0: அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்ற தலைப்பில் ஊழியர் சந்திரலைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம். பாகம் இரண்டு.
1: கிருபை நேர்ந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் 103 சங்கீதத்தில் வாசிக்கிறோமாக, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாங்கள் எங்கள் ஜபங்களிலும் எங்கள் ஆராதனையிலும் அடிக்கடி நாங்கள் சொல்லுகிறது உண்டு சாமி. ஆனால் அநேக சமயங்களிலே நாங்கள் எத்தனையோ உபகாரங்கள் பார்த்திலே நாங்கள் பெற்று வருகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையின் வாழ்க்கையிலே, எங்களுடைய ஒர்க் லைஃப்ல இவ்வளோ இவ்வளோ சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று வருகிறோம் சாமி. பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து உடைய அர்த்தம் விஷ்டியுள்ள முடிவேயத்தை நாள் சிந்திக்கிறதான வேளையிலே ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்ள வார்த்தையின் மூலமா எங்களோடு தொடர்ந்து நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 103 சங்கீதத்தை 2 பகுதியாக இந்த வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே முதல் பகுதியை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த பகுதியிலே சொன்னவனமாக சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு போட்டிருக்கு. நீங்க எல்லாம் மறந்து போயிருப்பீங்கன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் பகுதியை. சில 2 பகுதியை நான் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். வெர்சஸ் 3, 4, and 5 We're going to take for today's meditation. 3, 4, 5 வசனங்களை நாம் தியானமா வைத்து இவ்வளவு சிந்திக்க இருக்கிறோம். First, the dangers of benefits. Secondly, the descriptions of the benefits. கர்த்தர் நமக்கு செய்கிற உபகாரத்திலே there is a danger. The danger தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிய நான் விரும்புகிறேன். அனிமல்ஸ்ல எது ரொம்ப ஞாபக சக்தி அதிகமான அனிமல் என்னது? The always say, there is a saying, as எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், எலிஃபென்டைன் மெமரின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப எலிஃபென்டைன் மெமரின்னா எலிஃபென்ட்டை போல இவர் நல்ல மெமரி வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. They say, scientists, among the animals, elephants have a very strong and lasting memory. For example, Tanzania என்று சொல்லக்கூடிய African countryல தரங்கிரி என்று சொல்லக்கூடிய நேஷனல் பார்க்ல, It's a big national park, huge acres of land. அதில் வந்து நடந்த சம்பவத்தை one of the scientists points it out to prove a point that animals, particularly elephants, they have a very strong memory. 1958 to 1961, there was a big drought. பெரிய வறட்சி, தண்ணி இல்லாத வறட்சி அந்த தரங்கிரின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமல் பார்க்கில் நடந்தபொழுது ஏராளமான அனிமல்ஸ் டைட். அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு குரூப் ஆஃப் எலிஃபன்ட்ஸ் தே வாண்டட் டு ஸ்டே பேக், அந்த பார்க் உள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி நின்று விட்டதாம். வெளியே போக முடியவில்லை, போக விருப்பம் இல்லை. அதனால் தட்ஸ் மோஸ்ட்லி யங்கர் எலிஃபன்ட்ஸ். ஒன் குரூப் வாண்டட் டு மூவ் அவுட் பிகாஸ் தே வர் லெட் பை சம் சீனியர், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் மாதிரி கொஞ்சம் வயதான எலிஃபன்ட்ஸ், பிகாஸ் They have such a memory. இது பல வருடங்களுக்கு முன்புதாய் நடந்த ஒரு வறட்சியின் பொழுது they know where this water holes were. எங்கெல்லாம் தண்ணி கிடைக்கிற ஹோல்ஸ் இருக்குமோ அது அவ்வளோ அழகா மெமரி இருந்தபடினாலே this senior elephants took one group of elephants outside this Tarangiri park. Statistics say, according to the scientist, இந்த உள்ள குரூப் நின்ன குரூப் வந்து there were no நல்ல கொஞ்சம் வயது முதிர்ந்த எலிஃபன்ட்ஸ், எங்கெல்லாம் பழைய காலத்தில் நடந்த அந்த ட்ரவுட் சமயத்தில் எங்கெல்லாம் வாட்டர் ஹோல்ஸ் இருக்குன்னு ஞாபகம் இல்லாத அனிமல்ஸ் இல்லாதபடினால தே லாஸ்ட் 40% ஆஃப் த காஃப்ஸ். அந்த யானை குட்டி யானைகளிலே 40% குட்டி யானைகள் மறுத்து போயிட்டோம் தண்ணீர் இல்லாதபடிக்கு. ஆனால் வெளியே அழைத்து செல்லப்பட்ட அந்த யானைகளில் இருந்த குட்டிகளிலே 10% தான் மறுத்துதான் என்று சொன்னால் சீனியர் திஸ் எலிஃபன்ட்ஸ் They were so smart in remembering where the water holes were. எங்கெல்லாம் water holes, பல மைல்கள் தள்ளி இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த எலிஃபன்ட்ஸ் கொண்டு போயிட்டு water holesல தண்ணீர் கொடுத்துதான். So they say memory is a surviving tool for the elephants. இது முடிக்கிறார். அதாவது இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து இந்த மெமரி என்பது ஒரு சர்வைவிங் டூல் மாதிரியா. In order to survive in the forest like this, where any time can happen, anything can happen. திடீர்னு பூமி வறட்சியாக போகலாம். அந்த சமயத்தில் எலிஃபென்ட்ஸ்க்கு மெமரி இல்லாத பட்சத்தில், ஏன்னா எலிஃபென்ட்ஸ் ட்ரிங்க் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தே நீட் எ பிக் வாட்டர் ஹோல். ஸோ இந்த அனிமல்ஸுக்கு சேவிங் பர்பஸ் கிரேஸ் என்னென்னா தேர் மெமரி என்று சொல்கிறார்கள். ஸோ கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, த டேஞ்சர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இஸ் திஸ். எப்பொழுதுமே ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது, பெனிஃபிட்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வென் தே மல்டிப்ளை இன் அவர் லைஃப்ஸ், தேர் இஸ் அ டேஞ்சர். என்ன டேஞ்சர்னா, கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறார். ஃபர்கெட்ஃபுல்னஸ் இஸ் அ டேஞ்சர் வென் தி பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தி பெனிஃபிட்ஸ் பிகின் டு மல்டிப்ளை இன் அவர் லைஃப்ஸ். நம்ம வாழ்க்கையில் எப்போ பிளெஸ்ஸிங்ஸும் பெனிஃபிட்ஸும் அதிகமாக அதிகமாக, ஒரே ஒரு பெரிய டேஞ்சர்னா, வி டென் டு ஃபர்கெட் காட். தட் இஸ் அ டேஞ்சர். தட் இஸ் வாட் டேவிட் இஸ் டாக்கிங் ஹியர். ஸோ தட் இஸ் அ டேஞ்சர். ஸோ ஐ வாண்ட் டு எலாபரேட் ஆன் திஸ். உலக பிரசித்தி பெற்ற ஜூயிஷ் ரபாய் இஸ் எஷல் ஜாஷுவா ஹேப்ரஹாம். இ சேஸ் த ஆல் த பைபிள் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் மேன் கேன் பி கம்ப்ரைஸ்ட் இன் ஒன்லி ஒன் வேர்ட். மனுஷங்கிட்ட இருந்து கடவுள் எதிர்பார்க்கிற எல்லா எதிர்பார்ப்பையும் ஒரே ஒரு வார்த்தையிலே அடக்கலாமா? என்ன வார்த்தை தெரியுமா? இஸ் இட் ரிமெம்பரன்ஸ். பைபிள்ல வந்து ஆஃப் ரிபீட்டட் ஐடியா என்னன்னா, ஃப்ரம் த புக் ஆஃப் ஜெனசிஸ் டு த புக் ஆஃப் ரெவலேஷன் என்ன, திஸ் இஸ் ரிமெம்பரன்ஸ். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ தட் இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். ஐயா சொன்ன மாதிரி, கர்த்தர் எத்தனை உபகாரங்களை அனுதினம் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். So the real remember, see, in order to remember something, it should be wrapped up in a person. சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே அதை ரேப் அப் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஈஸி டு ரிமெம்பர் அ பர்சன். ஸோ யாராவது கொலோசியர், யாராவது வசன வாசிக்க ஆள் இருக்கீங்களா? 2:9, கொலோசியர் 2 9 வசனத்தை யாராவது தயவு செய்து வாசிக்க முடியுமா? யாராவது கொலோசியர் 2:9 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். ஏனென்றால் தேவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. தட் மீன்ஸ் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் த டெய்டி ஆர் லிவிங் இன் அ பாடிலி ஃபார்ம்னு போட்டோம். இன் கிரைஸ்ட் ஆல் த பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் காட் இஸ் ஆல் ரேப்ட் அப் இன் ஜீசஸ். பவுல் என்ன சொல்றாரு? தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், தி ஃபுல்னஸ் என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துகிறார் கிரேக்க மொழியில. தட் மீன்ஸ் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காரா? ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். யாருன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட். ஆல் தி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆல் தி பிளெஸிங்ஸ் காட் ஹஸ் காட் ஃபார் யூ இன் ஸ்டோர் இஸ் ஆல் ரேப்ட் அப் இன் எ பர்சன் கால்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இந்த இயேசுவை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டாலே, நீங்கள் கர்த்தர்கள் கொடுத்த எல்லா நன்மைகளையும் ஞாபகப்படுத்துவதற்கு ஈக்குவல். தட் இஸ் வாட் பால் இஸ் ரைட்டிங் இன் கொலோசியன்ஸ். இப்போ நீங்க 1 Corinthians 11 24-25 வசனத்தை வாசித்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராபோஜன பந்தி என்று போதகர் வசனங்கள், சோத்திரம் பண்ணி அதை வாங்கி நீங்க வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது. அப்புறம் என்னது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்திலே, போஜன பின்பர் பாத்திரத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்தை, புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இது பானம்படுபடி என்னை நினைவு கூர்மை இதை செய்யுங்கள். அப்பமும் ரசத்தையும் ஆண்டவர் எடுத்து சொன்னது என்ன? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். தட் மீன்ஸ் எவ்ரி டைம் யூ கம் டு லார்ட்ஸ் டேபிள், எவ்ரி டைம் டு வர்ஷிப் காட் ஆன் சண்டேஸ், வாட் வி டூ இஸ் வி ரிமெம்பர் காட், ஆல் தி கிரேட் திங்ஸ் காட் ஹஸ் டன் டு அஸ் இன் அவர் லைஃப்ஸ். இந்த வாரம் முழுதுமாய் கர்த்தர்கள் செய்த எத்தனையோ நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவதுதான் ஆராதனை, வேற ஒண்ணுமே இல்லை. Worship is nothing but you come here to God's house, recollect all that God has done to you up to this point and say, Lord, thank you for what you have done to me. Personal life-le, kudumba vaazhkaiyile, thiruchavin vaazhkaiyile, nee seidha aashirvaadangalukkaga nandri solugiradhaanga worship service. So that is exactly what. So all the benefits, all the blessings God has got for us in store, it's all wrapped up in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை எவ்வளவுக்குள்ள ஞாபகப்படுத்தி கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அளவுக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ முடியும். தட் இஸ் வாட் இஸ் சேயிங். சோ தி டேஞ்சர், லெட் மீ ஆஸ்க் யூ எ க்வெஸ்சன். நியூ டெஸ்டமெண்ட்ல அதிகமாய் கோட் செய்யப்பட்ட பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகம் இது. வாட் இஸ் ஒன் புக் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் தட் இஸ் ஆஃபன் ரிபீட்டட் இன் தி நியூ டெஸ்டமெண்ட், கோட்டட் இன் தி நியூ டெஸ்டமெண்ட் பை ஜீசஸ் அண்ட் அதர் டிசைபிள்ஸ் ஈவன் பால். விச் புக் யூ திங்க் மஸ்ட் ஹவ் பீன் கோட்டட் more often? Psalms. Interestingly, it is not Psalms, it is Deuteronomy book. You know why that particular book is quoted 80 times? 80 murai ubhagam mathrame pudhiya erpaatle quote seyapattirukkirathu. Adhigamai quote seyapadapatta palaiya erpaattin puthagam sonna it's Deuteronomy. You know why? You must know why. If you turn to Deuteronomy with me, dai seidha nir ubhagam 8th adhigatha vaasitha pagadhi. உபாகம் 8th அதிகாரத்தை வாசினா அங்கிள் வாசித்தாங்க. அந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் மேற்கோளாய் காட்ட விரும்புகிறேன். 8th அதிகாரத்திலே யாரோ 11th வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் தேவனாக கர்த்தரை மறவாதபடிக்கும். 16th வசனத்திலே, பிதாக்கள் அறியாத மன்னாவினால் அநாந்திரத்திலே உன்னை போஷித்துமா இருக்கிற உன் தேவனாக கர்த்தரை நீ மறவாமலும். 19th வசனம், உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவனை பின்பற்றி. 3 முறை மறவாதே மறவாதே மறவாதே என்ற வார்த்தை இந்த பகுதியில் சொல்லுகிற மோசஸ். 18th வசனத்தில், உன் தேவனாக கர்த்தரை நினைப்பாயாக. ரிமெம்பர். சோ 3 டைம்ஸ் டூ நாட் ஃபர்கெட், 1 டைம் இஸ் இட் ரிமெம்பர் காட். சி எசென்ஷியலி தேர் அபவுட் டு என்டர் இன்டு கேனன். அவர்கள் ப்ராமிஸ் செய்யப்பட்ட கேனனுக்குள்ளதாக ஜனங்கள் உள்ளே காலெடுத்து வைக்க இருக்கிறார்கள். காட் குட் ஹவ் டோல்ட் தெம் சோ மெனி அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சோ மெனி அதர் திங்ஸ். But what one thing that God wanted to lay emphasis on was, do not forget, do not forget, do not forget me. தயவு செய்து அங்க போய் நல்லா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்கள், ஒருத்தர் ஒருத்தர் நேசியுங்கள், அதெல்லாம் சொல்லாதபடிக்கு ரத்தன சுருக்கமா சொன்னது என்ன? Do not forget me. Everything, this is the basis. வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கு முன்னணி என்னன்னா, remember God all your life. Everything will fall into its place. உன் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், உன் குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், திருச்சபையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், remember God, keep remembering God, do not forget him. That's the best way to go forward in your life. That is what that's the reason 80 times over Deuteronomy is quoted in the New Testament and no other book is quoted that many times. In the நம்ம ஏன் மறந்து போறோம் ஒரு காரியத்தை தெரியுமா உங்களுக்கு? Why we forget and when we forget? That was a beautiful book by Elizabeth Loftus. She is a memory expert. She is a great scholar, memory expert. She wrote a book. People forget for 4 reasons. You know what is the first reason? She calls it retrieval failure. Retrieval failure என்ன அர்த்தம்னா, when you fail to rehearse something, the choir வந்து they are doing rehearsal, right? Rehearsal என்ன அர்த்தம்? They keep singing, practicing it more and more and more. That is called rehearsal, right? So when she says, Elizabeth Loftus, she is a memory expert, she says, when we fail to rehearse something, retrieve something to your memory on, we tend to forget it. எவ்வளவுக்குள்ளது ஒரு காரியத்தை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள தவறி போகிறோமோ அப்பொழுது அந்த காரியம் நினைவு விட்டு அகன்று போகிறது. That means, keep on recollecting what Christ has done to your life. So we keep on rehearsing it in your life, keep on retrieving it in your life, and then that memory will not be lost. That is what the worldly people are, secular people are saying, secular scientists are saying. This is exactly the reason. அருமையான Joshua Eshel சொன்ன மாதிரி, the whole Bible message can be comprised in one word, remembrance. ஆண்டவர் பல இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு வர நோக்கம் என்னன்னா, this is the basis upon which your entire Christian life can be built. If you forget God, everything will fall into disarray. ரஷ்யாவில் தெரியும் பல revolutions happened, millions and millions of people died. 15 million people, Lenin alone killed. ரஷ்ய நாட்டின் அதிபராக லெனின் தன்னுடைய சுய ஜனங்களாக சுனை ஜனங்களையே 15 மில்லியன் பீப்புளை கொலை செய்தார். இப்படி ரஷ்யாவில் இப்படி கொன்று குவித்தார்களே ரஷ்யன் ஸ்டாலினும் சரி லெனினும் சரி இவர்களெல்லாம் தன்னுடைய சுயஜனங்களையே ரெவல்யூஷன் பெயரிலே கொலை செய்த காரணத்தை சோட்சனோசன் என்று சொல்லக்கூடிய பெரிய தேவனுடைய தாசன் தன் ஆய்வு கட்டளை சொல்றார். ஏன் இப்படி எல்லாம் சுயஜனங்களையே இந்த பெரிய இந்த பதவி இருந்தவங்க எல்லாம் கொலை செய்தாங்கன்றதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம், ஒரே சென்டென்ஸ் ஆன்சர், பிகாஸ் தே ஹவ் ஃபர்காட்டன் காட். ஏன் இந்த அட்ராசிட்டிஸ் நடக்குது உலகத்துல, ஏன் இப்படி ஜனங்களை ஜனங்கள் இது மாதிரி கொலை செய்கிறார்கள், ஏன் சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு அவர் சொன்ன சோல்சனாசின் இயேசுவை ஆண்டவராக இயேசுவை சிறைச்சாலையிலே சைபீரியாவின் சிறைச்சாலை இருக்கும்போது ப்ராடிகல் சன் ஸ்டோரியின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெரிய தாசன் பெரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய நாட்டையே தன் நாட்டில் ஏற்பட்ட அவலமான அந்த நிகழ்ச்சிகளை ரெவல்யூஷன் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஒரே சென்டென்ஸ் ஆன்சர், வை சோ மெனி பிளட் ஷெட் ஹேப்பன் இன் மை கண்ட்ரி ரஷ்யா. அவர் சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் ஆன்சர் என்ன, பிகாஸ் பீப்புள் ஹவ் ஃபர்காட்டன் காட், கடவுளை மறந்து விட்டார்கள். ஆகையினால் தான் இத்தனை கேவலமான நிகழ்ச்சிகள் எங்களுடைய நாட்டு நடச்சுன்னு சொல்றார். கிறிஸ்துவுக்கள் பெரிய மாணவர்களே, when you forget God, your life will be a disaster. Your family will be a disaster. ஐயா சொன்ன மாதிரி, your church will be a disaster. The whole society will be a disaster. Very simple theology. This is exactly why பங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை ரொம்ப சும்மா சும்மா சொல்லலைங்க. மறவாதன்றது என்ன, மறக்காதது மறக்கிறது பெரிய பாவமா அப்படின்னு யோசிக்கலாம். நோ, தி பைபிள் சேஸ் ரிமெம்பர் ரிமெம்பர் ரிமெம்பர். நான் ஏற்கனவே சொன்னேன், 148 முறை 148 டைம்ஸ் காட் கீப்ஸ் டெல்லிங் ஹிஸ் பீப்புள் ரிமெம்பர் ரிமெம்பர், நாட் ஃபார் நத்திங். தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் காட் குட் ஹவ் செட் ரிபீட்டட்லி. 148 டைம்ஸ் வை ஷுட் காட் கீப் டெல்லிங் ஹிஸ் ஓன் பீப்புள் ரிமெம்பர் மீ ரிமெம்பர் மீ ரிமெம்பர் மீ? Is it for nothing? It has a deep significance. உலகத்தில் சொல்ற அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாட்டுக்கு கொடுத்த பெரிய செய்தியில சொல்றது என்னன்னா, we have forgotten God. God has blessed you so many ways. அமெரிக்க நாட்டை கடவுள் பல விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். We have got all the unbroken success என்று சொல்றார். தொடர்ந்து வெற்றி மேல வெற்றி, ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதமாக கொடுத்து கொண்டார். பட் we have forgotten God என்ற வார்த்தையில முடிக்கிறார். நாம என்ன பண்ண தெரியுமா, ஆசீர்வாதங்கள் வர வர கடவுளை நாம் மறந்து விட்டோம் என்று ஆப்ரஹாம் லிங்கன் செட். இந்த 44 பிரசிடென்ட்ல உங்களுக்கு தெரியுமா தெரியல, சமீபத்தில் which is the greatest president in out of these 44 presidents, everybody elected is Abraham Lincoln still. Such a great, yeah, why is a great president? Because he saw what is going wrong in America. He said, so many blessings, so many benefits God is heaping upon us. The result is, we are forgetting God. That's the basic. Secular people are saying it. The Bible says the same thing over and over again. Remember, do not forget it, right? The word zakar in Hebrew, which means remember. In the word again, it is not simply retention of information. Remember now, supposing, எத்தனையோ காரியத்தை நம்ம remember பண்றோம், right? யாரோ 1930 என்ன நடந்துச்சு இதெல்லாம் அது வந்து ரீடென்ஷன் ஆஃப் நாலேஜ் மட்டும் இல்லைங்க. பைபிள்ல வந்து ரிமெம்பர் என்ற வேர்ட் வந்து இட் ஹாஸ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். ஐ வாண்ட் பாயிண்ட் அவுட், டர்ன் வித் மீ டு ஜெனசிஸ் சாப்டர் 8:1. ஆதியாகம 8:1 வாசித்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கு, தேவன் நோவாவையும் அவனோடு பிழையில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் என்ன சொன்னாரு, நினைத்தருளினான் போட்டது. God remembered Noah. It's again, we'll come back to that. அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து God 19 29 வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 19:29 தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்படிக்கு தேவன் ஆபிரகாமை நினைத்தார் என்று வாசிக்கிறோம். லோத்து கொடியிருக்கும் பட்டங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பும்படிக்கு அனுப்பிவிட்டார் என்று வாசிக்கிறோம். 30:22 வாசித்தீங்கன்னா, ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். சி அங்கெல்லாம் என்ன போட்டிருக்குன்னா, நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார், அடுத்தது வந்து ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தருளினார், ராகேலை ரேச்சலை கர்த்தர் நினைத்தருளினார். இது எல்லாம் வாசித்தீங்கன்னா, நோவாய் நினைத்தருளினார் என்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதி சொல்லுகிறது, சகல நாட்டினர்களையும் நடத்தினார், தேவன் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று வாசிக்கும். எவ்ரி டைம் God said, I remember something, that immediately follows an action. It is not simple retention of knowledge that is being spoken of here. Whenever the Bible uses the word God remembers something, he means an action immediately. And God remembered Noah, you see, immediately he made all this water to come to a standstill, and he opened the door of the ark to set the people free. There is deliverance. And again, God's action again. You see, Rachel was barren. When God remembered Rachel, she began to conceive. Remembrance in the Old Testament, particularly the Zakar, is a Hebrew word, which means God remembers followed by an action. அதே மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் கடவுள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவி கொடுத்திருக்காரு. ரிமெம்பரன்ஸ் வந்து நாட் சிம்பிளி ரீடென்ஷன் ஆஃப் யுவர் நாலேஜ், யூ ஹவ் டு டூ சம்திங் அபவுட் திஸ் அப்படின்னா ஆக்ஷன்ல நம்முடைய நன்றி அவருக்கு காட்ட வேண்டும். இட் இஸ் நாட் இன் வேர்ட்ஸ், நாட் இன் ஜஸ்ட் ரீடென்ஷன் ஆஃப் நாவ், எனக்கு தெரியும் கர்த்தர் செய்தார் அப்படி இல்லை. அப்படி செய்த கர்த்தருக்கு நீ என்ன ஆக்ஷன்ல காட்டுவேன், யூ ஹவ் டு லிவ் அவுட் that great gratitude. அவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில செயல் மூலமாக நன்றி நீ காட்டணும். உன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ஜனங்க, ஆஹா, இவங்க உண்மையில நன்றியை வந்து வார்த்தையில இல்ல வாழ்க்கையில காட்டுறாங்கன்னு சொல்லணும். Your life should prove that you are a grateful person, not your words alone. It is very easy to sing songs from here and also even preach a sermon on thanksgiving, unless and until you show it in your real life that you are a grateful person, God will not accept that as a gratitude at all. This is the point. So I said the danger. This is the danger of blessing is, whenever blessings, benefits come in multitude, be careful. That's the time you tend to forget God. So the danger. And finally, the description. Why is it saying, I must thankful to, I will be thankful to God? எதற்காக நாம் அவருக்கு benefits நடிச்சிருவோம்னா, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினாராம். Often it's very often taken. I want to point out three descriptions. He's saying three descriptive memory the benefits. மூன்று benefits. ஒன்னு வந்து first benefit of sanctification. Second verse வந்து நாலாம் வசனத்தில் பிராணனை அழிவுக்கு விலக்கு மீட்டி, the benefit of salvation. மூன்றாவது நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். Angular translation is satisfaction. So the benefit of sanctification, the benefit of salvation, the benefit of satisfaction. The three benefits are kathar ellarku kudukkaranga. Interestingly, he talks first about the benefit of sanctification. Un akrabangal paadi manichan potturuka enna manichan potturuka ellavathai manikkira. Whatever sin that you commit, this reason David ing enna solraru, பச்சை பாலோடு பாவம் செய்த பேர் எழுதப்பட்ட சங்கீதம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால பெரிய ஆசீர்வாதத்திலேயே தாவீதினுடைய பார்வையிலே, தி கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் காட் கேன் எவர் ஷவர் அப்பான் எனிபாடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ், நாட் எஜுகேஷனல் பிளஸ்ஸிங்ஸ், டிகிரிஸ் இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லை, மனம் பணம் இல்லை, உன்னுடைய தகுதி இல்லை. தி கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் காட் ஹஸ் எவர் ஷவர் அப்பான் ஹிஸ் பீப்புள் இஸ் தி பிளஸ்ஸிங் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். பாவ மன்னிப்பு தாங்க கர்த்தர் மனுஷனுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள். சாது சுந்தர் சிங், சாரி பக்சிங், பக்சிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாட்டில் பெரிய திருச்சபையை ஸ்தாபித்தவர், சீக்கிய குடும்பத்தை சேர்ந்த ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டவர். அவரிடத்துல ஒரு சமயம் ஜார்ஜ் பீட்டர் என்று சொல்லக்கூடிய மிஷினரி ஒரு இன்டர்வியூ பண்ணார். என்ன பண்ணார்னா, நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக போயிட்டு சீக்கிய மதத்தில் பிறந்து போய் இயேசு பற்றி தைரியமாக பேசுறீங்க, எது பேசினா ஜனங்க இந்து மக்கள் ரொம்ப ஆர்வமோடு கேட்குறாங்க, அவருடைய ஏசாமியினுடைய அன்பை பற்றியா, ஏசாமியினுடைய கோபம் ராத் ஆஃப் காடை பற்றியா, ஏசாமியினுடைய எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை பற்றியா, இல்லை ஏசாமியினுடைய குரூசிஃபிக்ஷனை பற்றி, எது பேசினா இந்து மக்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அதிகமாக சிரத்தையோடு ஆர்வத்தோடு கேட்கிறார்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் பக்சிங் சொன்னாராம், லவ் ஆஃப் கிரைஸ்ட், த ராத் ஆஃப் கிரைஸ்ட், the eternal life the Christ offers, the crucifixion of Christ, idukella avlo periya audience kedaiyadhu, ana oru kaariyatha naan sonnana mattum ellara avala kekkranga indusla enna edhu ketara, forgiveness of sins, un paavangale manikka yesu avale mudiyum nu sonna they want to hear it because there is no forgiveness of sins in Hinduism. இந்து மக்கள் மத்தியில் வாழ்க்கையில அவங்களோட புராணங்களிலே ஒரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் வந்தார்னு சொல்லப்படவில்லை. இது கிறிஸ்தவ மதத்துக்கே உரிய ஒரு பெரிய செய்தி. ஆகையினால இந்த செய்தியை நான் எங்க சொன்னாலும் தேர் ஆர் டெஃபினெட்லி ஆடியன்ஸ் கம்மிங், சொல்லுங்க சொல்லுங்க என் பாவங்களுக்கு என் கர்மம் போறதுக்கு வழி உண்டா அப்படின்னு அவளோடு கேட்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் த பாயிண்ட். சங்கீதக்கள் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கர்த்தர் எல்லா உபகாரங்கள் சொல்றாங்க, உபகாரங்களை பட்டியலிட்டு சொல்லுகிறான். இரண்டாம் வசனத்திலே God's of all the God's benefits, என்ன பெனிஃபிட்ஸ்? முதலாவது பெனிஃபிட் என்னன்னா, the greatest benefit என்னன்னா, the benefit of sanctification. என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ற வேர்டு முக்கியமான வேர்டுங்க. All my sins. See, sin as a size. Whatever be the size of sin you have, is willing to forgive it. Size of sin நான் மீன் பண்ணது என்னன்னா, அது சின்ன பாவமா இருந்தா சரி, கேட்டகரி போட்டு பெரிய பாவமா யோசிக்கிறீங்களே. சின்ன பாவம்னு மீன் பண்றது சம்டைம்ஸ் பி சே லைஸ், ஒயிட் லைஸ் சொல்றோம். அது பெரிய பாவமா இருந்தா ஒருவேளை பயங்கரமான பாவங்கள் கேட்டகரியில வருகிற பாவங்கள் உங்களுக்கு தெரியும். சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தா எல்லா பாவங்களையும் கர்த்தர் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார் என்று சொல்லுகிறார். சில சமயத்துல வி திங்க் வாட் யூ திங்க் இஸ் அ ஸ்மால் சின் சம்டைம் பி வெரி டிசாஸ்டர்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சிகள் ஸ்பேஸ் என்னது கொலம்பியா, ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா டிசாஸ்டர் ஆச்சு உங்களுக்கு தெரியும். $209 million தி ஸ்பெண்ட் ஜஸ்ட் மேக் ஒன் ஸ்பேஸ் ஷட்டில் செய்யறதுக்கு $209 million ஆகும். $209 million செலவு பண்ணி கட்டப்பட்ட அந்த ஸ்பேஸ் ஷிப் டிசாஸ்டர் உண்டாக்குறது இந்த சாதாரண ஒரு டைல்ஸ், 25 cents டைல்ஸ் தான், சின்ன ஓடு. அது வந்து மேல தெர்மல் டைல்ஸ் பேர். அது அந்த தெர்மல் டைல்ஸ் ஏன் வச்சாங்கன்னா, திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணும் போது எர்த்துக்குள்ள அந்த ஹீட் வந்து உள்ள அஃபெக்ட் ஆவா இருக்கிறதுக்கு இந்த டைல்ஸ் மேல ப்ரொடெக்டிவ் போட்டிருந்தாங்க. அது டேக் ஆஃப் லிப்ட் ஆஃப் பண்றச்ச டெய்பிரி சாதாரண சின்ன சின்ன தூசிகள் அது மேல பட்டு அந்த டைல்ஸ் டேமேஜ் ஆக்கிச்சான். நல்லா கவனிங்க, இந்த டைல்ஸ் டேமேஜ் ஆகுறது சாதாரண டெய்பிரி. அவ்வளோ $209 million செலவு பண்ணப்பட்ட டைல்ஸ் சாதாரண டெய்பிரி அந்த டைல்ஸ் பிரேக் ஆச்சு. அதனால என்ன ஆச்சு, போயிட்டு திரும்பி வரும்போது இந்த டேமேஜ் டைல்ஸ் குட் நாட் கண்டெயின் ஹீட். சோ தி ஹோல் திங் வென்ட் இன்டு டிசாஸ்டர் as you all know this. So what they are saying is $209 million செய்யப்பட்ட அந்த ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் டிசாஸ்டருக்குள்ள கொண்டானது சிம்பிள் 25 cents டைல்ஸ். சின்ன பாவம் ஒரு பெரிய டிசாஸ்டர் உருவாக்கிட்டு, ஒரு சின்ன மிஸ்டேக் கேன் பிரிங் டவுன் தி என்டையர் ஸ்பேஸ் ஷட்டில் டு நதிங். நாட் ஓன்லி தட், தேர் ஆர் பீப்பிள் இன்சைட், தே வர் ஆல் வென்ட் அப் இன் ஸ்மோக். கிறிஸ்துவுக்குள் புரிய, ஸ்மால் சின் கேன் டிஸ்ட்ராய் அன் என்டையர் பர்சன், என்டையர் பர்சனாலிட்டி. எ ஸ்மால் சின் கேன் டிஸ்ட்ராய் அன் என்டையர் சர்ச். எ ஸ்மால் சின் கேன் டிஸ்ட்ராய் அன் என்டையர் ஃபேமிலி. எ ஸ்மால் சின், ரைட்? டைட்டானிக் 1912. More than 1,500 people died. They find the watery grave. அதை அவர் செய்யறதுக்கு 7.5 million ஆச்சு அந்த பாயிண்ட்ல. இப்போ வேணா 400 million ஆகுன்றாங்க அந்த மாதிரி ஸ்பேஸ் கட்டுறது. அதனால் அது உரு அது பல தேரிகள் வந்தாவிட்டாலும் இப்போ லேட்டஸ்ட் தேரி என்னன்னா, அவ்வளோ பெரிய ஷிப் $7.5 million இந்த காலத்தில் சொல்லப்படால் $400 million கட்டப்பட முடியாத ஒரு ஷிப்பு உருவாக்குறதுக்கு கீழே டிசாஸ்டர் ஆனது காரணம் வந்து இந்த ரிவிட்ஸ். ரிவிட்ஸ்னா ரெண்டு மெட்டல் ஷீட்டை ஒன்னா வச்சு ஒரு ரிவிட் சின்ன பின்னு மாதிரி, இந்த மாதிரி ரிவிட் பின்ஸ் வந்து 3 million பின்ஸ் அந்த ஷிப்ல இருந்துச்சான். சரி, அந்த பின்ஸ் வந்து சரியில்லையா, ஆகையினாலதான் அந்த டிசாஸ்டர் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, இவ்வளவு பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல செலவு பண்ணப்பட்ட அருமையான ஒரு அருமையான மேட் இன் வாயர் செய்யப்பட்ட அந்த ஷிப் இட் பிராட் டவுன் டு நத்திங் பிகாஸ் சால்ஸ் இந்த பின்ஸ் தி கால் இட் and the rivets were not strong enough. So what I'm trying to say is, even a small sin can bring down anybody. David fell into sin. He was such a mighty king. கிருதியத்துக்கு ஏற்றவன் பெயர் பெற்றவன். அவனை பிரிங் டவுன் பண்ணது ஒரே ஒரு பாவங்க. He was back, totally disastrous life became. So what I'm trying to say is, எல்லா பாவங்களும் விட small sins to big sins. Size of the sin doesn't matter to God. You might say, oh Lord, this is a big sin. Will you forgive this? God is saying, oh yes. எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கும். யோவானுக்கு எழுதும்போது 1 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? நாம் பாவங்களை மன்னித்தால் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு என்று வாசிக்கிறோம். எல்லா பாவங்களும் again means all kinds of whatever be the size of sin that you have, that small or a big one, God is good enough, is gracious enough, is forgiving enough to forgive all kinds of sins in your life. That is exactly the point. The size, not only the size, the scope. Scope on எப்ப வந்து பாவம் செய்றீங்க நீங்கலாம் நம்பலாம் சாரி நம்பலாம் எப்ப வந்து பாவம் செய்றீங்க சொல்லுங்க. ஸ்கூல்ல போறது இருந்தா let me quote a lady from Andhra Pradesh. She is Vasudevi Reddy, Dr. Vasudevi Reddy. She is in Portsmouth University, பெரிய psychologist. அவங்க வந்து ஒரு அருமையான ஆய்வு போட்டிருக்க என்ன போட்டிருக்காங்கன்னா children, you say, we say children life from what age? Children life from what age? What age children's life? According to scientists, 4 years la da mind the brain develop aama epdi lie pandra alavuku poi solra alavuku mind brain develop aadhu 4 years la nu sollirundanga. This lady disproved it. Avanga enna sonnanga na 50 children eduthu avanga parents vechi she conducted a big study and survey. You know what is her finding? Not 4 years you have to wait for a child to say a lie. Even at the 6 months liye poi solla aarambikkuma kodu. When he reaches 2 years range varumode, she becomes an expert or becomes an expert in lying. Kolanda 2 vayasu varumode expert in lying. See, it's not my quotation, you can google it and find out. But she says, the Bible says beautifully, Vedam Adiyagum 8th adhigaratil 21th vasanam vasthina 8:21 sugandha vasane kathal pugundar ini naan manushinum vittu bhoomiyum savippadalle manushun irudhi nanaivugal avan siru vayadhu thodangi polladhada irukkiradhu. Man's thoughts were evil from his childhood. Avan kuzhandhilirundhe manushrudaiya irudhinaru pollada irukkaru solran. So what I'm trying to say is Christukul periyamal, the size and the scope doesn't really matter to God. Ella paavangaliyum nam arikittal katha nichayamai manippadharku dayai peruthirukkar endru indha pagudhiyile namakku solugirar. So this is exactly rendavathu adha pagudhi vasiyam noigale ellam gunamaaki. Very often it is taken as physical sickness. It is not true at all. Ena adha pagudhi thodandhu vasthina 12th vasithu merkukkum kidaikkum evlo dooramo avlo dooramai avar nammudiye paavangalai namai vittu velikkirar. From the east and west avlo dooramai katha paavam appadina the context is about sin totally. He is not talking about physical health at all. So அப்படின்னு என்ன அர்த்தம் சங்கீதம் நோய்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீ போனீங்கன்னா 1 அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு அருமையான காரியத்தை இங்க சொல்லுகிறார். 4 வசனம், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜாதியும் பொல்லாதவர்களும் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரமா இருக்கிறார்கள், கத்தரை விட்டு இஸ்ரவேல் பரிசுத்த கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள், நீங்கள் அடிக்கப்பட வேண்டும் அதிகமாய் விலகு போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியுமா இருக்கிறது. There is no soundness from top to bottom. ஏசாம் என்ன ஆண்டவர் என்ன சொல்ற ஏசாய் என்ன சொல்றாரு, உங்கள் தலையிலிருந்து வால் வரைக்கும் உங்களுக்கு சுகமே இல்ல. சுகம் என்ன சொல்றாருன்னா ஹீலிங் இல்ல, வியாதி மீன் பண்றது பாவம் இருக்குன்னு சொல்ற. சோ பாவத்திற்கு இன்னொரு வேர்ட் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல டிசீஸ் இஸ் யூஸ்ட். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, வியாதிகள் எல்லாம் குணமாக்கினே உன்னுடைய பாவங்கள் வியாதியை போல உன் சரீரத்தை பற்றி கொண்டிருக்கிறது, உன் வாழ்க்கையை பற்றி கொண்டிருக்கிறது. அந்த வியாதி எப்படி உன்னை வந்து பலவீனனாய் ஆக்குகிறதோ அந்த மாதிரி பாவங்களிலே காணப்படும் என்று சொன்னால் you will become weaker and weaker in your life, your spiritual life you will be weaker and weaker from top to the bottom. There is no soundness at all in your life. So sin is such a deadly factor, you got to get rid of it. That is exactly what he is saying at this point. So கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so what he is saying here is first the sanctification, adavadhu the gift of sanctification, aandavarudaiya kudukkiradana paava mannippai mudhalavadhu nam aandavarudile petru miksicham petrukolla vendi mikimiga avasyam. That is what he is saying here. Secondly, un pranane alvikku vilakki meettu un kirubiyinalum irakkathinalum mudichu uttugirar. First I said the benefit of sanctification, secondly the benefit of salvation. Redeemed you from the pit in potrudu pallathukulla ulunda unna thookinaar naat appadina enna arthana mudhalavathu paavam seigiran pallathukulle ulugiran pallavanna anadhu maranam பிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த டெத்ஸ். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். So whoever sins will go into the pit, will die spiritual death. சிகாகோல நடந்த சம்பவம், சிகாகோ நியூஸ் பேப்பர்ல there was a beautiful article about this man. His name is Willie Stokes. Willie Stokes was a gambler, young man, a gambler. He was murdered. கொலை செய்யப்படுகிறான். So his wish was, அவனுடைய ஆசை என்னன்னா, நான் செத்த பிறகு, he wanted a auto shop மாதிரியே கேட்டலாக் கார் செவில் எடுத்து, அவனுடைய கார் எடுத்து அதை அப்படியே அழகாக எப்படி ஜோடிக்கணும்னு அவன் சொன்னபடியே ஜோடிச்சாங்க. எப்படி ஜோடிச்சாங்கன்னா அதே மாதிரி கேட்டலாக் கார், பெரிய கார் மாதிரி செய்து அந்த அவனுடைய சவப்பெட்டியை அப்படி பண்ணி அதை வந்து ரொம்ப அழகாக பின்னால் டெயில் லைட்ஸ் ஹெட் லைட்ஸ் எல்லாம் ஆன்லேயே இருக்கணும்னு சொன்னோன்னா அது மாதிரி ஆன்ல வச்சுட்டாங்க. சில்வர் போக்கில் ஸ்போக்கில் வந்து வீல்ஸ் ஃபுல்லாக சில்வர் போக் வீல்ஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா அதே மாதிரி நாலு வீலை வந்து சில்வர் ஸ்போக்கிலே வீல் எல்லாம் செய்தாங்களாம். ரொம்ப அழகாக கிளிட்டரிங் எல்லாம் பண்ணி இவனை வந்து அழகாக மெழுகு பொம்மை மாதிரியே அவனை அலங்கரிச்சு இ மேட் இம் சிட் அட் த வீல் அஸ் இட் இஸ் ஹோல்டிங் த ஸ்டேரிங் மாதிரி. கையில் வந்து பிட்வீன் திஸ் தம் அண்ட் த ஃபோர் ஃபிங்கர் தி ஸ்டஃப்ட் இன் $500 பில்ஸ் கையில் பண்ணி இவனை கொண்டு போய் பெரியல் பண்ணான். அவனுடைய விஷ் என்னன்னா, சாரி, ஹி ஆல்சோ வோர் ஹாட் பிங்க் சூட், தட் இஸ் ஃபேவரட் கலர் சூட், ஹாட் பிங்க் சூட், அண்ட் ஹி வாஸ் பரீட். த ஐடியா இஸ் ஹி வாஸ் பரீட் வித் டூ டெத்ஸ் இன் ஹிம். அவனுக்கு ரெண்டு மரணத்தோடு மறிக்கப்படும். ஒன்று ஆவிக்குரிய மரணம், ஆண்டவராக தேவனை விருப்பம் இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது சரீரத்தில் மரணம். ஹி வாஸ் கோயிங் இன் டு த பிட். ஹி தாட் with all the external paraphernalia, with all the blessings of the heaven, he can go to some other glorious place. He can't go there at all. Sangeethakaran enna solra, un prananai alivukku velukki meettukollura avar oruvar dhaan. Pittukulla ponavane veliye kondu var mudiyadhunga. Unnudaiya panamo, unnudaiya $500 bills o, illa or pink suit o, illa alumiyana catalog car la undu andha irukka casket o, it will not bring you back out of this pit. Once you go into the pit, only God in Jesus Christ alone can bring you out of the pit. That is the second benefit God gives all of us. First, he said the benefit of sanctification, the benefit of salvation. கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் மீட்டு எடுக்கிறார். உங்களை பள்ளத்தாக்கிலே அந்த குழியினுள்ளே சாவின் குழியுள்ளே விழுந்த நம்மை பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அப்படியே நம்மை தூக்கி மேலே எடுக்கிறார். Not the worldly blessings, ஆசீர்வாதங்கள், உன்னுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் டிகிரிஸ், ஸ்டேட்டஸ், பணம், ஆல் தீஸ் வில் நாட் பிரிங் அவுட் ஆஃப் த கிரேவ். ஒன்லி ஜீசஸ் who died on the cross, who rose again from the grave, alone can bring us out of the grave. That is the second benefit. So, benefit of sanctification, benefit of salvation. Finally, we also see here the benefit of satisfaction. நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறான்னு சொன்னார். ஐயா, சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கிற போது ஒரு ஃபுல்னஸ் இல்லை, திருப்தி இல்லாத வாழ்ந்துகிட்டு இருந்தோம். See, how many Christians today live a life without satisfaction? You got all the comforts of life. நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல எஜுகேஷன், நல்ல எல்லாமே இருக்கு. But deep down in your heart, there is no satisfaction. திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். Saint Augustine, விபச்சாரக்காரராய், he changed the women just as he changed the shirts. அவர் வந்து ஷர்ட்டை எப்படி மாற்றுவாரோ அந்த மாதிரி பெண்களை மாற்றினாராம். அவ்வளவு மோசமான அடல்ட்ரி இருந்த செயின்ட் அகஸ்டின், தாய்க்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர், தாயை மதிக்காத ஒரு ஆள். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்த செயின்ட் அகஸ்டினை கர்த்தர் தொடுகிறார். தொட்ட பிறகு அவர் எந்த வார்த்தை மூலமாய் தொட்டார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல. ரோமாபுரிக்கு எழுத நிருபம் 13 அதிகாரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் செயின்ட் அகஸ்டின் தொடப்பட்டார். 13 அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். 13 அதிகாரத்திலே 13-14 வசனம், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்களை போல சீராய் நடக்கடவும். துர்ச்சைகளுக்கிடமாக உடலை பேணாதிருந்து கச்சராக இயேசுவை தருத்துக் கொள்ளுங்கள். தீஸ் டூ வர்சஸ், இந்த ரெண்டு வார்த்தையின் மூலமாக செயின்ட் அகஸ்டின் என்டையர் லைஃப் சேஞ்ச்ட். இன்னைக்கு செயின்ட் பாலுக்கு அப்புறமா கிறிஸ்தவத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கினவர் செயின்ட் அகஸ்டின். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கன்ஃபெஷன்ஸ், பாவ அறிக்கை மாத்திரம் இட் ரம்ஸ் இன் டு வால்யூம்ஸ். ஒரு வால்யூம் தடி இந்த மாதிரி 25-30 வால்யூம் கிட்ட எழுதிருக்கிறார். கன்ஃபஷன், பாவ அறிக்கையே அவ்வளவு எழுதி அவ்வளோ பாவங்களை செய்திருக்கார். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, திருப்தி அவர் என்ன சொல்றாருன்னா, லார்ட் யூ கிரியேட்டட் அஸ் ஃபார் யுவர் செல்ஃப், my heart is restless until it finds its rest in thee. Beautiful. ஆண்டவரே, என்னை நீ உமக்காய் படைச்சிரு, என் இருதயம் உம்மை அறிந்து கொள்ளாத வகையிலே இந்த இருதயத்துக்குள்ள திருப்தி வர முடியாது, சமாதானம் வர முடியாதுன்னு சொல்லுங்க. Unless it knows you, my heart knows you, it can't find its rest. இதுக்கு வந்து ரெஸ்ட் வராது. இந்த உலகத்தினுடைய சக்திகள் எல்லாம், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்ந்தாலும் இந்த இருதயத்துக்கு ஆறுதல் தர முடியாது, திருப்தி தர முடியாது. சாமி, நீ மட்டும்தான் தர முடியும் என்பதுதான் அவருடைய கோர் பிலீஃப் ஆஃப்டர் கன்வர்ஷன். ஒன்லி காட் இன் கிரைஸ்ட் அலோன் கேன் கிவ் யூ தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ அண்ட் ஐ லாங் ஃபார் இன் திஸ் வேர்ல்ட். நத்திங் எல்ஸ், நாட் யுவர் எஜுகேஷன், நாட் யுவர் ஸ்டேட்டஸ், நாட் தி கைண்ட் ஆஃப் லைஃப் தட் யூ லிவ் இன் திஸ் வேர்ல்ட் கேன் கிவ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் அலோன் கேன் கிவ் யூ தி சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் அந்த பகுதியில் சொல்றாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லுகிறார். The benefit of satisfaction is utmost importance. Derrick Rose, NBA volleyball players ku theriyum, NBL is a big man, Chicago Bulls gaadraru, millions and millions of dollars he earns just for signing. Appadi patta ipo avar pathi periya news vanduchu, enna paathirukinga thala. Derrick Rose enna pannirukkarna, Trump Tower nu onnu Chicago la periya tower, 92 story, 92 அடுக்குள்ள பெரிய மாடிகளை, இ பாட் அ காண்டோ 84th ஃப்ளோரில், விலை எவ்வளோ தெரியுமா, ரொம்ப கம்மி தான், $2.8 million. மூணு பெட்ரூம் தாங்க, மூணு பெட்ரூமுக்கு $3.8 billion கொடுத்து வாங்கியிருக்கிறாரு டெரிக் ரோஸ். ஏண்டானா, இட்ஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங். கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, டூ திங்க், பை லிவிங் இன் அ $2.8 million காண்டோ இன் தி 84th ஃப்ளோர், he said what the exact quotation is, to live up is a blessing. Yes, to live up not in 84th floor, to live up with Christ is a greater blessing. He doesn't realize that. The article says living up is a blessing. Oh yes, living up what, in 84th floor? That's not a blessing at all, as you all know it, right? Christuvukkul living up with Christ is ultimate blessing. That should be the real satisfaction for all of us, right? அதுதான் இங்கே அழகா சொல்ல, நன்மையினால் உன் வாய், பிளேஸ் பாஸ்கல் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பிலாசபர், கிரேட் தியாலஜியன், யூ ஆல்வேஸ் செட், லார்ட், நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாம் ஒன்லி எ பேல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹாப்பினஸ் ப்ரீவியஸ்லி வி ஹேட். ஆதாம் ஏவாள் சார்ந்த சந்தோஷத்தில் ஒரு பேல் ரெசம்பிளன்ஸ் தான் இப்போ நம்ம பண்ற சந்தோஷம்னு சொல்றதாம். தெரியுமா உங்களுக்கு, சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, we are all in infinite abyss. Abyss னு தெரியல, பள்ளம். இன்ஃபினிட்னா பார்க்க முடியாத அளவுக்கு டீப், ஒரு பெரிய வேக்கம், ஒரு பள்ளத்தாக்கு நமக்கு எல்லா இருதயத்துக்குள்ள இருக்கான். ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் சாட்டிஸ்ஃபை இட். இந்த எல்லா இருதயத்தில் இஸ் எ பிக் வேக்கம் இன் ஆல் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். ஹூ கேன் சாட்டிஸ்ஃபை இட்? ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் சாட்டிஸ்ஃபை. பிளேஸ் பாஸ்கல் சேஸ், உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு, சமீபத்திலே யுனைடெட் நேஷன் ஹஸ் ரிலீஸ்ட் என்னது, ஹாப்பினஸ் ரிப்போர்ட், அது பேர் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க, அறிக்கையிட்டிருக்காங்க. 156 கண்ட்ரி எடுத்து உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு எதுன்னு போட்டிருக்காங்க, 2010-2012 வரைக்கும். டூ திங்க் ஜெ கேன் கெஸ் அட் இட், எந்த நாடு உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு தெரியுமா? தெர் ஆர் 7 கிரைட்டீரியா வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க, 156 கண்ட்ரியில் இந்த ஆய்வு செய்து யுனைடெட் நேஷன் ஹஸ் ரிலீஸ்ட் இட். You think, just can you guess at it, which will be the rumba happiest nation on the face of the earth? Avgalla kaiyile vechirukkaraangala smartphone la paathirukkaru. They say it's Denmark. All the Nordic, Denmark, Switzerland, Sweden, these are the countries. Denmark is said to be the happiest country in the world. America, you know what rank it is? 17th rank. Said to be the happiest country is not the wealthiest country. We always associate happiness or satisfaction with money factor. They say it is not true at all. America is 17th in the happiness list. 17th edathu da American outputirukku, said to be the wealthiest nation in the world, but it's not the happiest nation. But I tell you, avanga list irukkatum, Bible list prakaram yaar sandoshamana thana 32nd sangeetham. Let me finish it with this. 32 சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றப்பா சந்தோஷம் வேணுமா? ஒரு இதுப்பா இந்த யாரு லிஸ்ட் பாருங்க, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் யாரு? அவன் யாரு? பாக்கியவான். பாக்கியவான் வேர்டுக்கு என்ன தெரியுமா ஹீப்ரு வார்த்தை அர்த்தம்? ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஹாப்பினஸ் இன் தி வேர்ட். ஹாப்பினஸ் இன் தி வேர்ட் இட் இஸ் இன் தி ப்ளூரல். சந்தோஷங்கள் அப்படிதான், ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் ஷுட் பி சந்தோஷங்கள். சந்தோஷங்கள் யாருக்கு உண்டா? யாருடைய பாவங்களை கர்த்தர் மூடுகிறாரோ, யாருடைய அக்கிரபத்தை கர்த்தர் நினையாது இருக்கிறாரோ, அவன் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவன் அர்த்தம். உன் பணம் அல்ல, உன் பதவி அல்ல, பட்டங்கள் அல்ல. If you have the forgiveness of sin, assurance that Jesus has forgiven all my sins, you are the happiest person on the face of the earth. Leave alone the United Nations report. And the padale edu eppadi paavathai aandavar thallittan potrukku merkukkum kilakkukkum merkukkum kilakkukkum evlo dooramo avlo dooramai yen merkukkum kilakkukkum yen vadakkukkum naarthukkum solla mudiyada? Why should God say south and north? Why it says east and west? God could have simply said south and north and sollame. You know, there is a south pole, there is a north pole. Is there a east pole and west pole? No. What does it mean? Now south and north meet pannalama. If you go to the south, at some point it stops. If you go to the north, at some point it stops. But if you go east and west, it never stops. You can never meet. அப்படினா என்ன சொல்ற? கடவுள் எப்படி தெரியுமா உன் பாவத்தை மன்னிச்சிருக்காரா? எப்படி சவுத் ஈஸ்ட் மீட் பண்ண முடியாதோ அந்த மாதிரிக்கு உன் பாவங்களை ஒரு மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க, மறக்க மாட்டாங்க. ரைட்? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கிடையாது, போன தடவை தான் மன்னிச்சிட்டேன், இந்த தடவை ஜாக்கிரதை பிச்சு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏசியா 38 அதிகாரத்தின் 17 வசனத்திலே பாவங்களை முதுக்கு பின்னால போட்டுருவான்ற ஆண்டவர். நீ பாவங்களை அறிக்கையிட்டா அவள் பாவங்களை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறேன்னு சொல்ல, முதுக்கு பின்னால் அப்படின்னா பார்க்க கூட மாட்டாங்கிறார். ஏசியா 43 அதிகாரத்தின் 25 வசனத்திலும் எபிரேயர் 10 அதிகாரத்தின் 17 வசனத்திலும் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். இஃப் யூ கன்ஃபஸ் யுவர் சின்ஸ் டு காட், யூ வாண்ட் ஈவன் திங்க் தட் யூ சின், டோட்டலி யூ வில் ஃபர்கெட் இட். That is what he says. And then if you go Mika'vin puthagam 7 adhigaram 19 vasanam vasthinga, un paavangalai samuthrathin aalathile kondu poi potruvaru. Adina enna artham? Mele potta aligal kondu vandu karaiyil uttruvante samuthrathin aalathile potruvaru. Appadi un paavangalai ellam mannikka daya perithirukkar miyan aandavare naam vithirukkom. Sadidan merkukku kilakkukku evlo dooram avlo dooramaa enoda paavangalai velukkar. Adina enna artham? East and west will never meet at all, but west and the south and the north can meet. அப்படி சொல்லல, மீட் பண்ண

கம்பேர்ட் டு தி வெஸ்ட். மூவிங் டு தி வெஸ்ட் என்ன, யாரும் செத்து போயிட்டாலும் மூவிங் டு தி வெஸ்ட்ன்னு. சோ என்ன சொல்றாருன்னு ஒரு ஆத்தர் வந்து ஒரு காமெண்டேட்டர் என்ன நடந்துச்சுக்கா, எப்படி ஈஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் லைஃப், வெஸ்ட் ரெப்ரசன்ட் டெத்ஸ். எப்படி மரணமும் சாவும் ஒன்றோடு ஒன்று மீட் பண்ண முடியாது, அப்படியாக கர்த்தரோட பாவங்களை மீட் பண்ணாத மாதிரிக்கு வித் டிஃப்ரெண்ட் நேச்சரை மாத்தி போட்டாரு. மீட் பண்ணவே முடியாது. எப்படி சாவும் மரணம் ஒன்றா இருக்க முடியாது, அப்படியாய் உன் பாவங்கள் ஒன்று விட்டு தூரமாய் உயிருக்கு எப்படி மரணம் விளக்கப்பட்டதோ, எப்படி மரணத்தை விட்டு உயிர் விளக்கப்படுகிறோ, அப்படியாய் பாவத்தை முழுமையாய் விளக்கிற ஒரு அருமையான கடவுள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஃபர்கிவ்னஸ் God is willing to give you if you just ask for it. That's it. So the three benefits, the description of benefits, the three சொன்ன, the benefit of sanctification, the benefit of salvation, the benefit of satisfaction. இந்த மூன்று ஆசீர்வாதங்களை மகுடம் என்ன, blessing of forgiveness. கர்த்தருடைய பாவ மன்னிப்பை கர்த்தருக்காக இலவசமாய் அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த பிளஸ்ஸிங். Then you have a benefit of sanctification, you have a benefit of salvation. When a benefit of salvation, you have a benefit of satisfaction. கர்த்தர் தமது வசனங்களை நமக்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, இந்த உலகத்திலே நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு சுவாமி. இந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீர், மக்கள் நன்றி இயேசப்பா. தொடர்ந்து ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளையில் தடுமாறும் பொழுது எங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமாறாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து எங்களுக்கு நீ தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

கண்களை உண்மையில் நாங்கள் பதிய வைக்கிறோம். வேற எங்கே செல்லுவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டப்பா, உம்மிடத்தில் உண்டு. We place our eyes on you. We place our eyes on you. கர்த்தர் மேல் நான் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தர் மேல் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறதுன்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியங்களை, நம்மால் தாங்க முடியாத காரியங்களை ஆண்டவர் மேல வைக்கிறது ஒரு பக்கம். ஆனால் கண்களை வைப்பது என்று சொல்றது என்னால முடிஞ்ச காரியங்கள் கூட என்னுடைய பலத்தினால் நான் செய்ய முடியும், ஆனாலும் நான் என் கண்களை உண்மையில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. Lord, I put my eyes on you, not on men, not on people, not on my abilities, but I put my eyes on you. உண்மையில் நான் என் கண்களை வைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கி கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். சந்தோஷமாய் பாடுவோம்.

0: worship you, Father.
1: கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை எப்போ அப்படின்னு சொன்னால், எல்லா வழிகளும் அடைபட்டும் பொழுது வேறு எந்த பக்கமும் பார்ப்பதற்கோ நமக்கு ஒத்தாசை வருவதற்கோ எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம் கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கிறோம். அப்பா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, உலக மனிதனுக்கு நான்கு திசைகள்ன்றது, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த நான்கு திசைகளும் அடைபட்டு விட்டால் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி உலக மனிதனுக்கு ஒரு பாட்டில் பாய்சன் இல்லை ஒரு மூளை தூக்கு கயிறு, இதுதான் அவனுக்கு தெரியும். வேற வழி தெரியாது. நாலு வழி அடைபட்டால் உலக மனிதனுக்கு வேற வழியே கிடையாது. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு நான்கு திசைகள் அடைபட்டாலும் மேலே ஒரு திசை எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. தேவன் அதை ஒருபோதும் அடைப்பதே இல்லை. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போற சூழ்நிலையில எல்லா திசையிலும் அடைபடலாம். All four directions. But there is a way up above that God never shuts. அதை ஒருபோதும் அவர் அடைப்பதில்லை. வானத்தின் பலகணிகள் எப்பொழுதும் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. If only you can lift your eyes. நிறைய வாட்டி சுத்தி பார்த்தாச்சு, எல்லா வழிகளையும் பார்த்தாச்சு, நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பல காரியங்கள் நாம் பார்த்துட்டோம், எல்லா பக்கம் சுத்தி பார்க்குறோம். But I want to encourage you to try lifting your eyes up to the heavens. வானத்திற்கு நேராய், அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. தேவன் ஒருபோதும் தன்னுடைய முகத்தை, அவரை ஏறிட்டு பார்க்கிறவர்களுக்கு அவர் தன்னுடைய முகத்தை மறைப்பதே கிடையாது. He never hides his face from people who lift their eyes. Looking is different, but lifting your eyes is different. பார்ப்பது வேற, ஏறெடுத்து பார்ப்பது வேற. இன்னைக்கு ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்க போறோம். Let's look, lift up our eyes to the heavens. That's where my help comes from. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணி அக்கினி ஏழு மடங்கானாலும், என் கண்களை நான் ஏறெடுப்பேன், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவேன்.

direction is still open. When you thought everything was over, one direction. Illa valiyum adaipodu kondu oru vali thirandirukku. Kaal aandra solrar, there is still a way open. And you are thinking it's either north, south, east, west, but God says it's not, it's neither of those. It's one direction that is upwards. That we least forget. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடிக்கடி மறந்து போகிற ஒரு திசை இன்றைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எல்லா திசையும் பார்த்துட்டீங்க. Look up. Lift your eyes. கண்களை ஏறெடுத்து பாருங்க. அந்த திசை திறந்திருக்கிறது. கண்களை ஏறெடுத்து வரியில இந்த பல்லவியில பாக்குறோம். கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். நம்ம கரங்களை உயர்த்துகிறதுல ஒரு வல்லமை இருக்கு. நீங்க அதை பிலீவ் பண்ண, பிகாஸ் இட் இஸ் பிப்ளிக்கல். வேதத்தில் நம்ம நிறைய பேரை வாசிக்கும், கரங்களை உயர்த்தினார்கள். கண்களை ஏறெடுத்தாங்க, கரங்களை உயர்த்தினாங்க. நான் சொல்ற கரங்களை உயர்த்தும் பொழுது நம்ம கரங்களை பிடித்து நம்மை கண்மலையின் மேல் நம்மை நிறுத்த வல்லமை உள்ள தேவன். Let this worship be a prophetical worship for somebody in this place. நீ பார்த்து கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறார். Just lift your eyes and lift your hands. God's going to do something great in your life. உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், என் கரங்களை உயர்த்த

அடிக்கப்பட்டு போனதே இல்லை. Take this as a promise from God. You will never be ashamed. தேவன் நம்மை ஒரு போதும் சத்துருக்களுக்கு முன்பதாக நம் தலை குனிய விடவே மாட்டார். என் தலையை உயர்த்துகிறவர் அவர். இஸ் எ லிஃப்டர் ஆஃப் மை ஹெட். என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிற ஆண்டவரே, என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். நிறைய வாட்டி நம்ம பார்க்கிறோம், ஆனா ஏறிட்டு பார்க்கிறோமா? This lifting up of our eyes is at moments of desperation, is moments of intense need. Ya vaalkil inda kangala yeeruthu paarkradhu solradhu, it's andavare, you know, sadharanam paarkradhu yeeruthu paarkradhu romba vyathyasam irukku. Nam aniga kaaryangala vande nam melottama paarkradhu vera, ana yeeruthu paarkradhu vera. Nam nariya vatti paatha ipo ஒருவேளை நான் வெளியில யாரோ ஒருத்தருக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, வெயிட்டிங் ஃபார் சம் ஒன், யாரோ ஒருத்தங்க என்ன பார்க்க வராங்க. நான் இந்த வெளியில போய் நிறைய வாட்டி நம்ம ரோட பார்ப்போம்ல, ஆனா சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம். எப்போ நான் வென் இட்ஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், யாரோ வராங்க, யாரோ வீட்டுக்கு வராங்கன்னு நான் நிறைய வாட்டி சில வாட்டில எட்டு பா ஏறிட்டு பார்ப்பேன்.

ஸ்டேஷனில் வந்து நம்ம நிற்போம், நிறைய வாட்டி பார்ப்போம், ஆனால் சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம், எப்போ ட்ரெயின் வருதா அப்படின்றது கொஞ்சம் ஏறிட்டு பார்ப்போம். டைம்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன், டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், ஏறிட்டு பார்க்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அதை. ஆபிரகாம் ஆண்டவர் அவரை பலி செலுத்தும்படியாய் அவரை கூட்டிட்டு போறாரு. ஐ மீன், யூ நோ, காட் ஆஸ்க்ஸ் ஹிம் டு கோ டு தட் மவுண்டன். அநேக காரியங்களை ஆபிரகாம் பார்க்குறாரு. ஈசா கூட கண்களை எல்லாம் அநேக காரியங்களை பார்த்தான். ஈசாக்கு எதை பார்த்தான் அப்படின்னு சொன்னால், அப்பா விறகு இருக்கு, அவன் கண்களால் பார்த்தான், நெருப்பு இருக்கு, பலி எங்க. ஏன்னா அவன் கண்களால் பார்க்கக்கூடிய சில காரியங்கள் அவனுக்கு தெரிஞ்சது. ஆனால் அவன் கேட்ட கேள்வி பாருங்க, பலி எங்க அப்படின்னு கேட்டான் பாருங்களேன், அது எப்போ கிடைச்சது தெரியுமா? வேதம் சொல்லுது 22:13 ஆதியாகமத்தில், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குவார். நல்லா கவனிங்க. பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, விறகு கிடச்சி, விறகு தெரிஞ்சது, நெருப்பு தெரிஞ்சது. ஆனால் ஒருத்தர் ஏறெடுத்து பார்த்தான் பாருங்களேன், அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி கிடச்சிது. The things that he did not see thus far. ஈசாக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு காரியம் எப்போ கிடச்சிதுன்னா, when they lifted up their eyes. எனக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை யூவ் சீன் சோ மெனி திங்ஸ் இன் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கை நிறைய காரியங்கள் கண்களால் பார்த்துட்டீங்க, இது இருக்கு இது இருக்கு, பட் தேர் இஸ் சம்திங் தட் இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் லைஃப். இது இது மட்டும் இல்லையே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் ஆண்டு சொல்கிறப்போ அது பார்த்தா தெரியாது, நீ ஏறெடுத்து பார்த்தா தெரியும். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் யூவ் கம் டு அ பாயிண்ட் வேர் யூஆர் லுக்கிங் லுக்கிங் லுக்கிங் அண்ட் யூர் நாட் ஃபைண்டிங் திங்ஸ். இந்த காரியம் கண்ணுக்கு தெரில, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் எவ்வளவோ, பட் காட் சேஸ் வை டோன்ட் யூ லிஃப்ட் யுவர் ஐஸ், கண்களை ஏறெடுத்து பார்ப்பா. I don't know how much to explain this. இதனா எப்படி எனக்கு விளக்கறது தெரியல, but I know the Holy Spirit will give us that thing. It is not just looking, வெறும் பார்க்கிறது இல்லை, there is something more than that. ஆண்டவரே, நான் இன்னைக்கு வெறும் பார்க்கறவனா இல்லை, நான் ஏறெடுத்து பார்க்குறேன் ஆண்டவரே. எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற பாதை தெரியல, கண்களை மாத்திரம் ஏறெடுத்து பாருங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் சங்கீதம் 119 சங்கீதத்திலே 25 வசனத்தை நாம் தியானித்து அதை நாம் ஆண்டுடைய செய்தியை நாம் கேட்போமாக. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அதனால இன்றைக்கி நாம் ஜபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எப்படியெல்லாம் வேதத்தில் உள்ளவர்கள் வேதத்தின்படியாக ஜபித்தார்கள் என்ற காரியங்களை இன்றைக்கு நம்முடைய நாம் உயிர்ப்பிக்கப்பட ஜபிக்க வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர இருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட ஜபிக்கணும். இங்கே பக்தனாகிய தாவீது அவன் உயிர்ப்பிக்கப்படும்படியாக ஜபிக்கிறார். என்னது எப்படி எப்படி உயிர்ப்பிக்கப்படணுமா? உம்மது வசனத்தின்படி உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். அப்படின்னா அவர் செத்து போய் கிடக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உயிர்ப்பியும் அப்படின்னாக்கா எனக்கு ஜீவனை கொடும் அப்படின்ற அர்த்தம். உயிர் அப்போ ஜீவன் இல்லாமல் இருக்கிறார், இருக்கிறார் இல்லை, அதாவது ஆவிக்குரிய காரியத்தை குறித்து தான் இங்கே நாம் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஜீவன் இருக்குது, அவர் உயிர் இருக்குது, அவர் உயிரோடு தான் நடமாடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆவியில் செத்த நிலைமையில் இருக்கிறதுனால அந்த நிலைமை மாறி என்னுடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டிடத்தில் அவர் மன்றாடுகிறதை பார்க்கிறோம், ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நாமும் நம்முடைய ஆவியில் நாம் அணுதினமும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமாம். அணுதினமும் அன்பாவில்லே, அப்போ நம்ம ஜெபதும் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய ஆவியில் நான் செத்த நிலைமையில் இருக்கிறேன், அப்போ என்னுடைய ஆவி செத்த நிலைமையிலிருந்து அணுதினமும் என்ன செய்யப்படுமா, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அன்பாவில்லே, நம்முடைய ஆவி செத்து போல, நம்முடைய ஆவியை சாகடிச்சிட்டு மேற்படியானுடைய ஆவி பிசாசுடைய ஆவி நம்முடைய ஆவியில் கலந்து கிரியை செய்வதனால நம்முடைய ஆவி செத்து போச்சு. உன் மனசாட்சி செத்து போச்சாடா அப்படின்னு கேட்குறாங்கள, மனசு செத்து போச்சா அப்படின்றாங்கள. என்ன சாவறதுக்கு காரணம்னா அந்த கடின இருதயத்தை பிசாசாவை நமக்குள்ளார கொண்டு வந்து நம்முடைய ரியலாக இருக்கிற அந்த ஆவியை அந்த மனசாட்சி என்ன செய்யலாம், சாகடிச்சிட்றான். அதனால்தான் இன்றைக்கி அநேக காரியத்தில் நம்ம முரட்டாட்டம் பண்ணுறது, கோபப்படுறது, எரிச்சல் படுறது, இதெல்லாம் வந்து அடிக்கடி செகண்டுக்கு செகண்டு நடக்குது. இன்றைக்கி பாருங்கள், அந்த ஆவி, அந்த அப்படிப்பட்டதான ஆவிகள் நம்மை என்ன செய்து சாகடிக்கும்போது, நம்முடைய ஆவியை, நமக்கு சொந்தமாக ஒரு ஆவி இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆவி, அதை சாகடித்துட்டு அது என்ன செய்யுது, மேலோங்கி நம்மளை டம்மி பீஸ் ஆக்கிட்டு அது என்ன செய்யுது, அது நம்மளை ஆளுமை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அது பெற்றிருக்கு. அதனால்தான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய உம்முடைய வசனத்தின்படி என் ஆவியை உயிர்ப்பியும் என்று. அந்த இடத்துல சஸ்பென்ஸாக சொல்கிறாரு, என்னை உயிர்ப்பியும் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பிக்க வேண்டும் தேவன். அதுதான் அங்கே மறைந்து கிடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கணும். இதை நான் கொஞ்சம் இன்றைக்கி தியானிக்கும் பொழுது தாவீது வந்து 5 காரியத்துக்காக என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறேன். அது 5 நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இங்கே 119:25 பார்த்தீங்கன்னா வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியுன்றார். அதே 119:37 பார்த்தீங்கன்னா உமது வழிகளின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்றார். அதே 119:40 பார்த்தீங்கன்னா உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும்ன்றார். அடுத்தது கொஞ்சம் 119:88 பார்த்தீங்கன்னா கிருபையின்படி நீ உயிர்ப்பியும்ன்றார். அடுத்தது கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா 119:156 என்ன சொல்கிறாருன்னா நியாயங்களின்படி உயிர்ப்பியும். அப்போ இந்த 5 முறைகளின்படி என்னை உயிர்ப்பியும்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் நான் ஆழமாக சிந்தித்தேன். அன்பாலே இன்றைக்கி வசனத்தின்படி உயிர்ப்பியும், அடுத்தது உமது வழியின்படி உயிர்ப்பியும், உமது நீதியின்படி உயிர்ப்பியும், உம்முடைய கிருபையின்படி உயிர்ப்பியும், நியாயங்களின்படி உயிர்ப்பியும்னு சொல்லி தாவீது ஜெபித்தார்னா அதில் ஒரு காரியம் இருக்குது, நோக்கம் இருக்கும். இதை கொஞ்சம் தனித்தனியாக நம்ம அலசி ஆராய்ந்தோம் என்றால்
2: அநேக சத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் இன்னைக்கு ஆவியானவர் உள்ளத்தில் எனக்கு ஏவுதலை கொடுத்தார். அன்பவர்களே, இன்றைக்கு நாம் இந்த முதல் காரியமாக வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு தாவீது ஜெபித்ததை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து நாளைக்கு 5 நாளாக அப்படியே நம்ம தொடர்ந்து வழிகளின்படி உயிர்ப்பிக்கிறது, நீதியின்படி உயிர்ப்பிக்கிறது, கிருபையின்படி உயிர்ப்பிக்கிறது, நியாயங்களின்படி உயிர்ப்பிக்கிறத குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜெபத்தை நம்ம பார்ப்போம். தாவீதினுடைய ஜெபம், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், இது ஏன் அவர் ஜெபிக்கிறாரு? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அன்பவன்லே இன்றைக்கி நம்ம நவீன காலத்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னாக்க தாவீதே நிறையா சொல்கிறார், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு என்னவாக இருக்குது, தீபமாக இருக்கிறது, உங்களுடைய வசனத்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க. அப்போ வசனத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறார். இன்றைக்கி நாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இன்றைக்கி உண்மையிலே சொல்லுங்கள் பாருங்கள், இன்றைக்கி அந்த உயிர்ப்பிக்கிற தன்மை வசனத்துக்கு உண்டு, நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் கிறிஸ்தவன் ஆயிட்டு 2 வருஷம் ஆவிக்குரிய ரீதியில் செத்து போன நிலைமையில் தான் நான் இருந்தேன் 2.5 வருஷம். அதனால தான் எனக்கு எந்த பிரச்சனையும் தீரலை, என்னுடைய அப்ளிகேஷன்லாம் பெண்டிங்கில் இருக்குது. நான் கடன் பிரச்சனைகளில் வந்து ஆண்டுட்டு அப்ளிகேஷன் போடுறேன், எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது, வாடகை கொடுக்க முடியல, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, கடைக்கு வாடகை கொடுக்க முடியல, இப்படி பல பிரச்சனைகளில் நான் மாட்டிகிட்ருக்கிற ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்னு வந்து, ஆனால் அந்த ஜெபத்திலுக்கு பதில் வரவே இல்லை ஆண்டவரிடத்துலேருந்து. அப்போ நான் 2.5 வருஷமாக நான் ஆவியில் செத்து போன நிலைமையில் இருக்கிறேன்றது எனக்கே தெரியாமல் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபை மக்கள், விசுவாச மக்கள் இன்றைக்கி அப்படியாக தான் இன்றைக்கி நாம் இந்த வேத வசனத்தை கையில் வைத்து கொண்டு இந்த வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்படாததுனால நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியில் செத்து போன நிலைமையில், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத நிலைமையில், சுதந்திரிக்க முடியாத நிலைமையில் நம்ம கவலைப்பட்டு கொண்டு சோர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாவில்லே, அப்போ தான் நான் ஆண்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது அப்போ தான் ஆண்டர் அழகாக சொல்லித்தராரு, நீ வந்து வசனத்தினால் என்னோடு பேசினார். அப்போ வசனத்தை நான் வாசிக்க ஆரம்பித்து, கருத்தாய் வாசிக்க ஆரம்பித்து, அந்த ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டரிடத்தில் நிறுத்தி நிதானித்து அவர்கிட்ட கேள்விகளை கேட்கும்போது அந்த வசனத்தின்படி என் ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்ப்பித்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி நிறைய ஃபார்முலாவை எனக்கு வசனத்தில், வசனத்தின்படி மத்திய 5, 6, 7 கொடுத்துருக்கிறாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை தான் நான் என்ன செஞ்சேன், என்னுடைய ஆவியில் உயிர்ப்பிக்கும்படியாக, செத்து போன நிலைமையிலேருந்து நான் உயிரடையும்படியாக அந்த வசனம் என்னை உயிர்ப்ப செய்தது. மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ஒரு வசனத்துக்கு நான் என்ன செஞ்சேன், என்னை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சொல்லி அந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை உணர்ந்தவனாய், அதன்படி செய்கிறவனாய் என்னை மாற்றினேன். அதாங்க, அதுதான் உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கி நான் அவனு சொல்கிறார், மத்தேயு 11:28 உங்களுக்கு தெரியும், இளைப்பாறுதலை தருவேன்னு எல்லோரும் மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஆனால் 29 எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் தெரியாது. அந்த 29 தான் அது விடையே, கீவேடே. இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா 29 நீ செய்யணுன்ற. அப்போ 29 என்ன சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் உகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இழைப்பார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லிச்சுன்றதை அர்த்தமே தெரியாமல் கிறிஸ்தவர்களாயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாரத்தை நாமே சுமந்து சுமந்து. அன்பவன்லே, முதலாவது என்பதுக்கு அர்த்தம் தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதுன்னா ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன், அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இங்கிலீஷில் சொல்கிறடா மடையா அப்படின்னார். முதலாவதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அப்புறம் தான் எனக்கு தெரியல ஆண்டவரே, நீனே சொல்லி கொடுன்னு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு அவர் சொன்னார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல்னா முதல் பட்சமாக, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை முதல் பட்சமாக தேடுவாயானால், தேவனுடைய நீதியை முதல் பட்சமாக நீ தேடுவாயானால், உனக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும்னு சொல்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்படாததுனால இன்னைக்கு சபைகள் அப்படின்னு சொன்னாலே சபையில் இருக்கிற விசுவாசிகள் செத்த நிலைமையில் இருக்கிறார்கள். எத்தனை வாட்டி சொன்னாலும் சொரணையும் சூடுமே இல்லாத இருக்கிறாங்க, செத்து போன நிலைமை. அதுதான் ஆவி, ஸ்பிரிட் செத்து போச்சு. இதை செஞ்சால் உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர், அதை செய்ய மறுக்குது உன் ஆவி. அப்போ உன் ஆவி எந்த நிலைமையில் இருக்குது? செத்து போன நிலைமையில் இருக்கு. ஏன்? பிசாசின் ஆவி உனக்குள்ள கிரியை செய்து இந்த வசனத்தின்படி உன்னை உயிர்ப்பிக்க முடியாதபடிக்கு அவன் என்ன செய்யறான், கட்டி வைத்திருக்கிறான். நண்பாவே, இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே ஒரு வசனத்துக்கு ஒழுங்காக கீழ்ப்படுகிற மாதிரி என்ன உயிர்ப்பியும்னு சொல்லி கேளுங்க. எது உங்களுக்கு ஆண்டவர் எந்த ரேமாவை அனுப்புகிறாரோ, உன் பிரச்சனைக்கு ஒரு ரேமாவை அனுப்புவார், கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உபவாசம் இருந்து ஆண்டவரே என் பிரச்சனைக்கு உங்களுடைய வாக்கு தத்தத்தை கொடுங்கன்னு கேளு. இங்கே தாவீது சொல்கிறாரு, இங்கே கற்றுக்குங்க. இன்னைக்கு 39 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்கள் 50 பாருங்கள், அதே 119 50 என்ன சொல்லுது பாருங்கள். உம்முடைய வாக்கு, அதுவே என் சிறுமை எனக்கு ஆறுதல், அதெல்லாம் விட்டுடுங்க. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, என்ன சொல்கிறாரு, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அப்போ அவர் உயிர் அடைஞ்சாரா இல்லையா? எப்படி அடைஞ்சார்? ஆண்டவர்கிட்டருந்து ஒரு வசனத்தை வாக்கு தத்தமாக பெற்றார், அதுதான் ரேமான்னு சொல்கிறது. இன்றைக்கி கற்றுக்குங்க கிறிஸ்தவர்களே. இன்றைக்கி நாம் ஒரு பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்காமல் புலம்பிகிட்டு இருக்காமல் அந்த பிரச்சனைக்கு உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்கு தத்தம் கேளுங்க. ஆண்டவர் ஒரு ரேமாவை கொடுங்க. இந்த பிரச்சனை இது, எந்த உனக்கு எந்த பிரச்சனை உன்னை அழுத்தி உன்னை வீணாக்கிட்டு இருக்குதோ அந்த பிரச்சனையை, எல்லாருக்கும் சோமணி பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனையோ வியாதி பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ சம்திங், அந்த பிரச்சனைக்காக நீ ஜோம் பண்ணி ஒரு வாக்கு தத்தத்தை வாங்கு. அந்த வாக்கு தத்தத்தை வாங்கின பிறகு அந்த வாக்கு தத்தத்தை வச்சு தான் நீ ஜெபிக்கணும் போஞ்சி. அப்புறம் பிரச்சனையை சொல்லி சொல்லி அழக்கூடாது, பிரச்சனையை சொல்லி சொல்லி அதை என்ன செய்யக்கூடாது, நினைவு கூறக்கூடாது. இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிரச்சனை எனக்கு நீர் நீ என்ன செய்ய போகிறீங்க, நிவர்த்தி செய்ய போகிறீங்க. இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிரச்சனையை தூள் கிளப்பி போகிறீங்க. ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்க போகிறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிப்பார். அதுதான் உயிர்ப்பித்தது, அந்த வாக்கு தத்தம், அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். நான் இப்படி தான் செஞ்சேன், அந்த வசனத்தை பிடித்து கொண்டதுனால்தான் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன், நான் ஜெயித்து காட்டினேன். அன்பாவில் இன்றைக்கி உண்மையிலே கடன் பிரச்சனைலேருந்து எனக்கு விடுதலை தந்தார் ஆண்டவர்னாக்கா, அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒரு ஃபார்முலாவை, இன்னும் நிறைய ஃபார்முலா சொல்லி கொடுத்தார், அந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த முதல் பட்சமாக முதல் நேரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோமா, உட்காந்து 7 வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் என்னதான் நடக்குங்க? இன்றைக்கி அதிகாலையில் தேடுறோம் நம்ம. இன்றைக்கி ஏன் இன்னமும் நமக்கு விடுதலை கிடையாதுன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன வசனத்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, ராஜ்யத்தையும் தேடு, நீதியையும் தேடு. அதே போல் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள். அடுத்தது என்ன சொல்கிறாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்ட எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை தீரல. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பாரத்தை அவங்களே சுமக்கிறாங்க. அவங்க பாரத்தை இறக்கி ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு அவருடைய ஆத்ம பாரத்தை தான் மேலே சுமந்து கொண்டு அவங்க ஊழியத்தை செஞ்சாங்கனாக்கா அவங்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும். அன்பால் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை டபுள் ட்ராக் வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன், இரண்டு தண்டவாளத்திலே பயணிக்கிற ஒரு வாழ்க்கையை போல. அப்போ ஒரு தண்டவாளத்தில் பயணித்தா போய் ஊர் போய் சேர முடியாது, ட்ரெயினை எங்கேயாவது தடம் புரண்டு உட்காந்து கிடக்கிற மாதிரி நாமளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடம் புரண்டு கிடப்போம். அப்போ நாம் ரெண்டு தண்டவாளத்தில் போகணுன்னுக்குள்ளார், அதுதான் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் வாக்கியதான்னார். அப்போ இதெல்லாம் இந்த வசனத்தை நான் பிடிச்சேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அப்புறம் மனுஷனையும் மற்ற அரசியல்வாதிகளையும் நம்பிட்டு ஓடுறது கிடையாது. ஆண்டவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கணும், அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவரையே நம்பி உக்காந்துட்டு உனக்கு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அதுதான் நம்ம செய்ய மாட்டோம், அதுதான் செய்ய விடமாட்டேன் பிசாஸ். அப்போ இந்த வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட அவன் விடாமல் மேற்படியான் என்ன செய்கிறான், அவனுடைய ஆவியை நமக்குள்ளார கொண்டு வந்து நம்மளை சோர்வடைய செய்கிறான். நண்பாங்களே, இன்றைக்கி நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், உன் ஆவியில் கொஞ்சம் அலாட் ஆகணும், ஆவியில் நம்ம அலாட் ஆகணும். ஆவியில் நாம் உயிர்ப்பிக்கப்படணும்னா வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்படணும் நம்ம கேட்கணும். அன்பாவில்ல, அதை நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டுனா அந்த வசனத்தின்படி நம்ம உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு வெற்றி தாங்க, விடுதலை தாங்க. இன்னைக்கு தாவீது அப்படி தான் வெற்றியை பார்த்தார். அதனால தான் அவர் சொல்கிறார், உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ரெண்டு இடத்துல உயிர்ப்பித்ததுன்றார். அடுத்தது 93 பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தர். எதை? கட்டளைகளால். ஆண்டவருடைய கட்டளைகளால் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். இன்னைக்கு எப்படியாக பவுல், நான் நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த பாவ மரணத்திலிருந்து என்னை மீட்பெடுப்பார்னு சொல்லி 7வது அதிகாரத்தில் ரோமரில் புலம்புறாரு. 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்னுடைய ஆவிக்குரிய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிட்டேன்னார். அதில் அழகாக சொல்கிறார், விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவினாலே பெற்ற வசனங்கள், இயேசு கிறிஸ்துவினாலே பெற்ற ஆவியின் பிரமாணங்கள் அவர் என்ன செஞ்சு தான், இதை பாரு அழகாக சொல்கிறார், ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கலை, இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை அவர் பிடித்து கொண்டதுனால அவர் விடுதலை ஆக்கப்பட்டார். இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க அன்பாவிலே. இந்த வசனத்தினுடைய ஆழமான காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம்னா அந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆமேன். இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டுட்டு ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த வசனம் எல்லாம் கையில் கொடுத்துட்டாச்சு. இன்னைக்கு இதில் லட்சக்கணக்கான வசனங்கள் வேதத்தில் இருக்குது. உனக்குன்னு ஒரு வசனத்தை எழுது, ஆண்டவர்கிட்ட கேளு. அந்த வசனத்தின்படி நம்ம உயிர்ப்பிக்கப்பட ஜெபி, அந்த உயிர்ப்பிக்கப்படப்பட இன்னைக்கு அந்த வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் தீரணும். ஒப்பு கொடுப்போம்மா, ஜெபிப்போம்மா. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. ஆண்டவரே, தாவீது எப்படியாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. ஆண்டவரே அதே போல் நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் உயிர் அடைவோம், அப்பொழுது நாங்கள் வெற்றி அடைவோம் ஆண்டவரே, அப்பொழுது விடுதலை அடைவோம் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்படுவோம் ஆண்டவரே. அந்த வசனம் ஆண்டவரே, எவ்வளோ நாம் வசனத்தை நாங்கள் கேட்டோம், வசனத்தை படித்தோம், அலட்சிய பாராட்டுகிறோம் ஆண்டவரே. அந்த அலட்சியத்தின் ஆவி எங்களுக்குள்ளேருந்து எடுத்து போட்டு, நிர்விசாரத்தின் ஆவி எடுத்து போட்டு, உம்முடைய நிலவரமான ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றி, அந்த வசனத்தின்படி என்னை எங்களை உயிர்ப்பியும் அப்படியே செய்ய போகிறீங்க.

பிரைஸ் அலார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார், நான் ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன், நீ பெத்லகேமுக்கு போ என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் தைலத்தை ஒரு கொம்பில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறான். எப்பொழுது மூப்பர்கள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள். சமாதானம் தானா என்று கேட்கிறார்கள். சமாதானம்தான் என்று சொல்லி விருந்துக்கு ஈசாயி ஈசாயின் பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறான். தாவீது இல்லை, தாவீது வரவில்லை, தாவீதின் தகப்பனோ சகோதரர்களோ தாவீது ஒருவன் உண்டென்று சாமுவேலுக்கு தெரியப்படுத்தவும் இல்லை. சாமுவேல் இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணவும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு வீட்டில் இன்னொரு பையன் இருக்கிறான், நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடும். எதுவுமே கேட்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை. தாவீது இல்லை என்ற கவலை யாருக்குமே இல்லை. அந்த அளவுக்கு தாவீது சிறுமைப்படுத்தப்பட்டவனாயிருந்தான். தாவீதின் சங்கீதங்களிலே அதை வெளிப்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். 27வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று. 69வது சங்கீதத்திலே சகோதரர்களை குறித்து இப்படி சொல்லுகிறார், என் சகோதரருக்கு நான் அந்நியனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேட்டு மனுஷனுமாயிருந்தேன். யாரோ மாதிரி இருக்கிறேன் என் சகோதரர்களுக்கு, என் தாயின் பிள்ளைகள், என் உடன் பிறந்த சகோதரர்கள் என்னை அந்நியனாய் வேட்டு மனுஷனாகவே பார்க்கிறாங்க, தங்களுடைய தம்பியாகவே பார்க்கவில்லை. இப்படி சிறுமைப்படுத்தப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஆனால் மனுஷன் பார்க்கிறபடி பாராத ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அதுதான் 139 தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என் வலி என்னவென்று உங்களுக்கு தான் தெரியும் அப்பா, என் உட்காருதலையும் அறிந்திருக்கிறீர், என் எழுந்திருத்தலையும். காட்டிலே அதிக நாட்கள் செலவிட்டவன் தாவீது. வீட்டில் இருந்தா அப்பா என்று கூப்பிட்டு பழகியிருப்பான் தன் தகப்பனை. காட்டில் சத்தமிட்டு அப்பான்னு கூப்பிட்டாலும் ஈசாய்க்கு கேட்காது. அதனால தாவீது பரலோக தேவனை அப்பா என்று அழைத்து பழகினான். 89வது சங்கீதத்திலே ஆண்டவரே அதை சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி என் பிதா என்று சொல்லுவான் என்று. இந்த தாவீதை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். இப்பொழுது தாவீது வரவழைக்கப்படுகிறான். தாவீது இந்த பந்தி நடக்கிற இடத்துல வரும்போது கர்த்தர் சாமுவேலோடு சொல்லுகிறார், நீ எழுந்து, நீ எழுந்து, நீ எழும்பு என்று. யார் யார் அற்பமா எண்ணினார்களோ, யார் யார் தாவீதை ஒதுக்கி வைத்தார்களோ, அத்தனை பேர் கண்களுக்கு முன்பதாக இப்பொழுது அவ்வளோ பெரிய தேவ மனிதன் கர்த்தருடைய தீர்க்க தரிசி சாமுவேல் தாவீதுக்கு முன்பதாக எழுந்து நிற்கிறான். சாமுவேல் எழுந்து நிற்கும்போது மற்றவர்களால் உட்கார்ந்திருக்க முடியுமா? இல்லை, அந்த பட்டணத்து மூப்பர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இனி பிடிக்குதோ பிடிக்கலையோ ஈசாயும் எழுந்து நின்று தான் ஆக வேண்டும், சகோதரர்களும் எழுந்து நின்று தான் ஆக வேண்டும். எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்கிறாங்க. அத்தனை பேர் கண் காண, அற்பமாக எண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறவாதிருங்கள். உங்களை தேவன் தெரிந்தெடுத்தது உண்டானால் ஒரு நாள் உண்டு, அத்தனை கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்தி தம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார். நிச்சயமாய் கர்த்தர் இதை செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று. கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவருக்கும் செய்து உங்களை சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, மனுஷன் பார்க்கிறபடி எங்களை பாராதவரே, மனுஷன் எண்ணுகிறபடி எங்களை எண்ணாதவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்த உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எப்படி தாவீதை
ஆண்டவரே, அவனை சிறுமைப்படுத்தினவர்கள் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினீரோ, அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். வல்லமையுள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய். கலாத்தியர் 4:7. கம்யூனிச ஆதிக்கம் நிறைந்த சீனாவில் சபைகளை நிறுவியவர் வாட்ச்மேன் நீ என்ற போதகர். அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் இருந்தபோது புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி அவரிடம் வந்தார். அவர் மிகுந்த மனவேதனையோடு, நான் எவ்வளவோ ஜெபித்து பார்க்கிறேன், எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறேன், ஆனாலும் தேவனுக்கு உண்மையாக என்னால் வாழ முடியவில்லை என்றார். என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போய்விட்டேன் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு போதகர் வாட்ச்மேன் நீ அந்த மனிதனிடம், இதோ இருக்கிறதே இந்த நாயை பார்த்தாயா, இது என்னுடைய நாய், இது பழக்குவிக்கப்பட்ட நாய், இது எந்தவித தவறையும் செய்யாது, எனக்கு மிகவும் கீழ்ப்படியும், இந்த நாயை எனக்கு மிகவும் பிடிக்கும், அங்கே இருக்கிற சமையல் அறையை பார்த்தாயா, அங்கே என் குழந்தை இருக்கிறது. சமையல் அறைக்குள் அவன் பல குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவான். பொருட்களை அங்கும் இங்கும் தூக்கி எறிவான். தன்னுடைய உடையை சுத்தமாக வைத்திருக்க தெரியாது. சாப்பிடும்போது சாப்பாட்டை துப்புவான். அவன் இருந்த இடத்தையே நாசமாக்கி விடுவான். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதங்களை யார் பெற்றுக்கொள்ளக்கூடும்? என்னுடைய நாய் என் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியுமா? இல்லை, என்னுடைய மகன்தான் என் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உரிமை பெற்றவன். அதை போல நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகள். நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நாம் பரிபூர்ணமானவர்கள் என்பதால் அவர் அதை நமக்கு கொடுக்கவில்லை. அவருடைய கிருபையால்தான் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று அந்த மனிதனுக்கு கூறினார். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்வதைப் போல நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆனால் கிருபையுள்ள தேவன் நம் தவறுகளை மன்னித்து நாம் மீண்டும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறார். நாம் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நாம் எடுக்கும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரை சார்ந்து கொள்ளும்போது நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கவும் கனி கொடுக்கவும் முடியும். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதினால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரராய் இருக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தனர். அதில் இளையவன் தன் ஆஸ்தியை பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். துன்மார்க்கமாய் ஜீவித்து பணத்தை எல்லாம் செலவழித்து போட்டான். பின்பு அந்த தேசத்தில் பன்றிகளை மேய்க்கும் வேலைதான் அவனுக்கு கிடைத்தது. பன்றிகளுக்கு கூட சாப்பிட தவிடு கிடைக்கிறது, அது தனக்கும் கிடைத்தால் பசியாற்றி கொள்ளலாமே என்று நினைத்தான். ஆனால் தொடர்ந்து தன் பாவங்களிலேயே நிலைத்திருந்து தன் தகப்பனுடனான உறவை துண்டிக்க விரும்பாமல் மீண்டும் எழுந்தான். தகப்பனிடம் சென்றான். பிள்ளையாக அல்ல, தகப்பனின் கூலிக்காரரில் ஒருவனாக செல்ல நினைத்தான். ஆனால் அவன் தூரத்தில் வருவதை பார்த்த அவனுடைய தகப்பன் ஓடோடி சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்து அவனை தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அந்த தகப்பனைப் போலத்தான் நமது தேவனும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களில் தொடர்ந்து நிலைத்திராமல் மீண்டும் எழுந்து நம் பரம தகப்பனிடம் சென்றால் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய புத்திரராக மாற்றுவார். பாவத்தை மேற்கொள்ளும் பலனையும் அவர் நமக்கு தருவார். புத்திர சுவிகார ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 43:12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நற்செய்திகளை கொண்டு வருகிற ஒரு நாள். எவைகளுக்காக காத்திருக்கிறீர்களோ பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டி தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளை இன்றைக்கு வெளிப்படுத்தி விளங்க பண்ணி ரட்சித்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். முதலாவதாக ஏசையாவின் புஸ்தகம் 43:14 சொல்லப்பட்டுள்ளது, நான் உங்களுக்காக அரண்களை இடித்து விழப்பண்ணுவேன் என்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக உள்ள அரண்களை நிர்மூலமாக்கி உங்களை வாழ வைக்கப் போகிறார். அடுத்ததாக ஏசையாவின் புஸ்தகம் 43:16, வலிய தண்ணீரிலே பாதையை உண்டு பண்ணுவேன் என்கிறார். உங்களின் வாழ்க்கையில் கடந்து போக முடியாதபடி கடினமான வலிய எந்த காரியமாக சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் இன்றைக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதை விசுவாசியுங்கள். காரியங்களை ஜெயமாக்குவார். அடுத்ததாக ஏசையாவின் புஸ்தகம் 43:17 ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறார் என்று உள்ளது. இன்றைக்கும் எவையெல்லாம் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு உங்களை கலக்கமடைய செய்ததோ அவை எல்லாவற்றையும் ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறார். அவைகள் வியாதியோ, பொருளாதாரமோ, பிள்ளைகளை குறித்த கவலைகளோ, திருமண தடைகளோ, எவையெல்லாம் உங்களை கலக்கமடைய செய்ததோ அவை எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை இன்று நீங்கள் காணப்போகிறீர்கள். ஏசையாவின் புஸ்தகம் 43:20 அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு தடையாயிருக்கிற சகல ஆசிர்வாதங்களையும் அவர் மாற்றி ஆறுகளைப் போல புரண்டு ஓடுகிற ஆசிர்வாதத்திற்குள் நடத்தப் போகிறார். உங்களின் பொருளாதார வறட்சி நிலைமைகள் எல்லாம் மாறப்போகிறது. ஏசையாவின் புஸ்தகம் 43:6 வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் உள்ளதின்படி இன்றைக்கு நா திசைகளிலிருந்தும் நீங்கள் எதிர்பாராத ஆசிர்வாதங்களையும் தயவுகளையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் உங்களுக்காய் கொண்டு வந்து கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ஆராதனைக்குரியவர் நம் தேவாதி தேவன் ஒருவரே. அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு எல்லாமுமாயிருக்கிறார். அவரையே நாம் துதித்து பாடி ஆராதிப்போமாக. ஆமேன்.

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பரிசுத்த பவுல் சொன்னார், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், ஜெபியுங்கள் என்று நமக்கு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தினார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரமும் இருக்கும், வருத்தமான நேரங்களும் இருக்கும், அனுகூலமான நேரங்களும் இருக்கும், அனுகூலம் இல்லாத நேரங்களிலும் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் மட்டும் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது 1 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய முதல் அதிகாரத்தில் இருந்து, சரிங்களா, அன்னாள் என்று சொல்லுகிறதான பெண்மணியை நம்முடைய ஜெபத்தின் முன் அடையாளமாக நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறோம். இப்போ பைபிளில் ஜெபம் பண்ணது யார் அப்படின்னு நம்ம கேட்டால், முதல்ல தானியேல் சொல்லுவாங்க, ரெண்டாவது யாரை சொல்லுவாங்க, அன்னாள் சொல்லுவாங்க. உபவாசத்திற்கு அடையாளமாக யாரை சொல்லுவோம், எஸ்தரை சொல்லுவோம். அபிஷேகத்திற்கு ஒப்பனையாக யாரை சொல்லுவோம், தாவீதை சொல்லுவோம். இப்போ விசுவாசத்திற்கு ஒப்பனையாக யாரை சொல்லுவோம், அபிரகாமை சொல்லுவோம். கீழ்ப்படிதலுக்கு யாரை சொல்லுவோம், ஆமீன், யாரை சொல்லுவோம், ஈசாக்கை சொல்லுவோம். ஆமீன். பாடு சகிப்பதற்கு ஒப்பமையாக யாரை சொல்லுவோம், தோத்தரை யோசேப்பை சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல். இந்த அன்னாள் என்று சொல்கிற பெண்மணி ஜெபத்திற்கு நமக்கு என்றைக்குமே ஒரு மாடல் தாங்க, சரியா? ஜெபத்திற்கு இந்த அம்மா மாடல். அவங்க என்ன செய்தாங்க, ஜெபித்தார்கள். 1 அதிகாரம் 10 வசனத்தை படிங்க.
2: அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி.
1: இந்த அம்மா 1 அதிகாரம் 10 வசனத்திலே ஜெபம் பண்ணினதாக வேதம் சொல்லுது. அன்னாள் ஜெபித்தார்கள். 2 அதிகாரம் 1 வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது அன்னாள்
2: ஜெபம் பண்ணி.
1: போதும். இங்கே 1 அதிகாரம் 10 வசனத்திலேயும் அன்னாள் ஜெபித்தார்கள் அப்படின்னு இருக்கு. 2 அதிகாரம் 1 வசனத்திலேயும் அன்னாள் ஜெபித்தாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் அப்படின்னு நமக்கு இருக்கு. ஆனா ஜெபித்தது ஒருவர் தான், ரெண்டும் அன்னாள் தான். 1 அதிகாரத்திலேயும் அவங்க தான், 2 அதிகாரத்திலேயும் அவங்க தான். முதல் அதிகாரத்திலும் ஜெபித்தார்கள், 2 அதிகாரத்திலும் ஜெபித்தார்கள். அதே நேரத்தில் முதல் அதிகாரத்தின் பின்னணியும் வேறு, 2 அதிகாரத்தின் பின்னணியும் வேறு. கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. முதல் அதிகாரத்திலே எந்த சூழ்நிலையில ஜெபம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 வசனத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அப்போ இல்லாய்மையின் நடுவில் அவர்கள் ஜெபித்தார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், இல்லாய்மையின் நடுவில் அவர்கள் என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் என்ன செய்தார், அடைத்தார் அப்படின்னு இருக்கு. அது ஒரு தடை தானங்க, தடை தானமா? சரி, வாழ்க்கையிலே அவர்களுக்கு குழந்தை தடைபட்டது, தடைப்பட்டது. அப்போ முதல்ல சொன்னேன், இல்லாய்மையின் நேரத்தில் ஜெபித்தார்கள். ரெண்டாவது நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, தடைகளை கண்ட பொழுது ஜெபித்தார்கள். வராமேன்னு சொல்லுங்க. எப்போ உங்க வாழ்க்கையில இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு நீங்க வருகிறீங்களோ உடனே ஜெபிக்க நீங்க திட்டமிடணும். எப்ப நீங்க உங்க வாழ்க்கையில தடை என்று சொல்கிற ஒன்றை பார்க்கிறீர்களோ, அடைபட்டிருக்கிற தடைபட்டிருக்கிற சூழ்நிலை நீங்க பார்க்கிறீங்களோ, உடனே நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். மூணாவது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, 6 வசனத்தை மட்டும் வாசிக்க கேளுங்கள்.
2: உண்டாகும்
1: பொழுது அன்னால் ஜெபம் பண்ணாங்க. முதல்ல இல்லை, இரண்டாவது தடை, மூன்றாவது துக்கம் நிறைந்த விசனம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா எப்ப ஜெபம் பண்ணாங்க, வாழ்க்கையில இல்லாய்மையின் பொழுது ஜெபம் பண்ணினார்கள். 2, தடைகளை கண்ட பொழுது ஜெபம் பண்ணினார்கள். மூன்று, துக்கம் நிறைந்த பொழுது ஜெபம் பண்ணாங்க. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, வாழ்க்கையில இல்லை என்று நிலை வரும் பொழுது ஜெபம் பண்ணா இல்லாய்மையை மாற்ற கர்த்தரால் முடியும். ரெண்டு, வாழ்க்கையில தடைகளை கண்டால் தடைகளை ஜெபத்தால் மாற்ற முடியும், துக்கத்தை ஜெபத்தால் மாற்ற முடியும். அதனால இந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஆமை இல்லாய்மையின் சூழ்நிலை வந்த பொழுது, துக்கமான சூழ்நிலை வந்த பொழுது, தடைப்பட்ட சூழ்நிலை வந்த பொழுது, யாரையும் குறை சொல்லல, யாரையும் குற்ற சொல்லல, எங்கே போய் உட்காந்து கதை பேசல, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லல, நேர தேவ சமூகத்துல போய் அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்த அம்மாவுக்கு அற்புதம் செய்தார். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க, இல்ல ஜெபிக்கிறாங்க. இப்ப ஜெபம் அற்புதத்தை அவங்களுக்கு செய்திருச்சு. இந்த அம்மா வந்து சொல்லுது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஆண் பிள்ளையை கர்த்தர் எனக்கு தந்தார் அப்படின்ட்டான். ஆனா இந்த அம்மா ஆமை தோத்தர் அற்புதத்தை பெற்ற உடனே, நன்மையை பெற்ற உடனே, ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே ஜெபத்தை நிறுத்தினாங்களா? ஜெபத்தை நிறுத்தல. இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை மறுபடியும் முழுசா வாசிங்க பார்க்கலாம்.
2: அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி,
1: ஜெபம் பண்ணி,
2: என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
1: களி கூறுகிறது.
2: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
2: என் பகைஞரின் மேல்,
1: என் பகைஞரின் மேல்,
2: என் வாய் திறந்திருக்கிறது.
1: என் வாய் திறந்திருக்கிறது.
2: உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே களி கூறுதல் என்று சொல்லுகிற வார்த்தை இருக்குமா? கீழே கடைசி வார்த்தை சொல்லுகிறது, சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் நான் துக்கப்பட்டேன், ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், இப்ப எப்படி இருக்கிறேன்? அந்த துக்கம் ஜெபத்தினால் மாறி இப்ப நான் எப்படி இருக்கேன்? களி கூறுகிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியானால் ஜெபிக்கிறவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபிக்கிறவனின் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன், புலம்பிக் கொண்டிருக்கிறேன், தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அருமை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால், இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம், உன்னுடைய குடும்பத்தில் வெகு தூரத்தில் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே, துக்க முகத்தோடு ஆராதனை, துக்கத்தோடு கூடிய ஜெபம், அழுகையோடு கூடிய ஜெபம், கண்ணீரோடு கூடிய ஜெபம், கண்ணீரோடு கூடிய ஊழியச்சுலே நீ நின்று கொண்டிருப்பாய். ஆனால் இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போகிறேன், என் குடும்பத்தில் அற்புதம் செய்ய போகிறேன், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை தரப்போகிறேன், என் பிள்ளைக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறேன். அநேக நாட்களாய் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஒரு மாற்றம் வரவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சில பிள்ளைகளுக்கு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தினுடைய அனுபவத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார், தூய ஆவியானவர் செய்கிறார். ஆனால் நான் அதிலே கற்றுக்கொண்ட ஒரு பாடம், வருத்தம், இல்லாய்மை, துக்கம் இருந்த பொழுது ஜெபித்த அன்னாள் சந்தோஷம் வந்த பொழுது ஜெபத்தை விடல. ஆமென். மகிழ்ச்சி இப்ப எப்படி இருக்காங்க? களி கூறுகிறேன், இப்ப என்ன சொல்றாங்க? சந்தோஷப்படுகிறேன். ஆனா சந்தோஷப்படுகிறேன் ஆலயத்திற்கு செல்லாமல் இல்லை, சந்தோஷப்படுகிறேன் ஜெபம் பண்ணாமல் இல்லை, சந்தோஷப்படுகிறேன் ஆராதிக்கமா இல்லை. அப்படியானால் கஷ்ட நேரத்தில் மட்டும் தெய்வத்தை தேடி நன்மையை அனுபவித்து விட்டு, நன்மை கிடைத்த பின்பு ஆண்டவரை மறப்பது, ஆராதனையை மறப்பது, ஜெபத்தை மறப்பது, உபவாசத்தை மறப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதற்கு தெய்வ மனுஷியாகிய அன்னால் அடையாளம். நன்மை வந்த பின்பும் ஜெபம் நிறுத்தப்படவில்லை, மகிழ்ச்சி வந்த பின்பும் ஜெபம் நிறுத்தப்படவில்லை. காரணம், அந்த ஜெபம் அவர்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெபம் சூழ்நிலையை மாற்றி துக்கத்தில் இருந்த அவர்களை ஜெபம் சந்தோஷப்படுத்தியது. நெருக்கத்தில் ஜெபித்த பொழுது அந்த ஜெபம் துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அதே நேரத்தில் அவர்கள் மகிழ்ச்சியில் ஜெபித்த பொழுது, பைபிளை வாசிக்க முடியுது, மகிழ்ச்சியில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், நான் ஜெபத்தை விடவில்லை, ஆராதனை விடவில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதை விடவில்லை. ஆனபடியினால் ஆமீன், அதனுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
2: அவர் சிறியவனை புழுதியிலிருந்து
1: எடுத்து
2: எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சான், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், பட் ஜெபத்தை விடல. அப்போ என்னை கர்த்தர் சந்தோஷப்படுத்தின நேரத்திலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு தந்த நன்மையில் நான் இன்னும் அது உயர்த்தப்படுவதற்கு, நான் உயர்த்தப்படுவதற்கு என் ஜென்மம் காரணமாய் மாறும். கஷ்டப்படுகிற நேரத்தில் ஜோம் பண்ணேன், அப்ப துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். சந்தோஷப்பட்ட நேரத்தில் நான் இப்ப ஜோம் பண்ணுகிறேன். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? தந்த ஆசீர்வாதத்திலே கர்த்தரனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். உனக்கு தந்த பிசினஸ்ல கர்த்தரனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உனக்கு தந்த வேலையில கர்த்தரனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் ஜெபிக்கும் பொழுது, இன்னும் ஜெபிக்கும் பொழுது சந்தோஷப்படுத்தி விடுகிறவர் அல்ல, உன்னை சந்தோஷப்படுத்துகிற உன்னை அவர் உயர்த்துகிறவரா? ஜெபம் உன்னை உயர்த்தோ.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமா. எல்லையற்ற அன்பினால் நம்மை நேசித்தவர், அநாதி சிநேகத்தால் நம்மை இழுத்து கொண்டு நேசித்தவரை, ஓ இந்த வேளையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு இணையே இந்த உலகத்துல ஒரு அன்பு இல்லை அப்பா. புழுதியில் இன்று எங்களை தூக்கினவர் நீர், எங்கள் பாவத்தை கழுவினவர் நீர், பாவ சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தவர் நீர். ஆண்டவரே உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் சுயத்தை வெறுத்து உம்முடைய சித்தத்தை செய்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா.

கத்தினவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். அப்பா, நீ மாத்திரமே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர். உண்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஒரே ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை

பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். நாங்கள் உமக்குள் பிறந்திருக்கிறபடியினாலே நீர் உலகத்தை ஜெயித்திருக்கிறபடியினாலே ஜெயித்தவரின் பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மோ

0: நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீரங்கள் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே, அனைத்தையும் மருளுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. சகலத்தையும் பார்த்து கொள்கிறவரே, உம்முடைய பர்வதத்தில் சகலமும் பார்த்து கொள்ளப்படும். நல்ல கரங்களை தட்டி கட்டுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கருதுகிறவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லவராகிய தேவனை இந்த வேளையில் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் அனைத்தையும் மருளுகிறவர், எனக்கென எல்லாவற்றையும் தருகிறவரே. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர், எனக்கு என்று எல்லாவற்றையும் தருகிறவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
1: உன்னத தேவன், மகத்துவமுள்ள ராஜன்.

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உன்னத தேவன், மகத்துவமுள்ள ராஜன், எல்லா மகிமைக்கு பாத்திரர், பிதாவாம் தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எங்கள் மகத்துவமுள்ள ராஜனே, எங்கள் மாறாத கண்மலையே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, எங்களை பரிசுத்தமா

நல்ல கைகளை தட்டி ஒரு விசை கூட, உன்னத தேவனே, மகத்துவமுள்ள ராஜனே, சர்வ வல்லவரே, மாறாத தெய்வமே, எங்களை கரம் பற்றி இதுவரைக்கும் நடத்தினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர்

0: நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்குரிய தெய்வமே,
1: சகல கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. 1854 நடைபெற்ற ஒரு யுத்தத்திலே போர் வீரன் ஒருவன் சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டான். போர் வீரர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்துக்குள்ளே அவனுக்கு போக கூட முடியவில்லை. தன்னுடைய கூடாரத்துக்கு தவழ்ந்தே சென்றான். உடலின் பல பகுதிகளிலிருந்தும் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. சக போர் வீரர்கள் அவன் கூடாரத்துக்குள்ளே போய் பார்த்தபோது அவன் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். அவனுடைய வேதாகமம் அவனுக்கு முன்பாக திறந்திருந்தது. அந்த திறந்த வேதாகமத்தில் அவனுடைய இரத்தம் வடிந்த கை ஒட்டி கொண்டிருந்தது. அவனுடைய கையை எடுத்து பார்த்தபோது திறந்த வேதாகமத்தில் இருந்த யோவான் 11:25 அவன் கையில் படிந்திருந்த இரத்தத்திலே பதிந்திருந்தது. அந்த கையில் நித்திய நித்தியமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனம்தான் அந்த இரத்தத்திலே பதிந்திருந்தது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதே அவன் கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த வாக்குத்தத்த வசனம். ஆம், அதை அவன் விசுவாசித்தான். தேவன் தந்த வாக்குத்தத்தமாக அதை அவன் மாற்றிக்கொண்டான். ஒரு மகிமையின் நம்பிக்கையோடு அவன் இந்த உலக ஓட்டத்தை முடித்தான். அவனுடைய உடலை எடுத்து ஒரு கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள். அந்த கல்லறையின் மீதும் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, அந்த போர் வீரனுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடையவர்களாய் வாழ்ந்த மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் தம்மோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் வாழும்படி அவர்களை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இதுதான் நாம் பெற்ற மகிமையின் நம்பிக்கை. இந்த உலகத்திலே நாம் மரித்த பின்பு நம்முடைய வாழ்க்கை முடிவடைய போகிறதில்லை. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை அழைத்து செல்ல இரண்டாவது முறை வரப்போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயரிலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நம் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்கிறவர்கள் மரண பயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷமான செய்தி என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையும் அதில் இருக்கும் கண்ணீர் கஷ்டமும் ஏமாற்றங்களும் வியாதியும் தான் மரிக்கப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கை நித்தியத்திலே ஆரம்பிக்கப் போகிறது. அந்த பரலோக வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கை. ஏனெனில் நம்மை படைத்து நம்மிடத்தில் அளவற்ற அன்பினால் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் முடிவில்லாத ஆண்டுகள் வாழப்போகிறோம். அங்கே வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, மிகவும் சந்தோஷமான ஒரு இடம். பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை மரண பயத்திலே இருக்கலாம். வாழ்க்கை இருளாய் போனதைப் போல உங்களுக்கு தோன்றலாம். எவ்வாறு என் முடிவை சந்திக்கப் போகிறேன் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவரே உங்களுக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருப்பார். இவ்வுலக வாழ்க்கை முடிந்தாலும் மறுமையில் முடிவில்லாத ஆண்டுகள் வாழும்படி நீங்கள் எழுந்திருப்பீர்கள். இதுதான் நாம் இயேசுவிடம் பெற்றுக்கொண்ட மகிமையின் நம்பிக்கை. ஆம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆகவே அநித்தியமான இந்த உலகத்திலே நாம் வாழும்படி கொடுக்கப்பட்ட இந்த ஜீவிய நாட்களில் அவருடையவர்களாய் வாழுவோம். அப்பொழுது முடிவில்லாத பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆம், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள்.

எஸ்தர் 2 அதிகாரம். இவர்களுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னிப்பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரியாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரமனையில் பெஞ்சமினனாகிய கீசின் குமாரன், சீமையனுடைய மகனாகிய ஜாவிரின் குமாரன் மொர்கதாய் என்னும் பேருள்ள ஒரு ஜூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் ஜூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். அவன் தன் சிறிய தகப்பின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்கதாய் அவனை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரமனையுள்ள ஜேகாயின் வசத்திலே ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரம் ராஜாவின் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரிகளை காவல் பண்ணுற ஜேகாவின் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டான். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததனால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரமனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மடத்துக்கு சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவன் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தரோ வந்தால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்கதாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியும் அவளுடைய நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்கதாய் நாள்தோறும் கன்னி மடத்துக்கு முற்றத்துக்கு முன்பாக உலாவான். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரிகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரிகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்த்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரினிடத்தில் பிரவேசிக்க அவர் அவருடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பான். கன்னி மாடத்தில் இருந்து தன்னோடு கூட ராஜ அரமணிக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்பு ஸ்திரிகளின் 2 மடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவிடத்தில் பிரவேசிக்க கூடாது. மொர்கதாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயில் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஜேகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவையே ஆகாஸ்வேரி அரசாளிகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். ராஜா சகல ஸ்திரிகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பச்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசு மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்துக்கு ஸ்திரியாக்கினான். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு
ஷலக்கானை உண்டாக்கி ராஜ இஸ்திரிக்கு தக்க வெகுமானங்களையும் கொடுத்தான். இரண்டாம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்கதாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். எஸ்தர் மொர்கதாய் தனக்கு கற்பித்தபடியே தன் பூவோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்கதாய் இடத்தில் வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அந்நாட்களில் மொர்கதாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் பர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஷ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்கதாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்கதாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே 4வது புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிர

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: விளையாட்டுத்துறை ஆசிரியர் பாபு நீண்டகாலம் அந்த கல்லூரியிலே பெயர் பெற்ற ஒரு ஆசிரியர். பொதுவாக சிறந்து விளையாடும் ஒருவரை மேலும் சிறந்து விளையாடச் செய்யும் உடற்பயிற்சி ஆசிரியர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் பாபு சார் இந்த வகையில் ஒரு வித்தியாசமானவர். கால்பந்து விளையாட்டில் உற்சாகம் இல்லாமல் விளையாடும் நபர்களை அவர் குறித்து வைத்து அவர்களோடு தனியாக நேரம் செலவு செய்து மாலை நேரங்களில் வாரத்தில் 3 நாட்கள் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுப்பார். ஆரம்ப நாட்களில் இவனையெல்லாம் ஏன் இந்த விளையாட்டில் சேர்த்தார்கள் என்று எண்ணப்பட்ட கல்லூரி மாணவர்கள் 3ஆம் ஆண்டு இறுதியில் சிறந்த விளையாட்டு வீரர்களாக கல்லூரிக்கு பெயரையும் புகழையும் தரும் நபர்களாக திகழ்வார்கள். ஒரு முறை இவருடைய இந்த விசித்திரமான செயலை கவனித்த கல்லூரியினுடைய முதல்வர் பாபு சாரை தனியாக அழைத்து, நீங்கள் ஏன் விளையாட்டில் திறமையில்லாத தாளந்தில்லாத மாணவர்களுக்கு நேரம் செலவு செய்து அவர்களை ஏன் நீங்கள் முன்னுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். தானும் எந்த விளையாட்டிலும் ஆர்வமற்றவனாய் இருந்தபொழுதுதான் தன்னுடைய தெருவில் வசித்த ஒரு பெரியவர் பாபு சாருக்கு நேரம் கொடுத்து வீட்டின் அருகில் இருந்த ஒரு மைதானத்திற்கு அழைத்து சென்று விளையாட்டின் மேல் ஆர்வத்தை தூண்டியதாகவும், அந்த காரணத்தினால்தான் இன்று இந்த கல்லூரியில் உடற்பயிற்சி ஆசிரியராக பணி செய்கிறேன் என்றும், எனவே விளையாட்டில் ஆர்வமற்ற திறமையற்றவர்கள் என்று எண்ணி மற்றவர்களால் ஓரங்கட்டப்படும் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதே என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக நான் மாற்றிக்கொண்டேன் என்றும் கூறினார். பரிசுத்த வேதத்தில் கடவுளும் திறமையானவர்களை தன்னுடைய பணிக்கென்று தெரிவு செய்யாமல் பலவீனமானவர்களையும் திக்குவாயை உடையவர்களையும் தெரிந்து கொண்டு சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார். எனக்கு திறமையில்லை, தாளந்து இல்லை என்று நீங்கள் ஓரமாய் நில்லாமல் இந்த உலகத்தில் உங்களை உண்டாக்கிய கடவுளிடம் உங்களை குறித்த திட்டத்தை கேட்டு அறிந்து முன் செல்லுங்கள். அவரே உங்களுக்கு தேவையான பயிற்சியையும் திறமையையும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தோல்விகளைக் கண்டு பின்வாங்க வேண்டாம். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். என்ன, நாமும் தைரியத்துடன் முன் செல்வோமா?

0: அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்ற தலைப்பில் ஊழியர் சந்திரலைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம். பாகம் இரண்டு.
1: கிருபை நேர்ந்த நல்லாண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் 103 சங்கீதத்தில் வாசிக்கிறோமாக, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாங்கள் எங்கள் ஜபங்களிலும் எங்கள் ஆராதனையிலும் அடிக்கடி நாங்கள் சொல்லுகிறது உண்டு சாமி. ஆனால் அநேக சமயங்களிலே நாங்கள் எத்தனையோ உபகாரங்கள் பார்த்திலே நாங்கள் பெற்று வருகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையின் வாழ்க்கையிலே, எங்களுடைய ஒர்க் லைஃப்ல இவ்வளோ இவ்வளோ சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று வருகிறோம் சாமி. பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து உடைய அர்த்தம் விஷ்டியுள்ள முடிவேயத்தை நான் சிந்திக்கிறதான வேளையிலே ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்ள உங்களுடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு தொடர்ந்து நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 103 சங்கீதத்தை 2 பகுதியாக இந்த வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே முதல் பகுதியை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த பகுதியிலே சொன்னவனமாக சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு போட்டிருக்கு. நீங்க எல்லாம் மறந்து போயிருப்பீங்கன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் பகுதியை. சில 2 பகுதியை நான் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். வெர்சஸ் 3, 4, and 5 we're going to take for today's meditation. 3, 4, 5 வசனங்களை நாம் தியானமா வைத்து இவளை சிந்திக்க இருக்கிறோம். First, the dangers of benefits. Secondly, the descriptions of the benefits. கர்த்தர் நமக்கு செய்கிற உபகாரத்திலே there is a danger. The danger தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா நான் விரும்புகிறேன். அனிமல்ஸ்ல எது ரொம்ப ஞாபக சக்தி அதிகமான அனிமல் என்னது? The always say, there is a saying, as எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், எலிஃபென்டைன் மெமரின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப எலிஃபென்டைன் மெமரின்னா எலிஃபென்ட போல இவர் நல்ல மெமரி வச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லுவாங்க. They say scientists among the animals, elephants have a very strong and lasting memory. For example, Tanzania என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில தரங்கிரி என்று சொல்லக்கூடிய நேஷனல் பார்க்ல, it's a big national park, huge acres of land, அதுல வந்து நடந்த சம்பவத்தை one of the scientists points it out to prove a point that animals, particularly elephants, they have a very strong memory. 1958 to 1961 there was a big drought, பெரிய வறட்சி, தண்ணி இல்லாத வறட்சி அந்த தரங்கிரி சொல்லக்கூடிய அந்த அனிமல் பார்க்ல நடந்தபொழுது ஏராளமான அனிமல்ஸ் டைட். அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு குரூப் ஆஃப் எலிஃபன்ட்ஸ் தே வாண்டட் டு ஸ்டே பேக், அந்த பார்க் உள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி நின்று விட்டதாம். வெளியே போக முடியவில்லை, போக விருப்பம் இல்லை. அதனால் தட்ஸ் மோஸ்ட்லி யங்கர் எலிஃபன்ட்ஸ். ஒன் குரூப் வாண்டட் டு மூவ் அவுட் பிகாஸ் தே வர் லெட் பை சம் சீனியர், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் மாதிரி கொஞ்சம் வயதான எலிஃபன்ட்ஸ், பிகாஸ் they have such a memory. இது பல வருடங்களுக்கு முன்புதாய் நடந்த ஒரு வறட்சியின் பொழுது, they know where this water holes were, எங்கெல்லாம் தண்ணி கிடைக்கிற ஹோல்ஸ் இருக்குமோ அது அவ்வளவு அழகா மெமரி இருந்தபடினாலே, this senior elephants took one group of elephants outside this Tarangiri park. Statistics say, according to the scientist, இந்த உள்ள குரூப் நின்ன குரூப் வந்து there were no நல்ல கொஞ்சம் வயது முதிர்ந்த எலிஃபன்ட்ஸ், எங்கெல்லாம் பழைய காலத்தில் நடந்த அந்த ட்ரவுட் சமயத்தில் எங்கெல்லாம் வாட்டர் வால்ஸ் இருக்குன்னு ஞாபகம் இல்லாத அனிமல்ஸ் இல்லாதபடினால, தே லாஸ்ட் 40% ஆஃப் த காஃப்ஸ். அந்த யானை குட்டி யானைகளிலே 40% குட்டி யானைகள் மறுத்து போயிட்டாம் தண்ணீர் இல்லாதபடிக்கு. ஆனால் வெளியே அழைத்து செல்லப்பட்ட அந்த யானைகளில் இருந்த குட்டிகளிலே 10% தான் மறுத்துதான் என்று சொன்னால், சீனியர் திஸ் எலிஃபன்ட்ஸ் they were so smart in remembering where the water holes were, engellam water holes pala miles thalli inda animals ellam kondu poi inda elephants kondu poittu water holes la thanni kuduthada. So they say memory is a surviving tool for the elephants. Idu mudikkar அதாவது இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து இந்த மெமரி என்பது ஒரு சர்வைவிங் டூல் மாதிரியா. In order to survive in the forest like this, where any time can happen, anything can happen. திடீர்னு பூமி வறட்சியாக போகலாம். அந்த சமயத்தில் எலிஃபென்ட்ஸ்க்கு மெமரி இல்லாத பட்சத்தில், ஏன்னா எலிஃபென்ட்ஸ் ட்ரிங்க் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தே நீட் எ பிக் வாட்டர் ஹோல். ஸோ இந்த அனிமல்ஸுக்கு சேவிங் பர்பஸ் கிரேஸ் என்னென்னா தேர் மெமரி என்று சொல்கிறார்கள். ஸோ கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, த டேஞ்சர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இஸ் திஸ். எப்பொழுதுமே ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது, பெனிஃபிட்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வென் தே மல்டிப்ளை இன் அவர் லைஃப்ஸ், தேர் இஸ் அ டேஞ்சர். என்ன டேஞ்சர்னா, கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறார். ஃபர்கெட்ஃபுல்னஸ் இஸ் அ டேஞ்சர் தென் தி பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தி பெனிஃபிட்ஸ் பிகின் டு மல்டிப்ளை இன் அவர் லைஃப்ஸ். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுது பிளெஸ்ஸிங்ஸும் பெனிஃபிட்ஸும் அதிகமாக அதிகமாக, ஒரே ஒரு பெரிய டேஞ்சர்னா வி டென்ட் டு ஃபர்கெட் காட். தட் இஸ் அ டேஞ்சர். தட் இஸ் வாட் டேவிட் இஸ் டாக்கிங் ஹியர். ஸோ தட் இஸ் அ டேஞ்சர். ஸோ ஐ வாண்ட் டு எலாபரேட் ஆன் திஸ். உலக பிரசித்தி பெற்ற ஜூயிஷ் ரபாய் இஸ் எஷல் ஜாஷுவா ஹேப்ரஹாம். இ சேஸ் தி ஆல் தட் தி பைபிள் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் மேன் கேன் பி கம்ப்ரைஸ்ட் இன் ஒன்லி ஒன் வேர்ட். மனுஷங்கிட்ட இருந்து கடவுள் எதிர்பார்க்கிற எல்லா எதிர்பார்ப்பையும் ஒரே ஒரு வார்த்தையிலே அடக்கலாமா? என்ன வார்த்தை தெரியுமா? இஸ் இட் ரிமெம்பரன்ஸ். பைபிள்ல வந்து ஆஃப்ட் ரிபீட்டட் ஐடியா என்னன்னா, ஃப்ரம் த புக் ஆஃப் ஜெனசிஸ் டு த புக் ஆஃப் ரெவலேஷன் என்ன, திஸ் இஸ் ரிமெம்பரன்ஸ். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ தட் இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். ஐயா சொன்ன மாதிரி, கர்த்தர் எத்தனை உபகாரங்களை அனுதினமும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். So the real remember, see, in order to remember something, it should be wrapped up in a person. சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே அதை ரேப் அப் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஈஸி டு ரிமெம்பர் அ பர்சன். ஸோ யாராவது கொலோசியர், யாராவது வசன வாசிக்க ஆள் இருக்கீங்களா? 2:9, கொலோசியர் 2:9 யாராவது தயவு செய்து வாசிக்க முடியுமா? யாராவது கொலோசியர் 2:9 நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். ஏனென்றால் தேவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. தட் மீன்ஸ் ஆல் தி ஃபுல்னஸ் ஆஃப் தி டெய்டி ஆர் லிவிங் இன் அ பாடிலி ஃபார்ம்னு போட்டிருக்கு. இன் கிரைஸ்ட் ஆல் தி பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் காட் இஸ் ஆல் ரேப்ட் அப் இன் ஜீசஸ். பவுல் என்ன சொல்றாரு? தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், தி ஃபுல்னஸ் என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துகிறார் கிரேக்க மொழியில. தட் மீன்ஸ் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காரா? ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஆல் தி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆல் தி பிளெஸ்ஸிங்ஸ் காட் ஹஸ் காட் ஃபார் யூ இன் ஸ்டோர் இஸ் ஆல் ரேப்ட் அப் இன் எ பர்சன் கால்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ இந்த இயேசுவை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டாலே, நீங்கள் கர்த்தர்கள் கொடுத்த எல்லா நன்மைகளையும் ஞாபகப்படுத்துவதற்கு ஈக்குவல். தட் இஸ் வாட் பால் இஸ் ரைட்டிங் இன் கொலோசியன்ஸ். இப்ப நீங்க 1 Corinthians 11 24-25 வாசித்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராபோஜன பந்தி அன்று போதகர் சொல்கிற வசனங்கள், சோத்திரம் பண்ணி அதை வாங்கி நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது. அப்புறம் அது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தில் போஜனம் பண்பவர் பாத்திரத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்தை புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இது பானம்படுபடி என்னை நினைவு கூர்மை இதை செய்யுங்கள். அப்பமும் ரசத்தையும் ஆண்டவர் எடுத்து சொன்னது என்ன? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். தட் மீன்ஸ் எவ்ரி டைம் யூ கம் டு லார்ட்ஸ் டேபிள், எவ்ரி டைம் டு வர்ஷிப் காட் ஆன் சண்டேஸ், வாட் வி டூ இஸ் வி ரிமெம்பர் காட், ஆல் தி கிரேட் திங்ஸ் காட் ஹஸ் டன் டு அஸ் இன் அவர் லைஃப்ஸ். இந்த வாரம் முழுதுமாய் கர்த்தர்கள் செய்த எத்தனையோ நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவதுதான் ஆராதனை, வேற ஒண்ணுமே இல்லை. Worship is nothing but you come here to God's house, recollect all that God has done to you up to this point and say, Lord, thank you for what you have done to me. Personal life la kudumba vaalkile thirichavin vaalkile nee seidha aashirvaadangalukkaga nandri solugiradhaanga worship service. So that is exactly what. So all the benefits, all the blessings God has got for us in store, it's all wrapped up in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை எவ்வளவுக்குள்ள ஞாபகப்படுத்தி கொள்கிறோமோ அவ்வளவு அளவுக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ முடியும். தட் இஸ் வாட் இஸ் சேயிங். சோ தி டேஞ்சர், லெட் மீ ஆஸ்க் எ க்வெஸ்சன். நியூ டெஸ்டமெண்ட்ல அதிகமாய் கோட் செய்யப்பட்ட பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகம் இது. வாட் இஸ் ஒன் புக் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் தட் இஸ் ஆஃபன் ரிபீட்டட் இன் தி நியூ டெஸ்டமெண்ட், கோட்டட் இன் தி நியூ டெஸ்டமெண்ட் பை ஜீசஸ் அண்ட் அதர் டிசைபிள்ஸ் ஈவன் பால். விச் புக் யூ திங்க் மஸ்ட் ஹவ் பீன் கோட்டட் more often? Psalms. Interestingly, it is not Psalms, it is Deuteronomy book of, you know why that particular book is quoted 80 times? 80 murai ubhagam mathrame pudhiya erpaatle quote seyapattirukkirathu, adhigamai quote seyapadapatta palaiya erpaattin puthagam sonna it's Deuteronomy. You know why? You must know why. If you turn to Deuteronomy with me, they say the ubhagam 8th adhigatha vaasitha pagadhi. உபாகம் 8 அதிகாரத்தை வாசினா அங்கிள் வாசித்தாங்க. அந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் மேற்கோளாய் காட்ட விரும்புகிறேன். 8 அதிகாரத்தில் யாரோ 11 வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் தேவனாக கர்த்தரை மறவாதபடிக்கும். 11 வசனத்தில் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் அநாந்திரத்திலே உன்னை போஷித்தருமா இருக்கிற உன் தேவனாக கர்த்தரை நீ மறவாமலும். 19 வசனம், உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவனை பின்பற்றி. 3 முறை மறவாதே மறவாதே மறவாதே என்ற வார்த்தை இந்த பகுதியில் சொல்லுகிற மோசஸ். 18 வசனத்தில் உன் தேவனாக கர்த்தரை நினைப்பாயாக. ரிமெம்பர். சோ 3 டைம்ஸ் டூ நாட் ஃபர்கெட், 1 டைம் இஸ் இட் ரிமெம்பர் காட். சி எசென்ஷியலி தேர் அபவுட் டு என்டர் இன்டு கேனன். அவர்கள் ப்ராமிஸ் செய்யப்பட்ட கேனனுக்குள்ளதாக ஜனங்கள் உள்ளே காலெடுத்து வைக்க இருக்கிறார்கள். காட் குட் ஹவ் டோல்ட் தெம் சோ மெனி அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சோ மெனி அதர் திங்ஸ். But what one thing that God wanted to lay emphasis on was, do not forget, do not forget, do not forget me. தயவு செய்து அங்க போய் நல்லா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்கள், ஒருத்தர் ஒருத்தர் நேசியுங்கள், அதெல்லாம் சொல்லாதபடிக்கு ரத்தன சுருக்குமார் சொன்னது என்ன? Do not forget me. Everything, this is the basis. வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கு முன்னணி என்னன்னா, remember God all your life. Everything will fall into its place. உன் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், உன் குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், திருச்சபையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் remember God, keep remembering God. Do not forget him. That's the best way to go forward in your life. That is what that's the reason 80 times over Deuteronomy is quoted in the New Testament and no other book is quoted that many times. In the நம்ம ஏன் மறந்து போறோம் ஒரு காரியத்தை தெரியுமா உங்களுக்கு? Why we forget and when we forget? That was a beautiful book by Elizabeth Loftus. She is a memory expert. She is a great scholar, memory expert. She wrote a book. People forget for 4 reasons. You know what is the first reason? She calls it retrieval failure. Retrieval failure என்ன அர்த்தம்னா, when you fail to rehearse something, the choir வந்து they are doing rehearsal, right? Rehearsal என்ன அர்த்தம்? They keep singing, practicing it more and more and more. That is called rehearsal, right? So when she says, Elizabeth Loftus, she is a memory expert, she says, when we fail to rehearse something, retrieve something to your memory on and on, we tend to forget it. எவ்வளவுக்கு ஒரு காரியத்தை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள தவறி போகிறோமோ அப்பொழுது அந்த காரியம் நினைவிட்டு அகன்று போகிறது. That means, keep on recollecting what Christ has done to your life. So we keep on rehearsing it in your life, keep on retrieving it in your life, and then that memory will not be lost. That is what the worldly people are, secular people are saying, secular scientists are saying. This is exactly the reason. அருமையான ஜாஷுவ எஷல் சொன்ன மாதிரி, the whole Bible message can be comprised in one word, remembrance. ஆண்டவர் பல இடங்களை நீ பாத்தீங்கன்னா, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு வர ரோக்கு என்னன்னா, this is the basis upon which your entire Christian life can be built. If you forget God, everything will fall into disarray. ரஷ்யாவில் தெரியும் பல revolutions happened, millions and millions of people died. 15 million people, Lenin alone killed. ரஷ்ய நாட்டின் அதிபராக லெனின் தன்னுடைய சுய ஜனங்களாக சுனை ஜனங்களையே 15 மில்லியன் பீப்புளை கொலை செய்தார். இப்படி ரஷ்யாவில் இப்படி கொன்று குவித்தார்களே ரஷ்யன் ஸ்டாலினும் சரி லெனினும் சரி இவர்களெல்லாம் தன்னுடைய சுயஜனங்களையே ரெவல்யூஷன் பேரிலே கொலை செய்த காரணத்தை சோட்ஸ்னோசன் என்று சொல்லக்கூடிய பெரிய தேவனுடைய தாசன் தன் ஆய்வு கட்டளை சொல்றார். ஏன் இப்படி எல்லாம் சுயஜனங்களையே இந்த பெரிய இந்த பதவி இருந்தவங்க எல்லாம் கொலை செய்தாங்கன்றதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம் இருந்த ஒரே சென்டென்ஸ் ஆன்சர், பிகாஸ் தே ஹவ் ஃபர்காட்டன் காட். ஏன் இந்த அட்ராசிட்டிஸ் நடக்குது உலகத்துல, ஏன் இப்படி ஜனங்களை ஜனங்க கொலை செய்கிறார்கள், ஏன் சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு அவர் சொன்ன சோல்சனாசின் இயேசுவை ஆண்டவராக இயேசுவை சிறைச்சாலையிலே சைபீரியாவின் சிறைச்சாலை இருக்கும்போது ப்ராடிகல் சன் ஸ்டோரியின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெரிய தாசன் பெரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய நாட்டையே தன் நாட்டில் ஏற்பட்ட அவலமான அந்த நிகழ்ச்சிகளை இந்த ரெவல்யூஷன் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஒரே சென்டென்ஸ் ஆன்சர், வை சோ மெனி பிளட் ஷெட் ஹேப்பன் இன் மை கண்ட்ரி ரஷ்யா. அவர் சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் ஆன்சர் என்ன, பிகாஸ் பீப்புள் ஹவ் ஃபர்காட்டன் காட், கடவுளை மறந்து விட்டார்கள். ஆகையினால் தான் இத்தனை கேவலமான நிகழ்ச்சிகள் எங்களுடைய நாட்டு நடச்சுன்னு சொல்றார். கிறிஸ்துவுக்கள் பெரிய மாணவர்களே, when you forget God, your life will be a disaster. Your family will be a disaster. ஐயா சொன்ன மாதிரி, your church will be a disaster. The whole society will be a disaster. Very simple theology. This is exactly why பங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை ரொம்ப சும்மா சும்மா சொல்லலைங்க. மறவாதன்றது என்ன, மறக்காதது மறக்கிறது பெரிய பாவமா அப்படின்னு யோசிக்கலாம். நோ, the bible says remember remember remember. நான் ஏற்கனவே சொன்னேன், 148 முறை 148 times God keeps telling his people remember remember, not for nothing. There are so many things God could have said repeatedly. 148 times, why should God keep telling his own people remember me remember me remember me? Is it for nothing? It has a deep significance. உலகத்தில் சொல்ற அப்ரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டுக்கு கொடுத்த பெரிய செய்திகளை சொல்றது என்னன்னா, we have forgotten God. God has blessed you so many ways. அமெரிக்க நாட்டை கடவுள் பல விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். We have got all the unbroken success என்று சொல்றார். தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றி, ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதமாக கொடுத்து கொண்டார். But we have forgotten God என்ற வார்த்தையில முடிக்கிறார். நாம என்ன பண்ண தெரியுமா, ஆசீர்வாதங்கள் வர வர கடவுளை நாம் மறந்து விட்டோம் என்று ஆப்ரகாம் லிங்கன் செட். இந்த 44 பிரசிடென்ட்ல உங்களுக்கு தெரியுமா தெரியல, சமீபத்தில் which is the greatest president in all of the out of these 44 presidents, everybody elected Abraham Lincoln still. Such a great, yeah, why is a great president? Because he saw what is going wrong in America. He said, so many blessings, so many benefits God is heaping upon us. The result is, we are forgetting God. That's the basic. Secular people are saying it. The Bible says the same thing over and over again. Remember, do not forget it, right? The word Zakar in Hebrew, which means remember. In the word again, it is not simply retention of information. Remember now, supposing, எத்தனையோ காரியத்தை நம்ம remember பண்றோம், right? யாரோ 1930 என்ன நடந்துச்சு இதெல்லாம் ரிமெம்பர் பண்றோம். அது வந்து ரீடென்ஷன் ஆஃப் நாலேஜ் மட்டும் இல்லைங்க. பைபிள்ல வந்து ரிமெம்பர் என்ற வேர்டு வந்து இட் ஹாஸ் அ கிரேட்டர் சிக்னிஃபிகன்ஸ். ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட், டர்ன் வித் மீ டு ஜெனசிஸ் சாப்டர் 8 வெர்ஸ் 1. ஆதியாகம 8 அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கு, தேவன் நோவாவையும் அவனோடு பிழையில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் என்ன சொன்னாரு, நினைத்தருளினான் போட்டிருக்கு. God remembered Noah. It's again, we will come back to that. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து God 19 அதிகாரத்தில் 29 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 19:29 தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்படிக்கு தேவன் ஆபிரகாமை நினைத்தார் என்று வாசிக்கிறோம். லோத்து கொடியிருக்கும் பட்டங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பும்படிக்கு அனுப்பிவிட்டார் என்று வாசிக்கிறோம். 30 அதிகாரத்தில் 22 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். சி அங்கெல்லாம் என்ன போட்டிருக்குன்னா, நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார், அடுத்தது வந்து ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தருளினார், ராகேலை ரேச்சலை கர்த்தர் நினைத்தருளினார். இது எல்லாம் வாசித்தீங்கன்னா, நோவாய் நினைத்தருளினார் என்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதி சொல்லுகிறது, சகல நாட்டினர்களையும் நடத்தினார், தேவன் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று வாசிக்கும். எவ்ரி டைம் God said, I remember something, that immediately follows an action. It is not simple retention of knowledge that is being spoken of here. Whenever the Bible uses the word God remembers something, he means an action immediately. And God remembered Noah, you see, immediately he made all this water to come to a standstill, and he opened the door of the ark to set the people free. There is deliverance. And again, வாசிக்கேட்ட 19 வாசிக்கிறோம், ஆபிரகாமின் நினைவு கூறினார், விளைவு என்ன? தப்பிக்கும்படியாக, லோத்தை தப்பிக்கும்படியாக கட்ட கிருபை செய்கிறார். God's action again. You see, Rachel was barren. அவளுக்கு வந்து குழந்தை இல்லாத மலடியா இருந்தால் வாசிக்கிறோம். When God remembered Rachel, she began to conceive. அப்படின்னா remembrance in the Old Testament, particularly the Zakar is a Hebrew word, which means God remembers followed by an action. அதே மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் கடவுள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, வேலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல மனைவி கொடுத்திருக்காரு. ரிமெம்பரன்ஸ் வந்து நாட் சிம்பிளி ரீடென்ஷன் ஆஃப் யுவர் நாலேஜ், யூ ஹவ் டு டூ சம்திங் அபவுட் திஸ் அப்படின்னா ஆக்ஷன்ல நம்முடைய நன்றி அவருக்கு காட்ட வேண்டும். இட் இஸ் நாட் இன் வேர்ட்ஸ், நாட் இன் ஜஸ்ட் ரீடென்ஷன் ஆஃப் நாவ், எனக்கு தெரியும் கர்த்தர் செய்தார் அப்படி இல்லை. அப்படி செய்த கர்த்தருக்கு நீ என்ன ஆக்ஷன்ல காட்டுவேன், யூ ஹவ் டு லீவ் அவுட் தட் That great gratitude. அவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில செயல் மூட்டமாக நன்றி நீ காட்டணும். உன் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து ஜனங்க, ஆஹா, இவங்க உண்மையில நன்றியை வந்து வார்த்தையில இல்ல வாழ்க்கையில காட்டுறாங்கன்னு சொல்லணும். Your life should prove that you are a grateful person, not your words alone. It is very easy to sing songs from here and also even preach a sermon on Thanksgiving unless and until you show it in a real life that you are a grateful person. God will not accept that as a gratitude at all. This is the point. So I said the danger. This is the danger of blessing is whenever blessings, benefits come in multitude, be careful. That's the time you tend to forget God. So the danger. And finally, the description. Why is it saying I must be thankful to God? எதற்காக நாம் அவருக்கு benefits நடிச்சிரோனா, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினாராம். Often it's very often taken. I want to point out three descriptions. He's saying three descriptive memory the benefits. மூன்று benefits. ஒன்னு வந்து first benefit of sanctification. Second verse வந்து நாலாம் வசனத்தில் பிராணனை அழிவுக்கு விலக்கு மீட்டி, the benefit of salvation. மூன்றாவது நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். Angular translation is satisfaction. So the benefit of sanctification, the benefit of salvation, the benefit of satisfaction. The moonru benefits kartar ellarku kudukkaranga. Interestingly, he talks first about the benefit of sanctification. Un akrabangal paadi manichan potturuka enna manichan potturuka ellavathiyum manikkira. Whatever sin that you commit, this reason David inga enna solraru, பச்சை பாலோடு பாவம் செய்த பிறகு எழுதப்பட்ட சங்கீதம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால பெரிய ஆசீர்வாதத்திலேயே தாவீதினுடைய பார்வையிலே தி கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் காட் கேன் எவர் ஷவர் அப்பான் எனிபாடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ், நாட் எஜுகேஷனல் பிளஸ்ஸிங்ஸ், டிகிரிஸ் இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லை, மனம் பணம் இல்லை, உன்னுடைய தகுதி இல்லை. தி கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் காட் ஹஸ் எவர் ஷவர் அப்பான் இஸ் பீப்புள் இஸ் தி பிளஸ்ஸிங் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். பாவ மன்னிப்பு தாங்க கர்த்தர் மனுஷன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள். சாது சுந்தர் சிங், சாரி பக்சிங், பக்சிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாட்டில் பெரிய திருச்சபையை ஸ்தாபித்தவர், சீக்கிய குடும்பத்தை சேர்ந்த ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டவர். அவரிடத்துல ஒரு சமயம் ஜார்ஜ் பீட்டர் என்று சொல்லக்கூடிய மிஷினரி ஒரு இன்டர்வியூ பண்ணார். என்ன பண்ணார்னா, நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா போயிட்டு சீக்கிய மதத்தில் பிறந்து போய் இயேசு பத்தி தைரியமா பேசுறீங்க, எது பேசினா ஜனங்க இந்து மக்கள் ரொம்ப ஆர்வமோடு கேட்கிறாங்க, அவருடைய ஏசாமியினுடைய அன்பை பற்றியா, ஏசாமியினுடைய கோபம் ராத் ஆஃப் காடை பற்றியா, ஏசாமியினுடைய எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை பற்றியா, இல்லை ஏசாமியினுடைய குரூசிஃபிக்ஷனை பற்றி, எது பேசினா இந்து மக்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அதிகமாக சிரத்தையோடு ஆர்வத்தோடு கேட்கிறார்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் பக்சிங் சொன்னாராம், லவ் ஆஃப் கிரைஸ்ட், த ராத் ஆஃப் கிரைஸ்ட், the eternal life that Christ offers, the crucifixion of Christ, idukella avlo periya audience kedaiyadhu, ana oru kaariyatha naan sonnana mattum ellarum aavala kekkranga indusla enna edhu ketara, forgiveness of sins, un paavangale manikka yesu avale mudiyum sonna they want to hear it because there is no forgiveness of sins in Hinduism. இந்து மக்கள் மத்தியில் வாழ்க்கையில அவங்களோட புராணங்களிலே ஒரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் வந்தார்னு சொல்லப்படவில்லை. இது கிறிஸ்தவ மதத்துக்கே உரிய ஒரு பெரிய செய்தி. ஆகையினால இந்த செய்தியை நான் எங்க சொன்னாலும் தேர் ஆர் டெஃபினெட்லி ஆடியன்ஸ் கம்மிங், சொல்லுங்க சொல்லுங்க என் பாவங்களுக்கு என் கர்மம் போறதுக்கு வழி உண்டா அப்படின்னு அவளோடு கேட்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் த பாயிண்ட். சங்கீதக்கள் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கர்த்தர் எல்லா உபகாரங்கள் சொல்றாங்க, உபகாரங்களை பட்டியலிட்டு சொல்லுகிறான். இரண்டாம் வசனத்திலே God of all the God's benefits, என்ன பெனிஃபிட்ஸ்? முதலாவது பெனிஃபிட் என்னன்னா, the greatest benefit என்னன்னா, the benefit of sanctification. என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ற வேர்டுங்க, முக்கியமான வேர்டுங்க, all my sins. See, sin as a size. Whatever be the size of sin you have, is willing to forgive it. Size of sin நான் மீன் பண்ணது என்னன்னா, அது சின்ன பாவமா இருந்தா சரி, கேட்டகரி போட்டு பெரிய பாவமானு யோசிக்கிறீங்களே, சின்ன பாவம்னு மீன் பண்றது சம்டைம்ஸ் பி சே லைஸ், ஒயிட் லைஸ் சொல்றோம். அது பெரிய பாவமா இருந்தா ஒருவேளை பயங்கரமான பாவங்கள் கேட்டகரியில வருகிற பாவங்கள் உங்களுக்கு தெரியும். சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமான எல்லா பாவங்களையும் கர்த்தர் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார் என்று சொல்லுகிறார். சில சமயத்துல வி திங்க் வாட் யூ திங்க் இஸ் எ ஸ்மால் சின் சம்டைம்ஸ் பி வெரி டிசாஸ்டர்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சிகள், ஸ்பேஸ் என்னது கொலம்பியா, ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா டிசாஸ்டர் ஆச்சு உங்களுக்கு தெரியும். $209 million தி ஸ்பெண்ட் ஜஸ்ட் மேக் ஒன் ஸ்பேஸ் ஷட்டில் செய்யறதுக்கு $209 million ஆகும். $209 million செலவு பண்ணி கட்டப்பட்ட அந்த ஸ்பேஸ் ஷிப் டிசாஸ்டர் உண்டாக்குறது இந்த சாதாரண ஒரு டைல்ஸ், 25 cents டைல்ஸ் தான், சின்ன ஓடு, அது வந்து மேல தெர்மல் டைல்ஸ் பேர். அது அந்த தெர்மல் டைல்ஸ் ஏன் வச்சாங்கன்னா, திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணும் போது எர்த்துக்குள்ள அந்த ஹீட் வந்து உள்ள அஃபெக்ட் ஆவா இருக்கிறதுக்கு இந்த டைல்ஸ் மேல ப்ரொடெக்டிவ் போட்டிருந்தாங்க. அது டேக் ஆஃப் லிப்ட் ஆஃப் பண்றச்ச டேபிரி, சாதாரண சின்ன சின்ன தூசிகள் அது மேல பட்டு அந்த டைல்ஸ் டேமேஜ் ஆக்கிச்சான். நல்லா கவனிங்க, இந்த டைல்ஸ் டேமேஜ் ஆகுறது சாதாரண டேபிரி, அவ்வளோ $209 million செலவு பண்ணப்பட்ட டைல்ஸ் சாதாரண டெய்பிரி அந்த டைல்ஸ் பிரேக் ஆச்சு. அதனால என்ன ஆச்சு, போய் திரும்பி வரும்போது இந்த டேமேஜ் டைல்ஸ் குட் நாட் கண்டெயின் ஹீட், சோ தி ஹோல் திங் வெண்ட் இன்டு டிசாஸ்டர் as you all know this. So what they are saying is $209 million செய்யப்பட்ட அந்த ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் டிசாஸ்டர் கொண்டானது.

more than 1,500 people died. They find the watery grave. அது அவர் செய்யறதுக்கு 7.5 மில்லியன் ஆச்சு அந்த பாயிண்ட்ல. இப்போ வேணா 400 மில்லியன் ஆகும்ன்றாங்க அந்த மாதிரி ஸ்பேஸ் கட்டுறது. அதனால் அது உரு அது பல தேரிகள் வந்தாவிட்டாலும் இப்போ லேட்டஸ்ட் தேரி என்னன்னா அவ்வளோ பெரிய ஷிப் 7.5 மில்லியன் டாலர் இந்த காலத்தில் சொல்லப்போனால் 400 மில்லியன் டாலர் கட்டப்பட முடியாத ஒரு ஷிப்புக்கு உருவாக்குறதுக்கு கீழே டிசாஸ்டர் ஆனது காரணம் வந்து திஸ் இந்த ரிவிட்ஸ். ரிவிட்ஸ்னா ரெண்டு மெட்டல் ஷீட்டை ஒன்னா வச்சு ஒரு ரிவிட் சின்ன பின்னு மாதிரி, இந்த மாதிரி ரிவிட் பின்ஸ் வந்து 3 மில்லியன் பின்ஸ் அந்த ஷிப்ல இருந்துச்சான். சரி, அந்த பின்ஸ் வந்து சரியில்லையா, ஆகையினாலதான் அந்த டிசாஸ்டர் நடந்துச்சுன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, இவ்வளவு பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல செலவு பண்ணப்பட்ட அருமையான ஒரு அருமையான மேட் இன் வாயர் செய்யப்பட்ட ஷிப், இட் பிராட் டவுன் டு நத்திங் பிகாஸ் சால்ஸ் இந்த பின்ஸ் தே கால் இட் அந்த ரிவிட்ஸ் வேர் நாட் ஸ்ட்ராங் எனஃப். So what I'm trying to say is, even a small sin can bring down anybody. David fell into sin. He was such a mighty king. கிருதியத்து கேற்றவன் பெயர் பெற்றவன். அவனை பிரிங் டவுன் பண்ணது ஒரே ஒரு பாவங்க. He was back, totally disastrous life became. So what I'm trying to say is, எல்லா பாவங்களும் இருந்து small sins to big sins. Size of the sin doesn't matter to God. You might say, oh Lord, this is a big sin. Will you forgive this? God is saying, oh yes. எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கும். யோவானுக்கு எழுதும்போது 1 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், நம் பாவங்களை மன்னியிட்டால் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு என்று வாசிக்கிறோம். எல்லா பாவங்களும் அகெயின் மீன்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வாட் ஆர் பி த சைஸ் ஆஃப் சின் தட் யூ ஹேவ் த ஸ்மால் ஆர் அ பிக் ஒன், காட் இஸ் குட் எனஃப், இஸ் கிரேஷியஸ் எனஃப், இஸ் ஃபர்கிவிங் எனஃப் டு ஃபர்கிவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சின்ஸ் இன் யுவர் லைஃப். தட் இஸ் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். சைஸ் Not only the size, the scope. Scope on eppan the power seiringa neengala nombala sorry nombala eppan the power seiringa solunga school la poturunda. Let me quote a lady from Andhra Pradesh. She is Vasudevi Reddy, Dr. Vasudevi Reddy. She is in Portsmouth University, periya psychologist. Avanga vandu or armiyana aayu என்ன போட்டிருக்க, சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் லைஃப் ஃப்ரம் வாட் ஏஜ், சில்ட்ரன் லைஃப் ஃப்ரம் வாட் ஏஜ், வாட் ஏஜ் சில்ட்ரன்ஸ் லைஃப். அக்கார்டிங் டு சயின்டிஸ்ட் 4 இயர்ஸ்ல தான் மைண்ட் இது பிரெயின் டெவலப் ஆகும். எப்படி லைவ் பண்ற அளவுக்கு பொய் சொல்ற அளவுக்கு மைண்ட் பிரெயின் டெவலப் ஆகுது 4 இயர்ஸ்லன்னு சொல்லியிருந்தாங்க. திட் லேடி டிஸ்ப்ரூவ்ட் இட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 50 சில்ட்ரன் எடுத்து அவங்க பேரண்ட்ஸை வச்சு She conducted a big study and survey. You know what is her finding? Not 4 years you have to wait for a child to say a lie. Even at the 6 months, liye poi solla aarambikkuma kuzhandhai. When he reaches 2 years range varumbodhu, she becomes an expert or becomes an expert in lying. Kuzhandhai 2 vayasu varumbodhu, expert in lying. See, it's not my quotation. You can Google it and find out. But she says, the Bible says beautifully, Vedam, Adiyagum, 8 Adiyagum, 21 Vasana, 8-21, Sugandha Vasana, Kathal Pugundar, Inni Naan Manushinu Vatthu Bhoomiyam Savipadalli, Manushinu Irudhidhu Nanayugil, Avan Siru Vaidhu Thudangi Pollathathaya Irukkal. Man's thoughts were evil from his childhood. Avan Kolandhil Irundhe, Manushinu Irudhidhu Nanayugil Pollathathaya Irukkal, Aandavar Solra. So what I'm trying to say is, Christopher Perryman, the size and the scope doesn't really matter to God. Ella paavangaliyum naam arikkittal katha nichayamai manippadharku dayai peruthirukkar endru indha pagudhiyile namakku solugirar. So this is exactly rendavathu adha pagudhi vaasiyum noigalai ellam gunamaaki. Very often it is taken as physical sickness. It is not true at all. Ena adha pagudhi thodandhu vaasthina 12 வாசிக்கிறோம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளைக்கிறார். இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அவ்வளவு தூரமாய் கர்த்தர் பாவம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் இஸ் அபவுட் சின் டோட்டலா, இஸ் நாட் டாக்கிங் அபவுட் பிசிக்கல் ஹெல்த் அட் ஆல். சோ அப்படின்னா என்ன அர்த்தம், சங்கீத நோய்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீ போனீங்கன்னா 1 அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு அருமையான காரியத்தை இங்க சொல்லுகிறார். 4 ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜாதியும் பொல்லாதவர்களும் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரமா இருக்கிறார்கள். கத்தரை விட்டு இஸ்ரவேல் பரிசுத்த கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். நீங்கள் அடிக்கப்பட வேண்டும், அதிக

சும்மாய் விலகு போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியுமா இருக்கிறது. There is no soundness from top to bottom. ஏசாம் என்ன ஆண்டவர் என்ன சொல்ற, இயேசு என்ன சொல்றாரு, உங்கள் தலையிலிருந்து வால் வரைக்கும் உங்களுக்கு சுகமே இல்ல. சுகம் என்ன சொல்றன்னா ஹீலிங் இல்ல, வியாதி மீன் பண்றது பாவம் இருக்குன்னு சொல்ற. சோ பாவத்திற்கு இன்னொரு வேர்ட் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல டிசீஸ் இஸ் யூஸ்ட். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, வியாதிகள் எல்லாம் குணமாக்கினா மீன் அகைன் தி சின் இஸ் சேஸ், உன்னுடைய பாவங்கள் வியாதியை போல உன் சரீரத்தை பற்றி கொண்டிருக்கிறது, உன் வாழ்க்கையை பற்றி கொண்டிருக்கிறது. அந்த வியாதி எப்படி உன்னை வந்து பலவீனனாய் ஆக்குகிறதோ அந்த மாதிரி பாவங்களே காணப்படும் என்று சொன்னால், யூ வில் பிகம் வீக்கர் அண்ட் வீக்கர் இன் யுவர் லைஃப், இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் யூ வில் பி வீக்கர் அண்ட் வீக்கர் ஃப்ரம் டாப் டு த பாட்டம். யூ வில் தேர் இஸ் நோ சவுண்ட்னஸ் அட் ஆல் இன் யுவர் லைஃப். சோ சின் இஸ் such a deadly factor, you got to get rid of it. That is exactly what he is saying at this point. So கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so what he is saying here is first the sanctification, அதாவது the gift of sanctification, ஆண்டவருடைய கொடுக்கிறதான பாவ மன்னிப்பை முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் பெற்று நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தட் இஸ் வாட் இஸ் சேயிங் ஹியர். செகண்ட்லி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சு விட்டுகிறார். ஃபர்ஸ்ட் ஐ செட் தி பெனிஃபிட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், செகண்ட்லி தி பெனிஃபிட் ஆஃப் சால்வேஷன், ரிடீம்ட் யூ ஃப்ரம் தி பிட்டின் போட்டுருக்கு. பள்ளத்துக்குள்ள விழுந்த உடனே தூக்குனார் நாட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலாவது பாவம் செய்கிறவன் பள்ளத்துக்குள்ளே விழுகிறான். பள்ளம் என்னது, மரணம். பிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த டெத். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். சோ ஹூவர் சின்ஸ் வில் கோ இன் டு த பிட், வில் டை ஸ்பிரிச்சுவல் டெத். சிகாகோல நடந்த சம்பவம், the Chicago newspaper, there was a beautiful article about this man. His name is Willie Stokes. Willie Stokes was a gambler, young man, a gambler. He was murdered. Kolai seyapadugiran. So, his wish was, he wanted an auto shop, a catalog car, civil eduthu, avanoda car eduthu, adu apdiye alagaga eppadi jodikkanum, avan sonna madiye jodichanga. Eppadi jodichanga na, adhe maari catalog car, periya car maari seidhu, அந்த அவனுடைய சவப்பெட்டியை அப்படி பண்ணி அதை வந்து ரொம்ப அழகாக பின்னால் டெயில் லைட்ஸ் ஹெட் லைட்ஸ் எல்லாம் ஆன்லேயே இருக்கணும்னு சொன்னோன்னா அது மாதிரி ஆன்ல வச்சுட்டாங்க. சில்வர் போக்கில் ஸ்போக்கில் வந்து வீல்ஸ் ஃபுல்லாக சில்வர் போக் வீல்ஸ் வேணும்னு சொன்னோன்னா அதே மாதிரி நாலு வீலை வந்து சில்வர் ஸ்போக்கிலே வீல் எல்லாம் செய்தாங்களாம். ரொம்ப அழகாக கிளிட்டரிங் எல்லாம் பண்ணி இவனை வந்து அழகாக மெழுகு பொம்மை மாதிரியே அவனை அலங்கரித்து இ மேட் ஹிம் சிட் அட் த வீல் as if is holding the steering mari kaiyila vande between this thumb and the forefinger they stuffed him $500 bills kaiyila panni ivana kondu poi burial pannanga avanu wish enna sorry he also wore a hot pink suit that is favorite color suit hot pink suit and he was buried. The idea is he was buried with two deaths in him. Avanu rendu maranathodu marikka ondru aavikuriya maranam ஆண்டவராக தேவனை விருப்பம் இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து ஒரு வாழ்க்கை, இரண்டாவது சரீரத்தில் மரணம். He was going into the pit. He thought with all the external paraphernalia, with all the blessings of the heaven, he can go to some other glorious place. He can't go there at all. சங்கீதக்காரங்க என்ன சொல்றாங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வர் அவர் ஒருவர் தான். பிட்டுக்குள்ள போனவனே வெளியே கொண்டு வர முடியாதுங்க. உன்னுடைய பணமோ உன்னுடைய $500 பில்ஸோ இல்ல ஒரு பிங்க் சூட்டோ இல்ல அழுமையான கேட்டலாக் கார்ல வந்து அந்த இருக்கிற காஸ்கெட்டோ இட் வில் நாட் பிரிங் யூ பேக் அவுட் ஆஃப் திஸ் பிட். ஒன்ஸ் யூ கோ இன் டு த பிட், ஒன்லி காட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அலோன் கேன் பிரிங் யூ அவுட் ஆஃப் த பிட். தட் இஸ் செகண்ட் பெனிஃபிட் காட் கிவ்ஸ் ஆல் ஆஃப் அஸ். ஃபர்ஸ்ட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், தி பெனிஃபிட் ஆஃப் சால்வேஷன். கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் மீட்டு எடுக்கிறார். உங்களை பள்ளத்தாக்கிலே அந்த குழியினுள்ளே சாவின் குழியுள்ளே விழுந்த நம்மை பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அப்படியே நம்மை தூக்கி மேலே எடுக்கிறார். நாட் வேர்ல்ட்லி பிளஸ்ஸிங்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் டிகிரிஸ் ஸ்டேட்டஸ் பணம், ஆல் தீஸ் வில் நாட் பிரிங் அவுட் ஆஃப் த கிரேவ். ஒன்லி ஜீசஸ் ஹூ டைட் ஆன் த கிராஸ் ரோஸ் அகெய்ன் ஃப்ரம் த கிரேவ் அலோன் கேன் பிரிங் இஸ் அவுட் ஆஃப் த கிரேவ். தட் இஸ் த செகண்ட் பெனிஃபிட். சோ பெனிஃபிட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், பெனிஃபிட் ஆஃப் சால்வேஷன். ஃபைனலி we also see here the benefit of satisfaction. நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறான்னு சொன்னார்.
ஐயா சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கிற போது ஒரு ஃபுல்னஸ் இல்லை, திருப்தி இல்லாத வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். See, how many Christians today live a life without satisfaction? You got all the comforts of life. நல்ல படிச்சிருப்பீங்க, நல்ல எஜுகேஷன், நல்ல எல்லாமே இருக்கு. But deep down in your heart, there is no satisfaction. திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Saint Augustine, விபச்சாரக்காரராய், he changed the women just to change the shirts. அவர் வந்து ஷர்ட்டை எப்படி மாற்றுவாரோ அந்த மாதிரி பெண்களை மாற்றினாராம். அவ்வளவு மோசமான அடல்ட்ரி இருந்த செயின்ட் அகஸ்டின், தாய்க்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர், தாயை மதிக்காத ஒரு ஆள். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்த செயின்ட் அகஸ்டினை கர்த்தர் தொடுகிறார். தொட்ட பிறகு அவர் எந்த வார்த்தையின் மூலமாய் தொட்டார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல, ரோமாபுரிக்கு எழுத நிருபம் 13 அதிகாரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் செயின்ட் அகஸ்டின் தொடப்பட்டார். 13 அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். 13 அதிகாரத்திலே 13-14 வசனம், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்களை போல சீராய் நடக்கடவும், துர்ச்சைகளுக்கிடமாக உடலை பேணாதிருந்து கச்சராக இயேசுவை தருத்துக் கொள்ளுங்கள். தீஸ் டூ வர்சஸ், இந்த ரெண்டு வார்த்தையின் மூலமாக செயின்ட் அகஸ்டின் என்டையர் லைஃப் சேஞ்ச்ட். இன்னைக்கு செயின்ட் பாலுக்கு அப்புறமா கிறிஸ்தவத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கினவர் செயின்ட் அகஸ்டின். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கன்ஃபெஷன்ஸ், பாவாரிக்க மாத்திரம் இட் ரம்ஸ் இன் டு வால்யூம்ஸ், ஒரு ஒரு வால்யூம் உள்ள ஒரு தடி, இந்த மாதிரி 25-30 வால்யூம் கிட்ட எழுதிருக்கிறார். கன்ஃபெஷன், பாவ அறிக்கையே அவர் எழுதி அவ்வளோ பாவங்களை செய்திருக்கார். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, கிறிஸ்துவர்கள் பெரியமானவர்களே, திருப்தி அவர் என்ன சொல்றாருன்னா, லார்ட் யூ கிரியேட்டட் அஸ் ஃபார் யுவர் செல்ஃப், மை ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் அன்டில் இட் ஃபைன்ஸ் இஸ் ரெஸ்ட் இன் தி. பியூட்டிஃபுல். ஆண்டவரே, என்னை நீ உமக்காய் படைச்சிரு, என் இருதயம் உண்மை அறிந்து கொள்ளாத வகையிலே இந்த இருதயத்துக்குள்ள திருப்தி வர முடியாது, சமாதானம் வர முடியாதுன்னு சொல்லுங்க. அன்லஸ் இட் நோஸ் யூ, மை ஹார்ட் நோஸ் யூ, இட் கான்ட் ஃபைண்ட் இஸ் ரெஸ்ட். இதுக்கு வந்து ரெஸ்ட் வராது. இந்த உலகத்தினுடைய சக்திகள் எல்லாம், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்ந்தாலும் இந்த இருதயத்துக்கு ஆறுதல் தர முடியாது, திருப்தி தர முடியாது. சாமி, நீ மட்டும்தான் தர முடியும் என்பதுதான் அவருடைய கோர் பிலீஃப் ஆஃப்டர் கன்வர்ஷன். Only God in Christ alone can give you the satisfaction you and I long for in this world. Nothing else. Not your education, not your status, not the kind of life that you live in this world can give you satisfaction. Only Jesus Christ alone can give you the satisfaction. அதான் பகுதியில் சொல்றாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லுகிறார். The benefit of satisfaction is utmost importance. Derrick Rose, NBA volleyball players, தெரியும் NBA-ல is a big man, Chicago Bulls ஆடுறாரு, millions and millions of dollars he earns just for signing. அப்படிப்பட்ட இப்போ அவர் பத்தி பெரிய நியூஸ் வந்துச்சு, என்ன பார்த்தீங்க தெரியல. டெரிக் ரோஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரம்ப் டவர்னு ஒன்று சிகாகோல பெரிய டவர், 92 92 அடுக்குள்ள பெரிய மாடிகளை, இ பாட் அ காண்டோ 84th ஃப்ளோர்ல, விலை வளர்த்துறமா ரொம்ப கம்மி தான், $2.8 million. மூணு பெட்ரூம்க்கு $3.8 billion கொடுத்து வாங்கியிருக்கிறாரு டெரிக் ரோஸ். ஏண்டானா, இட்ஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங். கிறிஸ்துவர்கள் பெரியமானவர்களே, டு திங்க் பை லிவிங் இன் அ $2.8 million காண்டோ இன் தி 84th ஃப்ளோர், இட்ஸ் எ, வாட் எக்ஸாக்ட் கொட்டேஷன் இஸ், டு லிவ் அப் இஸ் எ பிளெஸ்ஸிங். எஸ், to live up not in 84th floor, to live up with Christ is a greater blessing. He doesn't realize that. The article says living up is a blessing. Oh yes, living up what in 84th floor? That's not a blessing at all, as you all know it, right? Christian living up with Christ is ultimate blessing. That should be the real satisfaction for all of us, right? Adhaan inge alaga solla nanmayinal un vai, Blaise Pascal endru solla koodiya French artist and philosopher, great theologian, he always said, Lord, nammudaiya sandoshangal ellam only a pale understanding of the happiness previously we had. Adam Eva's sandoshathile or pale resemblance ah ipo nam pandra sandosham nu solradha theriyuma ungalku, solli kadaisiya solraru, we are all in infinite abyss. Abyss na theriyilla pallam, infinite na paaka mudiyadhalu deep, or periya vacuum, ஒரு பள்ளத்தாக்கு நமக்கு எல்லா இருதயத்துக்குள்ள இருக்கான்.
only Jesus Christ can satisfy it. In the Yella Irudhiyam, there is a big vacuum in all of our hearts. Who can satisfy it? Only Jesus Christ can satisfy. Blaise Pascal says, உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு. சமீபத்திலே யுனைடெட் நேஷன் இஸ் ரிலீஸ்ட் என்னது ஹாப்பினஸ் ரிப்போர்ட். அது பேர் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க, அறிக்கையிட்டிருக்காங்க. 156 கண்ட்ரி எடுத்து உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு எதுன்னு போட்டிருக்காங்க 2010 to 2012 வரைக்கும். Do you think they can guess at it? எந்த நாடு உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு தெரியுமா? There are 7 criteria வச்சு செலக்ட் பண்ணிருக்காங்க. 156 கண்ட்ரியில இந்த ஆய்வு செய்து யுனைடெட் நேஷன் has released it. You think, just can you guess at it, which will be the ரொம்ப happiest nation on the face of the earth? அவங்க எல்லாம் கையில வச்சிருக்கிறாங்கல்ல ஸ்மார்ட் போன்ல பார்த்துட்டு. They say it's Denmark. All the Nordic, Denmark, Switzerland, Sweden, these are the countries. Denmark is said to be the happiest country in the world. America, you know what rank it is? 17th rank. Said to be the happiest country is not the wealthiest country. We always associate happiness or satisfaction with money factor. They say it is not true at all. America is 17th in the happiness list. 17th இடத்துல தான் அமெரிக்கா நாட்டுக்கு. Said to be the wealthiest nation in the world, but it's not the happiest nation. But I tell you, அவங்க லிஸ்ட் இருக்கட்டும், பைபிள் லிஸ்ட் பிரகாரம் யார் சந்தோஷமான தினம்? 32 சங்கீதம். லெட் மீ ஃபினிஷ் இட் வித் திஸ். 32 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்றப்பா சந்தோஷமானமா ஒரு இது இந்த யாரு லிஸ்ட் பாருங்க. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் யாரு? அவன் யாரு? பாக்கியவான். பாக்கியவானுடைய வேர்டு என்ன தெரியுமா? ஹீப்ரூ வார்த்தை அர்த்தம். ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஹாப்பினஸ் இன் த வேர்ட். ஹாப்பினஸ் இன் த வேர்ட் இட் இஸ் இன் த ப்ளூரல். சந்தோஷங்கள் அப்படிதான். ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் ஷுட் பி சந்தோஷங்கள். சந்தோஷங்கள் யாருக்கு உண்டா? யாருடைய பாவங்களை கர்த்தர் மூடுகிறாரோ, யாருடைய அக்கிரபத்தை கர்த்தர் நினையாது இருக்கிறாரோ, அவன் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவன் அர்த்தம். உன் பணம் அல்ல, உன் பதவி அல்ல, பட்டங்கள் அல்ல. If you have the forgiveness of sin, assurance that Jesus has forgiven all my sins, you are the happiest person on the face of the earth. Leave alone the United Nations report. And the padale எது எப்படி பாவத்தை ஆண்டவர் தள்ளிட்டான்னு போட்டிருக்குது. மேற்குக்கும் கிழக்குக்கும், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய். ஏன் மேற்குக்கும் கிழக்குக்கும்? ஏன் வடக்குக்கும் நார்த்துக்கும் சொல்ல முடியுதா? Why should God say south and north? Why it says east and west? God could have simply said south and north ன்னு சொல்லாமே. You know, there is a south pole, there is a north pole. Is there a east pole and west pole? No. What does it mean? Now, south and north meet pannalama. If you go to the south, at some point it stops. If you go to the north, at some point it stops. But if you go east and west, it never stops. You can never meet. அப்படினா என்ன சொல்ற? கடவுள் எப்படி தெரியுமா உங்க பாவத்தை மன்னிச்சிருக்காரா? எப்படி சவுத் ஈஸ்ட் மீட் பண்ண முடியாதோ அந்த மாதிரிக்கு உன் பாவங்களை ஒரிச்சு மன்னிச்சிட்டாருன்னா, இட் நெவர் அகேன் யூ மீட் தி சின்ஸ். வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி ஹேவ். வாட் அன் எக்ஸலன்ட் ஃபர்கிவ்னஸ் இஸ் திஸ். ஹவ் எவர் சீன் ஃபர்கிவ்னஸ் தட் பெர்ஸ்பெக்டிவ்? யூ மனுஷன் கூட நம்மளை மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா மறக்க மாட்டாங்க. ரைட்? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கிடையாது, ஆய் போன தடவை தான் உன்னை மன்னிச்சிட்டேன், இந்த தடவை உன்னை ஜாக்கிரதை பிச்சு போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தே ஆர் நாட் டு ஃபர்கிவன் யூ. ஏசியா 38 அதிகாரத்தின் 17 வசனத்திலே பாவங்களை முதுக்கு பின்னால போட்டுருவான்ற ஆண்டவர். நீ பாவங்களை அறிக்கையிட்டா, அவள் பாவங்களை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறேன்னு சொல்ல, முதுக்கு பின்னால் அப்படின்னா பார்க்க கூட மாட்டாங்கிறார். ஏசியா 43 அதிகாரத்தின் 25 வசனத்திலும், எபிரேயர் 10 அதிகாரத்தின் 17 வசனத்திலும் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். இஃப் யூ கன்ஃபஸ் யுவர் சின்ஸ் டு காட், யூ வாண்ட் ஈவன் திங்க் தட் யூ சின்ட், டோட்டலி யூ வில் ஃபர்கெட் இட். தட் இஸ் வாட் ஹி சேஸ். அண்ட் தென் இஃப் யூ கோ மீகாவின் புத்தகம் 7 அதிகாரத்தில் 19 வசனம் வாசித்தீங்கன்னா, உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுருவாரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே போட்டால் அலைகள் கொண்டு வந்து கரையில் விட்டுருவோம்ட்டு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவாரோ. அப்படி உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்க தயப்பெருத்திருக்கிறார் மீயான ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோம். சரிதான், மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை விளக்குற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வில் நெவர் மீட் அட் ஆல், பட் வெஸ்ட் அண்ட் சவுத் அண்ட் நார்த் கேன் மீட். அப்படி சொல்லல, மீட் பண்ணாத அளவுக்கு நான் பாவங்களை எல்லாம் தூரமாய் போட்டுருவேன். இன்னொரு அருமையான அண்டர்ஸ்டாண்டிங் அது உண்டு. ஈஸ்ட் நடக்கிறது என்ன, வெஸ்ட் நடக்கிறது என்ன?
இங்கிலீஷ் ஒரு வார்த்தை உண்டு, யாருன்னா செத்துட்டாங்கன்னா அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இ மூவ் டு த வெஸ்ட் என்பாங்க. அந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல? இட்ஸ் ஃபேமஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இ மூவ் டு த வெஸ்ட் என்பா. அப்படின்னா மூவ் டு த வெஸ்ட் அர்த்தம் வெஸ்ட் பக்கம் போனார்ல, செத்து போயிட்டாருன்றதுக்கு. ஏன்னா வாட் ஹேப்பன்ஸ், சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் தி வெஸ்ட். ஸோ சன் செட்டிங்க வந்து வெஸ்ட்டுக்கு தான், அதனால தான் டெத் இஸ் கம்பேர்ட் டு த வெஸ்ட். மூவிங் டு த வெஸ்ட் அர்த்தம் யாரும் செத்து போயிட்டாங்கன்னா மூவ் டு த வெஸ்ட் என்பாங்க. ஸோ என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆத்தர் வந்து ஒரு காமெண்டேட்டர் என்ன நடந்துச்சுக்கா, எப்படி ஈஸ்ட் ரெப்ரசன்ஸ் லைஃப், வெஸ்ட் ரெப்ரசன்ட் டெத்ஸ். எப்படி மரணமும் சாவும் ஒன்றோடு ஒன்று மீட் பண்ண முடியாது, அப்படியாக கர்த்தரோட பாவங்களை மீட் பண்ணாத மாதிரிக்கு வித் டிஃப்ரெண்ட் நேச்சரை மாத்தி போட்டாரு. மீட் பண்ணவே முடியாது. எப்படி சாவும் மரணம் ஒன்றா இருக்க முடியாது, அப்படியாய் உன் பாவங்கள் ஒன்று விட்டு தூரமாய் உயிருக்கு எப்படி மரணம் விளக்கப்பட்டதோ, எப்படி மரணத்தை விட்டு உயிர் விளக்கப்படுகிறோ, அப்படியாய் பாவத்தை முழுமையாய் விளக்கிற ஒரு அருமையான கடவுள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஃபர்கிவ்னஸ் God is willing to give you if you just ask for it. That's it. So the three benefits, the description of benefits, the benefit of sanctification, the benefit of salvation, the benefit of satisfaction. The three ஆசீர்வாதங்களை மகுடம் என்ன, blessing of forgiveness. கர்த்தருடைய பாவ மன்னிப்பை கர்த்தருக்காக இலவசமாய் அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த பிளஸ்ஸிங். When you have a benefit of sanctification, you have benefit of salvation. When a benefit of salvation, you have benefit of satisfaction. கர்த்தர் தமது வசனங்களை நமக்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, இந்த உலகத்திலே நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு சுவாமி. இந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீர், மக்கள் நன்றி இயேசப்பா. தொடர்ந்து ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளையில் தடுமாறும் பொழுது எங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமாறாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து எங்களுக்கு நீ தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே மீண்டுமாக வார்த்தையின் வாழ்வு நிகழ்வுக்கூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வின் தலையங்கமாக நம்பு காத்திரு. அதற்கான ஜீவ வார்த்தை, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் 62:8 இவ்வாறு கூறுகிறார். கர்த்தரையே நம்புவதும் கர்த்தருக்கு காத்திருப்பதும் இரண்டு வேறு விடயங்கள். இந்த இரண்டும் நமது உதடுகள் அடிக்கடி உச்சரிக்கின்ற வார்த்தைகள். ஆனால் எவ்வளவு தூரம் நாம் இந்த காரியங்களில் உண்மையாயிருக்கிறோம்? இந்த இரண்டிலும் ஒற்றுமை இருப்பதை அவதானித்தீங்களா? ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்றோ, அல்லது எதிர்பார்த்திருந்தது நடக்காத போதோ, அல்லது எல்லாமே பிழைத்து போய் நல்லது நடக்காதோ என்று ஏங்கும் போதோ, அப்போதுதான் நம்புவதும் காத்திருப்பதும் நம்மை சவாலிடுகிறது. ஆனால் நாம் யாரை நம்ப போகிறோம்? யாருக்கு காத்திருக்க போகிறோம்? நம்பிக்கை அற்று போன பின்பும் நம்புவதும் காத்திருப்பதும் இலகுவான விடயங்கள் அல்ல. காத்திருப்பது என்பது மனதை அழுத்திக் கொள்ளாமல் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருப்பது. கர்த்தரை நம்புவது என்பது அவர் தாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுவார் என்று நம்பி வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. தக்க சமயத்தில் மனிதன் நம்மை கைவிடுவான். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் இவன் ஒருவன் கர்த்தருக்குள் மனோரம்யமாக பாடுகள் மத்தியிலும், என் பெலன் என் கர்த்தரே, ஜனங்களே நீங்களும் அவரை நம்புங்கள் என்று பறைசாற்றுகிறானோ, அவனே மெய்யாக கர்த்தருக்கு காத்திருப்பவனும் கர்த்தரை நம்புகிறவனுமாய் இருக்கிறான். தாவீது இந்த 62 சங்கீதத்தை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்து பாடவில்லை. காடு மேடு என்று அலைந்து திரிந்து துரத்தப்பட்ட போதுதான் பாடினான். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் என்றும், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என்றும் தாவீது கூறுவதிலிருந்து அவன் எத்தகைய ஆபத்தில் இருந்திருப்பான் என்பது விளங்குகிறது. அந்த சமயத்திலும் பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறான். அவனால் இது எப்படி முடிந்தது? ஆம், தாவீது கர்த்தரையே நம்பினான். கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டிருந்தான். அதன் பின்னர் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்பதும் அவரை நம்புவதும் அவனுக்கு கடினமாகவே இருக்கவில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு கூறினாரே, மத்தேயு 10:30. இது என்ன? தலைமுடி நமக்கு தெரிந்து கொட்டுவதிலும் தெரியாமலே அதிகம் கொட்டி விடுகிறது. அதை கூட தேவன் அறிந்திருக்கிறார். அப்படியானால் நமது வாழ்வில் நமக்கு தெரியாமலே நடக்கின்ற சகலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் நம்பலாமே. இந்த தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாகவே செய்து முடிப்பார். இதுவே எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆமே. இன்றைய சிந்தனைக்காக, கர்த்தருடைய வேலைக்கு காத்திருப்பதற்கும் அவர் நன்மையானதையே செய்வார் என்று அவரையே நம்பி இருப்பதற்கும் எனக்கு இருக்கிற தயக்கம் என்ன? எதனால் அந்த தயக்கம்? சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே விடை இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

தேங்க்யூ லார்ட் ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று நாம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். தேவன்

நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல மாற்றுகிற தேவன். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஒருமித்து அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை விளங்கப்படுகிறார். நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியினால், சொந்த பக்தியினால், சொந்த பலத்தினால் சாதிக்க முடியாதவைகளை தேவ பிரசன்னம் உங்களுக்காக சாதித்து கொடுக்கும். நீங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து பாருங்க. ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாருங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதங்கள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். தடைகள் எல்லாம் நீக்கப்படும். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அற்புதங்களை காண்பதற்கு

0: ஹல்லேலூயா. அற்புதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம், தாழ்த்தீர்ப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா. ஆமென்.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. 1854 நடைபெற்ற ஒரு யுத்தத்திலே போர் வீரன் ஒருவன் சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டான். போர் வீரர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்துக்குள்ளே அவனுக்கு போக கூட முடியவில்லை. தன்னுடைய கூடாரத்துக்கு தவழ்ந்தே சென்றான். உடலின் பல பகுதிகளிலிருந்தும் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. சக போர் வீரர்கள் அவன் கூடாரத்துக்குள்ளே போய் பார்த்தபோது அவன் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். அவனுடைய வேதாகமம் அவனுக்கு முன்பாக திறந்திருந்தது. அந்த திறந்த வேதாகமத்தில் அவனுடைய இரத்தம் வடிந்த கை ஒட்டி கொண்டிருந்தது. அவனுடைய கையை எடுத்து பார்த்தபோது திறந்த வேதாகமத்தில் இருந்த யோவான் 11:25 அவன் கையில் படிந்திருந்த இரத்தத்திலே பதிந்திருந்தது. அந்த கையில் நித்திய நித்தியமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனம்தான் அந்த இரத்தத்திலே பதிந்திருந்தது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதே அவன் கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த வாக்குத்தத்த வசனம். ஆம், அதை அவன் விசுவாசித்தான். தேவன் தந்த வாக்குத்தத்தமாக அதை அவன் மாற்றிக்கொண்டான். ஒரு மகிமையின் நம்பிக்கையோடு அவன் இந்த உலக ஓட்டத்தை முடித்தான். அவனுடைய உடலை எடுத்து ஒரு கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள். அந்த கல்லறையின் மீதும் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, அந்த போர் வீரனுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடையவர்களாய் வாழ்ந்த மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் தம்மோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் வாழும்படி அவர்களை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இதுதான் நாம் பெற்ற மகிமையின் நம்பிக்கை. இந்த உலகத்திலே நாம் மரித்த பின்பு நம்முடைய வாழ்க்கை முடிவடைய போகிறதில்லை. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை அழைத்துச் செல்ல 2வது முறை வரப்போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயரிலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நம் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்கிறவர்கள் மரண பயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷமான செய்தி என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையும் அதில் இருக்கும் கண்ணீர் கஷ்டமும் ஏமாற்றங்களும் வியாதியும் தான் மரிக்கப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கை நித்தியத்திலே ஆரம்பிக்கப் போகிறது. அந்த பரலோக வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கை. ஏனெனில் நம்மை படைத்து நம்மிடத்தில் அளவற்ற அன்பினால் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் முடிவில்லாத ஆண்டுகள் வாழப்போகிறோம். அங்கே வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, மிகவும் சந்தோஷமான ஒரு இடம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை மரண பயத்திலே இருக்கலாம். வாழ்க்கை இருளாய் போனதைப் போல உங்களுக்கு தோன்றலாம். எவ்வாறு என் முடிவை சந்திக்கப் போகிறேன் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவரே உங்களுக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருப்பார். இவ்வுலக வாழ்க்கை முடிந்தாலும் மறுமையில் முடிவில்லாத ஆண்டுகள் வாழும்படி நீங்கள் எழுந்திருப்பீர்கள். இதுதான் நாம் இயேசுவிடம் பெற்றுக்கொண்ட மகிமையின் நம்பிக்கை. ஆம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆகவே அநித்தியமான இந்த உலகத்திலே நாம் வாழும்படி கொடுக்கப்பட்ட இந்த ஜீவிய நாட்களில் அவருடையவர்களாய் வாழுவோம். அப்பொழுது முடிவில்லாத பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆம், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள்.

வெளிப்படுத்தின விசேஷம் 18 இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும் படிக்கே அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தமட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வச் செருக்காய் வாழ்ந்ததெவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன். நான் கைம்பண்ணல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச் செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்குண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளைக்கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் இலவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. கொழுமையானவைகளும் சம்பிரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யங்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகாநகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு
தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பூர்ணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய்போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாய் அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதுமில்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாணலும் மணவாட்டியுமானவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசியுடைய இரத்தமும் பரிசுத்தவானுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் ஸ்தோத்தரித்து அல்லது துதித்து ஜெபிக்கிற அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு யோபினுடைய புத்தகம் 1:21-22 வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானத்துக்குள்ளே கடந்து செல்வோம். யோபினுடைய சரித்திரம் 1:21 வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்ப

கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அன்பாலே இங்கே நாம் ஜெபத்தை அந்த ஏற்கனவே பழைய ஏற்பாடு காலத்தில் அநேகர் ஜெபிக்கிற அந்த மெத்தடை நாம் பார்க்குறோம். இங்கு யோபு ஒரு புதிய மெத்தடை இங்கே ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். அவன் ஸ்தோத்தரித்து ஜெபித்தான், அல்லது துதித்து ஜெபித்தான், அல்லது நன்றி செலுத்தி ஆண்டவரை ஜெபித்தான். அந்த ஸ்தோத்திரம், துதி, நன்றி, இது எல்லாமே மூணு ஒரே அர்த்தத்தை கொடுக்கிற சொல்லாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்றாலே நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, துதி என்றாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. அப்படி நன்றி செலுத்தும்படியாக அவன் என்ன செய்கிறான்னா, துதிக்கிறான், அல்லது ஜெபிக்கிறான், அல்லது ஆண்டவரோடு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான். அன்பால் இந்த ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிற அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கிறதா? கொஞ்சம் இதை தான் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுத்தரார். நம்ம வேதத்திலே, நம்ம பரிசுத்த வேதகாமத்திலே எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள் அப்படின்ற காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இந்த துதித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அன்பால் இந்த துதித்து ஜெபிக்கிற பழக்கம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இன்றைக்கி எப்படியாக ஜெபிக்கிறோம் என்றால், இன்றைக்கி அழுது புலம்பிக் கொண்டு தான் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் பெரும்பாலும். இன்றைக்கி அந்த ஜெப முறைகள் எல்லாம் மாறணும். அழுது புலம்புற நேரத்தில் அழுது புலம்பணும். அழுது புலம்புறது எதுக்காக, யாருக்காக அழுது புலம்பணுமோ அதுக்காக அழணும். ஒன்று நினச்சி, உன்னுடைய காரியத்தை நினச்சி அழக்கூடாது. ஓம் பிரச்சனையை குறித்து அழக்கூடாது. அன்பாலே ஓம் பிரச்சனையை குறித்து அழாதபடிக்கு துதித்து ஜெபிக்கணும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு நான் யோபிலிருந்து கற்றுக்கொண்டேன். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், நம்ம அடுத்த ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதே என்று அழலாம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அருவறுப்புகள் நீங்கும்படி அழுது ஜெபிக்கலாம். அதில் தப்பே கிடையாது. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிங்கணும்னு நம்ம கற்றுக்கொண்டோம். அன்பாலே அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை எல்லா நேரத்துலையும் நீன ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தனாக்கா அதுவும் வேலைக்காகாது. அப்போ இடம், பொருள், ஏவல் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும், எப்படியாக நாம் ஆண்டவர் இடத்துல பேசணும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அதாவது ஜெபம் என்றாலே பேசுகிறதான் என்பது அர்த்தம். ஆண்டவரோடு நாம் பேசுறது. அப்போ நம்ம இன்றைக்கி ஒன்று இல்லை, ஒரு நண்பரோடவோ அல்லது நம்மளுடைய ஒரு அதிகாரியோடையோ அல்லது நம்முடைய வேறு யாராவது உயர்ந்த பதவியில் இருக்கிற முதலமைச்சரோடையோ நம்ம பேசும்பொழுது ஒவ்வொரு விதத்தில் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே பேச முடியுமா? அன்பா இல்லையா? அழுது பேசுறதுக்கு அழுது பேசணும், அன்பாக பேசுகிற இடத்துல அன்பாக பேசணும், அடுத்தது நம்ம உரிமையாக பேசுகிற இடத்துல உரிமையாக பேசணும். இப்படி பேசுவதிலே பல மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நைஸ் வச்சு கெஞ்சி பேசுறதுல கெஞ்சி பேசணும், வழக்காடி பேசுகிற இடத்துல வழக்காடி பேசணும், பரிதவித்து பேசும்போது பேசணும், இருதயத்தை ஊற்றி பேசும்போது ஊற்றி பேசணும். அப்போ நாம் ஜனங்கள்கிட்ட பேசும்போதோ அல்லது நம்மளுடைய நண்பர்கிட்ட பேசும்போதோ பல விதத்தில் நம்ம பேசணும். அதே போல தான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது பல விதத்தில் பேச வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த யோபனுடைய சரித்திரத்தின் மூலமாக இந்த யோபு என்ற பக்தன் எப்படி ஜெபித்தான் என்ற காரியத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார். எப்படி ஜெபித்தானா? அவனுக்கு நஷ்டம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்போது ஆண்டவரை முறுமுறுக்காமல், ஆண்டவர் மேலே குறை சொல்லாமல் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அன்பால் இது பெரிய ஒரு நல்ல ஒரு மெத்தட், ஜெபிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு மெத்தட். இந்த மெத்தடு தான் நான் கற்றுக்கொண்டு அநேக வெற்றியை நான் பார்த்தேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். அன்பால் நேற்று ஒரு செய்தியை நான் யூடியூப்பில் கேட்டேன். ஈக்காடு தாங்கல்ல நம்முடைய கிருபாகரன் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சபை ஆரம்பித்து 14 ஆண்டு ஆகிறது. நேற்று 14வது ஆண்டு விழா கொண்டாடினார்கள், ஆன்வர்சரி. உண்மையிலே அந்த செய்தி எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நான் அதை கேட்டேன். அப்போ நன்றி சொல்கிற டாப்பிக்கில் தான் அவர் பேசினார். ஆண்டவர் நமக்கு நன்மையானதை செய்யும்போது நன்றி சொல்ல தெரிகிறோம். நம்ம நன்றி ஆண்டவரேன்னு மனப்பூர்வமாக சொல்கிறோம். நன்மையை செய்ததுனால நமக்கு வேலை கொடுத்தாரு, இல்லை நமக்கு திருமணத்தை கொடுத்தாரு, நம்ம குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாருனா, அப்பா நன்றி ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்ல தேவன் அப்படின்னு நம்ம துதிக்கிறோம். அதே போல் ஆண்டவுடைய மகிமை நம்ம இடத்துல வரும்பொழுது ஆண்டவரை ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம்.
ஆண்டவுடைய மகிமை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு துன்பத்தையோ துக்கத்தையோ அல்லது ஒரு ஒரு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் துன்பமான ஒரு சம்பவத்தை அனுமதிக்கும் போது நம்ம இருதயம் ஆண்டவரை நன்றி சொல்லி துதிக்கிற அந்த இருதயத்தை கொண்டிருக்கிறதா? அப்பையும் நம்ம நன்றி சொல்லி துதிக்கணும்னு ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு ஊழியக்காருடைய மனைவி பிள்ளைகளை ஒரு கப்பலில் அனுப்பும்பொழுது ஊழியத்தின் நிமித்தம் அவங்க கப்பலில் போகும்போது அந்த கப்பல் உடைந்து அந்த நாலு பெண்களும் அந்த அவருடைய பிள்ளைகளும் இறந்தார். 2 வயசு, 4 வயசு, 8 வயசு, 10 வயசு ஏதோ சம்திங். அந்த அம்மா மட்டும் தப்பிச்சாங்க. ஆனால் இவர் அதே இடத்துல திரும்பி போகும்போது அந்த கேப்டன் காட்டினானா, இந்த இடத்துல தான் உன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க, இந்த இடத்துல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, கப்பலும் கப்பலும் மோதிக்குச்சு அப்படின்னு சொல்லி, இதுக்கு அடி ஆழத்தில் நீ 3 மைலுக்கு அப்பாளுக்கு நீ போனீங்கன்னா உன் பிள்ளைங்களுடைய பாடியை நீ பார்க்கலாம் அப்படின்னு இப்படியே அப்படி இது சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாராம், நான் கீழ் நோக்கி பார்க்க மாட்டேன், நான் மேல் நோக்கி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பரத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி அவர் என்ன செஞ்சாராம், ஒரு பாடலை ஏற்றினாராம். அந்த இங்கிலீஷ் பாடல் அது அவன் இந்த பிள்ளைகள் எல்லாம் பாடினாங்க, மிக அருமையாக இருந்தது, நல்லா கண்ணீர் வடித்தேன். அன்பாவில் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்முடைய யோபு அதான் யோபுன்ற பக்தன் அவன் என்ன செய்கிறான்னா, பிள்ளைகளெல்லாம் செத்து போச்சு, அவன் சொத்தெல்லாம் இழந்து போயிட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டான். இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு பிச்சைக்கார நிலைமையில் அவன் வந்திருக்கும் பொழுது அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் நிர்வாணியாய் வந்தேன், கர்த்தரிடத்திலே நிர்வாணியை நான் திரும்பேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம்னா. அன்பாவிலே இந்த நேரத்தில் துதிக்கிறதாங்க மிக கடினமான ஒரு காரியம். இன்றைக்கி எத்தனை பக்தர்கள் கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் நம்முடைய துக்க நேரத்தில், நாம் இழப்பின் நேரத்தில், நம்முடைய காரியத்தில் ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு, இல்லை கஷ்டம் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, இல்லை நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய விபத்து வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமாங்க. இதை தாங்க நமக்கு ஆண்டவர் கற்றுத்தராரு. அன்பாவிலே யோபினுடைய பக்தன் அப்படி செய்தான். அன்பாவிலே இதை நினைக்கும் போது எனக்கு யோசுவாவின் புத்தகம் 6:5 கொஞ்சம் படிச்சிங்கன்னா தெரியும். யோசுவாவின் புத்தகம் 6:5 அதில் பாருங்கள், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிக்க கடவர்கள், அப்பொழுது பட்டணத்தின் அலங்கள் இடிந்து விடும், உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர். ஆர்ப்பரிக்க கடவர்கள் அன்பால் இது எந்த இந்த யோசுவாவினுடைய சம்பவத்தை நான் அடிக்கடி அநேகருக்கு நான் சொல்லி கொடுப்பது உண்டு. என்னென்னா அந்த எரிகோ கோட்டையை பார்த்துட்டு யோசுவா வந்து ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்து, ஐயோ இந்த எரிகோ கோட்டையை இடித்து தகர்த்து விழுவதற்கு நம்மகிட்ட படைபலம் இல்லையே, நம்மகிட்ட பீரங்கி இல்லையே, அவருக்கு அம்பும் கத்தியும் தான் வச்சுருக்கிறாங்க, ஆனால் இந்த எரிகோ கோட்டை அவ்வளோ பெருசு, 10 குதிரை புட்டின ரதம் ஓடுமா அது மேலே, அவ்வளோ பெரிய அகலம், அவ்வளோ நீட்டு. இந்த எரிகோ கோட்டை பயங்கரமான ஒரு மதில் என்று சொல்கிறார்கள், அதை இடிக்கிறதுக்கு இவனால் சக்தி இல்லை, அதனால் சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அப்போ ஆண்டவர் வந்து அவனை தேற்றுகிறார், ஏ யோசுவாவே உன்னால் இந்த எரிகோ கோட்டையை இடித்து ஒரு கல்லை கூட பேக்க முடியாது, ஒரு கல்லை கூட என்ன செய்ய முடியாது, பேக்க முடியாது, ஆனாலும் உன்னால் ஒன்று செய்ய முடியும், உன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நீ சொல்லி கொடு, கட்டளையிடு, என்னென்னா இந்த எரிகோ கோட்டையை துதிச்சு சுற்றி வான்னார். என்னது துதித்து, இது தமிழில் இல்லைங்க, அந்த மூல பாஷையில் இருக்குது, இது தமிழில் அந்த காரியம் துதித்து ஸ்தோத்தரித்து சுற்றி வர சொல்லு அப்படின்னு ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுக்குறார். இன்னைக்கு 7வது நாள் 7 முறை துதித்து வந்து ஸ்தோத்தரித்து துதித்து வந்து எக்காலத்தை ஊது ஆர்ப்பரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்பால் இன்னைக்கு சோகமாக இருக்கிற நேரத்தில் ஆர்ப்பரிக்க முடியுமா? இந்த எரிகோ கோட்டையை இடித்து விட முடியலையே, நம்ம எப்படி இங்கே நம்ம போவோம்னு சொல்லி அவன் சோகமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் அவனை சோகத்தை தனியே வைக்க தான் துதிக்க கற்றுக் கொடுக்குறார். அன்பாவில்லை இந்த சோகத்தினால இந்த பிசாசு சோர்வை கொண்டு வருகிறான். அன்பாவில்லை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, இல்லை யாராவது நம்முடைய வீட்டில் தவறி விட்டார்கள், அல்லது வேலை போயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதன் மூலமாக சோர்ந்து போய் உட்கார வேண்டும் என்று தான் பிசாசு விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னாக்கா, சோர்வுக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவரை குறித்து ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கு, அவர் சோர்வின் ஆவியை நீக்கி துதியின் ஆவியை கொடுக்கிறவர் என்று. ஆனால் இன்றைக்கி நம்ம துதித்தோமா? இன்றைக்கி யோபு அதே பேர் துதித்தான், ஆண்டவர் யோசுவாவுக்கு அதை தான் சொல்லி கொடுத்தார், ஏ யோசுவாவே நீ என்ன செய், துதித்து சுற்றி வா,
ஏழாவது நாள் ஏழு முறை துதித்து சுற்றுவானார் அன்பவன்லே. அதே போல் அவன் சுற்றி வந்தான், அந்த அலங்கை இடிந்தது, ஆட்டோமேட்டிக்காக விழுந்தது. அன்பவன்லே, என்ன இடத்துல ஒருத்தர் 11 லட்சம் கடன் பிரச்சனையினால் என்கிட்ட வந்தார், ரமேஷ் என்று பிரதர். அவர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, உங்கள் இயேசுநாதர்கிட்ட நான் வந்தேன்னா எனக்கு 2000 ரூபா சம்பளம் தருவாரா? அப்போ நான் வந்து கீழே இருக்கிற துண்டு சிகரெட்டை நான் பொறுக்கி அடிக்கிறேன், அவ்வளோ நான் வறுமையில் நான் வாடிக்கிறேன், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு லாட்டி அடிக்கிறேன், உன் இயேசுகிட்ட வந்தால் 2000 ரூபா எனக்கு வேலை தருவாரா அப்படின்னு வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். நான் ஒவ்வொரு பங்கடையிலையும் போய் நின்றுட்டு துண்டு பீடியை, துண்டு சிகரெட்டை எடுத்து பொறுக்கி எடுத்து நான் அடிக்கிறேன், ஒரு சிகரெட் வாங்கிறது கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், ஏன் ஆண்டவர் அல்ப சுல்பமாக நினச்சிட்டியா? உனக்கு அரசாங்க வேலையை 5000 ரூபா வேலையை தருவார் நீ ஆண்டுகிட்ட வந்தால் மனம் திரும்பினா அப்படின்னு. நான் என்ன செய்யணும்னு, மனம் திரும்பு, பாவத்தை அறிக்கைட்டு ஆண்டுகிட்ட ஏற்றுக்கோ, ஆண்டர் உனக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னேன். அன்பவன்லே, அது ஷார்ட்டாக சொல்கிறேன், அவருடைய சாட்சி சூப்பர் சாட்சி. ஆனால் அவர் வந்தாருங்க, ஆண்டுகிட்ட வந்தார், தன்னை ஒப்பு கொடுத்தாரு, பாவத்தெல்லாம் அறிக்கைட்டார், சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எல்லாத்தையும் விட்டார். ஒரு மாதத்துக்குள்ளார் அவர் நல்ல ஆண்டவரை பிடித்து கொண்டு ஜெபிக்கவும் ரட்சிக்கப்படவும் ஆரம்பித்தார். அன்பவன்லே, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒராது ஒரு 30 நாள் சென்ன பிறகு அவர் ஒரு தபாலை தூக்கிட்டு வந்தார். அந்த தபாலை நான் தான் பிரிக்கிறேன், அது அரசாங்க தபால், முத்திரை பதித்த தபால். அதில் பிரிச்சாக்கா PW தேசிய நெடுஞ்சாலை துறையில் உனக்கு 5000 ரூபா சம்பளம் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, குறிஞ்சிப்பாடி என்ற தொகுதியில் போய் நீ என்ன செய், வேலையில் ஜாயின் பண்ணு என்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர், 5000 ரூபா ஆர்டர், அரசாங்க ஆர்டரை அவர் எடுத்துகிட்டு வந்தார். நான் சொல்லி நான் அழுதேன், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு எதுக முனையில் நான் வந்து என் ஆண்டவர் அற்ப சுல்பமாக நினச்சிக்கிட்டியா, ஆண்டவர் நினச்சா உனக்கு 5000 ரூபா வேலை அரசாங்க வேலை தர முடியும்னு சொல்லி நான் ஏதோ நான் ஃப்ளூக்கில் அடித்தேன், அதை கூட நீ கேட்டு 5000 ரூபா வேலையை அரசாங்க வேலையை கொடுத்துட்டேனே சொல்லி அன்றைக்கி அழுது. அன்பவன்லே, அரசாங்க வேலையை ஜாயின் பண்ணுறாரு, இன்னும் முதல் மாதம் சம்பளம் வாங்கலை, அதுக்குள்ளே ஒரு கடங்காரம் வந்து அவரை என்ன செஞ்சிட்டான், மிரட்டிட்டான். அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவர் ரொம்ப பயந்தார், நீ வேலையே செய்ய மாட்டேன், உன் வேலைக்கு நான் உழ வச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் அவருக்கு 5 லட்ச ரூபா பணம் தரணும், கடங்காரன் கள்ளக்குறிச்சியில் வந்து மிரட்டிட்டு போயிட்டார். அப்போ என்கிட்ட வந்து சொல்லி அழுதார். அழுகும்போது நான் எவ்வளோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன், 3 மணி நேரம் பேசி பார்த்தேன், எதுவுமே கேட்கல. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறார், போகும்போது இந்த அவனை நினச்சா, அந்த போலீஸ்காரனை நினச்சா போய் எங்கேயா நான் தூக்கு மாட்டிட்டு செத்துடலாம் போல் இருக்குது அப்படின்னார். அன்பவன்லே, நீ அப்படிலாம் சாகக்கூடாதுன்னு சொல்லி அவர் சைக்கிளை வாங்கி பூட்டிட்டு நேராக சர்ச்சுக்கிட்டு வந்து, ரமேஷ் நான் கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே நான் 3 மணி நேரம் பேசினேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், இப்போ நீ பேசு அப்படின்னு சொல்லி, நான் என்ன பேசுறது எனக்கு தெரியல, நீ பேசணுன்னே ஆண்டவர் இந்த யோசுவாவின் புத்தகம் 6 அதிகாரத்தை தான் என்கிட்ட காமிச்சார். தோபார், யோசுவா எப்படியாக எரிகோ கோட்டையை பார்த்து அவன் தளர்ந்து உக்காந்தானோ சோர்ந்து போனானோ, அதே போல் இந்த பிரச்சனையை பார்த்து இந்த ரமேஷ் மகன் சோர்ந்து போயிட்டான். அவனுக்கு யோசுவாவுக்கு நான் சொன்ன ஆலோசனை நீ சொல்லு, 7 முறை சுற்றி வர சொல்லு, ஏன் நல்லா துதிக்க சொல்லுன்னார். அன்பவன்லே, நான் சொல்ல சொல்ல ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார், துதிக்க ஆரம்பித்தான். அன்பவன்லே, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சிங்க. அந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் இருந்தாலும் அவன் கண்ணு முன்னாலே நிற்கலைங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆகி இன்றைக்கி ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அற்புதம் செஞ்சு அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல உத்தியோகம், இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவரை ஆண்டவரை உயர்த்தினார். இன்றைக்கி ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நண்பர். அன்பவன்லே, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த துதிக்கிறதின் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை தர முடியும். அன்பவன்லே, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நான் துதித்து தான் சாதித்திருக்கிறேன். அன்பவன்லே, இன்றைக்கி சோர்ந்து போன வேலையில் நீ சோர்ந்து உட்காராத, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, நீ துதிக்க ஆரம்பி. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, பிலிப்பியர் 4:6 எனக்கு அடிக்கடி நான் கவுன்சிலில் அநேகருக்கு சொல்வது உண்டு, பிலிப்பியர் 4:6 நான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று பக்தன் எழுதியிருக்கிறார். அன்பவன்லே, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இந்த சோர்வு கவலையெல்லாம் நம்மளை முடக்க வச்சிருங்க. அன்பவன்லே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில்,
அன்பாலே இதுதாங்க துதியின் ஜபம். அன்பாலே இதுதாங்க இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் செய்யாமல் உட்காந்து தோல்வியில் இருக்கிறாங்க. அன்பாலே என்னுடைய வாழ்க்கையில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடன் பிரச்சனை இருக்கும்போது எனக்கு கிடைத்த முதல் புத்தகம் 4வது பரிமாணம். அதில் துதிக்கிறதை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். அடுத்த புத்தகம் துதியின் வல்லமை, த பிரைஸ் இன் பவர் என்ற ஒரு புத்தகம். அந்த துதியின் வல்லமை என்ற புத்தகத்தை நான் படித்து துதித்து துதித்து துதித்து இன்றைக்கி எனக்கு விரோதமாய் எனக்கு முன்பாக இருந்த எரிகோ கோட்டையெல்லாம் துதித்து நான் என்ன செஞ்சேன், அதை தவிடுபடியாக ஆக்க ஆண்டவர் உதவி செய்தார். துதிக்கிறதின் மூலமாக அந்த எரிகோ கோட்டை என்ற பிரச்சனைகள் தகர்ந்து விழுந்தது. இன்றைக்கி ஆண்டவர் அநேக திருச்சபையை கொடுத்தாரு, என்னுடைய கடன் பிரச்சனை அடைச்சாரு. துதித்து தாங்க நான் சாதித்தேன். அன்பாலே இந்த துதிக்கிற ஜபத்தை யோபுகிட்ட கற்றுக்கொண்டேன், அடுத்து யோசுவாகிட்ட கற்றுக்கொண்டேன், அடுத்து இந்த துதியின் வல்லமையின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அந்த துதியின் வல்லமை புத்தகத்தை வாங்கி ஒவ்வொருவரும் வாசியுங்கள். அது வேர்ட் ஆஃப் கிரைஸ்டில் அது இருக்கிறது. அது துதியின் வல்லமை என்ற புத்தகத்தின் மூலமாக அநேகர் இன்றைக்கு வெற்றியை பார்த்துருக்கிறார்கள். நம்முடைய ஜப முறைகள் மாறும். நம்முடைய ஜபத்தை நம்ம ஜப முறை மாறினாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அன்பாலே உங்களுடைய தோல்வியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா நீ துதிக்கிற ஜபத்தை ஏறிடு. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரித்து துதித்து நன்றி சொல்லி ஜெபிக்கணும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. யோபு என்ற பக்தன் துதித்து வெற்றியை பார்த்தான். யோசுவா துதித்து ஆண்டவரே எரிகோ கோட்டையை தகர்ந்து விட செய்தான். அதே போல ஆண்டவரே பிலிப்பில் ஆண்டவரே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் எங்கள் புத்தியை ஆளுமை செய்யணும் பார்க்கிறோம். அப்படியாக நீர் கற்றுக் கொடுத்த இந்த ஆண்டவரே துதியின் ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிற மகனாய் மகளாய் நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. அழுது புலம்புனது போதும் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் துதித்து ஜெபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்ய அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

ஆண்டவருக்கு மகிமை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நல்லவராய் இருந்த ஆண்டவருக்கு, நன்மை செய்த ஆண்டவருக்கு கொஞ்ச நேர கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறோம் என்கிற பாடலை

அன்றைக்கு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் ஒருமித்த குரலோடு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு மேகம் அந்த ஆலயத்தில் வந்து இறங்கினதை ஜனங்கள் கண்டார்களே. இன்றைக்கு நீங்கள் ஒரு மனமாய் ஆராதிப்பீர்கள் என்றால், முழு மனமாய் தேவனை துதிப்பீர்கள் என்றால், அந்த மகிமையை காண்பதற்கு, அந்த மேகத்தை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவித்தார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக விழுந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் நிலைகளில் அவர்களால் நிற்க கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் ஆராதித்த பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து போனார்கள். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே அர்ப்பணிப்பு இருக்கும். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே தன்னை தாழ்த்துகிற நிலைமை இருக்கும். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே சந்தோஷம் இருக்கும். மகிமை வெளிப்படுகிற இடத்தில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வது உண்மை. அந்த மகிமை இன்றைக்கு உங்களையும் நிரப்பட்டும்.

பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் உங்களை நிரப்பட்டும். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த காலை வேளையிலே ஒருமனமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் தம்முடைய

எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையாய் நீர் வந்தால் எல்லாம் நடக்கும், இயேசு வந்தால் எல்லாம் நடக்கும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய வல்லமை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஒரு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய சமூக

இந்த நாளில் ஒரு விசேஷித்த தெய்வ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவ பிரசன்னத்தினால் உண்டாகிற தேவ வல்லமையினால் இன்றைக்கு விடுதலை பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிமை விளங்குவதாக. ஒரு மேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அதை விசுவாசிக்கிறவர்கள் நன்றாக விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய வல்லமை இந்த நாளிலே விளங்கும்படியாக தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, ஆமேன், ஒருவருக்கும் ஒரு குறையும் கர்த்தர் வைப்பதில்லை. ஆமேன்.

ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதி பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் மாறாதவர், இயேசு மாறாதவர், ஹல்லேலூயா. அவர் வார்த்தைகள் மாறவில்லை, அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய நன்மைகள் குறையவில்லை. இன்றைக்கும் அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான செயல்களை காண்பதற்கு கர்த்தர் செய்வாராக, செய்வாராக. ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: விளையாட்டுத்துறை ஆசிரியர் பாபு நீண்டகாலம் அந்த கல்லூரியிலே பெயர் பெற்ற ஒரு ஆசிரியர். பொதுவாக சிறந்து விளையாடும் ஒருவரை மேலும் சிறந்து விளையாடச் செய்யும் உடற்பயிற்சி ஆசிரியர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் பாபு சார் இந்த வகையில் ஒரு வித்தியாசமானவர். கால்பந்து விளையாட்டில் உற்சாகம் இல்லாமல் விளையாடும் நபர்களை அவர் குறித்து வைத்து அவர்களோடு தனியாக நேரம் செலவு செய்து மாலை நேரங்களில் வாரத்தில் 3 நாட்கள் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுப்பார். ஆரம்ப நாட்களில் இவனையெல்லாம் ஏன் இந்த விளையாட்டில் சேர்த்தார்கள் என்று எண்ணப்பட்ட கல்லூரி மாணவர்கள் 3ஆம் ஆண்டு இறுதியில் சிறந்த விளையாட்டு வீரர்களாக கல்லூரிக்கு பெயரையும் புகழையும் தரும் நபர்களாக திகழ்வார்கள். ஒரு முறை இவருடைய இந்த விசித்திரமான செயலை கவனித்த கல்லூரியினுடைய முதல்வர் பாபு சாரை தனியாக அழைத்து, நீங்கள் ஏன் விளையாட்டில் திறமையில்லாத தாளந்து இல்லாத மாணவர்களுக்கு நேரம் செலவு செய்து அவர்களை ஏன் நீங்கள் முன்னுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். தானும் எந்த விளையாட்டிலும் ஆர்வமற்றவனாய் இருந்தபொழுதுதான் தன்னுடைய தெருவில் வசித்த ஒரு பெரியவர் பாபு சாருக்கு நேரம் கொடுத்து வீட்டின் அருகிலிருந்த ஒரு மைதானத்திற்கு அழைத்து சென்று விளையாட்டின் மேல் ஆர்வத்தை தூண்டியதாகவும், அந்த காரணத்தினால்தான் இன்று இந்த கல்லூரியில் உடற்பயிற்சி ஆசிரியராக பணி செய்கிறேன் என்றும், எனவே விளையாட்டில் ஆர்வமற்ற திறமையற்றவர்கள் என்று எண்ணி மற்றவர்களால் ஓரங்கட்டப்படும் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதே என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக நான் மாற்றிக்கொண்டேன் என்றும் கூறினார். பரிசுத்த வேதத்தில் கடவுளும் திறமையானவர்களை தன்னுடைய பணிக்கென்று தெரிவு செய்யாமல் பலவீனமானவர்களையும் திக்குவாயை உடையவர்களையும் தெரிந்து கொண்டு சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார். எனக்கு திறமையில்லை, தாளந்து இல்லை என்று நீங்கள் ஓரமாய் நில்லாமல் இந்த உலகத்தில் உங்களை உண்டாக்கிய கடவுளிடம் உங்களை குறித்த திட்டத்தை கேட்டு அறிந்து முன் செல்லுங்கள். அவரே உங்களுக்கு தேவையான பயிற்சியையும் திறமையையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தோல்விகளைக் கண்டு பின்வாங்க வேண்டாம். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். என்ன, நாமும் தைரியத்துடன் முன் செல்வோமா?

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நிகரே இல்லாத சர்வேசா, நோ ஒன் லைக் ஹிம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி திருப்பாடல் 97. பொதுவாக நாம் சங்கீதம் என்று சொல்லுவோம், ஆனால் திருப்பாடல் என்கிற பதத்தை நாம் பயன்படுத்துவது அதிலும் மேன்மையானது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவுது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கின்றன, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகின, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகின்றன, சகல மக்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சியோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் கழிகூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இன்றைய மனப்பாட வசனம் 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள். Just as the one who called you is holy, be holy yourselves in all your conduct and manner of living. கடவுள் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி, அன்புள்ளவர், மாறாதவர், பரிசுத்தர். ஆனால் வேதத்தில் உள்ள தொழுகை பாடல்கள் எதிலும் மும்முறை சொல்லப்பட்டுள்ள கடவுளுடைய குணாதிசயம் அவரது பரிசுத்தமே. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டிலும் இன்னொன்று புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. ஏசாயா கண்ட தரிசனத்தில் சேராபீன்கள் எனும் விண்ணகவாசிகள் ஒருவரையொருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என குரல் எழுப்பினர். ஏசாயா 6:3. யோவானுக்கு கிடைத்த விண்ணக தரிசனத்தில் 4 உயிரினங்கள் சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என இடையராது சொல்லிக் கொண்டிருந்தன. வெளிப்படுத்தல் 4:8. எபிரேய மொழியில் பரிசுத்தர் என்று இருமுறை சொன்னால் மகா பரிசுத்தர் என்று பொருள்படும். மும்முறை அதை சொல்லுவது அதற்கு மிஞ்ச முடியாத உச்ச நிலையை குறிப்பிடுகிறது. கிரேக்க மூலமொழி பிரதிகள் பலவற்றில் பரிசுத்தர் என்னும் சொல் வெளிப்படுத்தல் 4:8 9 முறை வருகிறது. ஆம், தேவனது அத்தனை குணாதிசயங்களிலும் தலை தூக்கி நிற்பது அவரது பரிசுத்தமே. இஸ்ரவேலர் செங்கடலை தாண்டி சென்றது அற்புதங்களிலெல்லாம் அற்புதம். ஆறுகள் அவ்வப்போது வற்றுவதுண்டு, ஆனால் கடல் ரெண்டாய் பிளந்ததை கேள்விப்பட்டதுண்டோ? கடல் நடுவில் காய்ந்த தரையில் அவர்கள் அற்புத பவனி சென்றதை அடுத்து மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவருக்கு அழியா பாடல் ஒன்று பாடினர். அப்பாடலின் உச்ச கருத்து அதன் நடுவில் இதோ, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு நிகரானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? யாத்திராம 15:11. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். எகிப்தியர் மற்றும் வேற்றினத்தவரின் தெய்வங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். ஆனால் ஏகோவாகிய கடவுளிலோ அவர்கள் இணையற்ற தொண்டை, அதாவது பரிசுத்தத்தை கண்டனர். வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளவாறு தேவத்துவத்தின் திரித்துவத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அதாவது திரியேகத்துவம், ட்ரினிட்டி ஆஃப் காட்ஹெட். கடவுள் ஒருவரே, அவர் பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் என்று மூன்று நபர்களாயிருக்கின்றனர். காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரும் பூரண பரிசுத்தர். தமது பிரதான ஆசாரிய ஜெபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பிதாவை பரிசுத்த பிதாவே என்று அழைத்தார். யோவான் 17:11. அவளது வயிற்றில் பிறக்கப் போகும் கடவுளின் குழந்தை பரிசுத்தம் உள்ளது என்ற படுமென்று தேவதூதன் மரியாளிடம் அறிவித்தான். லூக்கா 1:35. திருத்துவத்தின் மூன்றாம் நபரின் பெயரே பரிசுத்த ஆவியானவர் என்பதே. இறையியலல் என்றாலே, தியாலஜி என்றாலே அது பரிசுத்தரின் அறிவுதான். எனவேதான் நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. தரங்கம்பாடியைச் சேர்ந்த நா சாமுவேல் ஐயர் அவர்கள் கீர்த்தனையில் இயற்றிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவி, பரந்தன்னில் நீர் பரிசுத்தர் மா பரிசுத்தர் மா பரிசுத்தரே, பரனே சேனை பரனே என்று பகிர்ந்தே பார்க்கும் அளவும், மூவாட்களாய் ஒரு வஸ்துவாய் மூலோகமும் ஆளும் வரா, தேவா தந்தை சுதனாவியே தினமுந்துதி உமக்கே. சகோதரி சாராள் நவரோஜி அழகாக பாடினார்கள்.

நிகரே இல்லாத சர்வேசா, நோ ஒன் லைக் ஹேம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். மகாபிரிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உம்மை போற்றி பாடி புகழ்ந்து புகழ்ந்து உமக்கு முன்பாக தலை வணங்குகிறோம். உம்மை கும்பிடுகிறோம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக பணிகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பரிசுத்தத்தில் உமக்கு இணையானவர் யார்? பரிசுத்தத்தில் உமக்கு நிகரானவர் யார்? கர்த்தாவே, பரிசுத்தமான ஒரு தேவன், அசுத்தமான அருகதையற்ற எங்களை அணைத்து கொண்டு உம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றினீரே. உம்முடைய பாதங்களுக்கு முத்தம் கொடுக்கிறோம். நீர் அல்லவா தேவன், இதுவல்லவோ அன்பு? கர்த்தாவே, எங்களுடைய நடத்தை எல்லாவற்றிலும், எங்கள் சிந்தையிலும், எங்கள் சொல்லிலும், எங்கள் செயலிலும் எங்களால் முடிந்தவரை கர்த்தாவே பரிசுத்தத்திற்காக நாங்கள் போராடி பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எந்த விதத்திலும் அவரை துக்கப்படுத்தி விடாதபடி, அவரை அவித்து விடாதபடி, அவரோடு ஒத்துழைத்து உம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி கர்த்தாவே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உமது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்ய போகிற ஒரு நாளாயும், ஆவியானவர் உங்கள் மேல் முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்காய் செயல்படுகிற ஒரு நாளாயும் இருக்க போகிறது. சகரியாவின் புஸ்தகம் 4:1 இப்படியாக சொல்கிறது, நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி என்று. இந்த வசனத்தில் நித்திரையில் எழுப்பி ஒரு சொப்பனத்தின் பதிலை அறியாது இருந்தவனுக்கு அதன் நிச்சயத்தை காண பண்ணுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியங்கள், திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், நீண்ட நாள் ஜபத்தில் காத்திருந்தவைகளை எல்லாம் ஒரு சொப்பனம் போல இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவற்றையெல்லாம் ஒரு நிச்சயத்திற்கு கொண்டு வரப்போகிறார். சகரியாவின் புஸ்தகம் 4:9 செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியினால் ஆகும் என்று. செருபாபேலின் கைகளே ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும் என்று. ஆகவே எவற்றை உங்களை கொண்டு செய்விக்க வேண்டுமோ, எவையெல்லாம் முடியாதது நடக்காதது என்று சொல்லி காத்திருக்கிறீர்களோ, அவற்றை தம் ஆவியினால் நடப்பிக்கப் போகிறார். அது எப்படி என்றால், ஒரு சொப்பனத்தை போல் சடுதியில் நடக்கப் போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆவியினால் உண்டாகும் அற்புதங்களை காண செய்ய போகிறார். 1, ஆவியினாலே ஆகும் நாள். சகல காரியங்களும் இன்று கர்த்தர் தம்முடைய ஆவியினால் ஆகும்படி செய்ய போகிறார். சகரியாவின் புஸ்தகம் 4:7, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் என்று உள்ளதின்படி, உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆவியினாலே ஆகும்படி செய்ய போகிறார். அடுத்ததாக ஆர்ப்பரிக்கும் நாள். கிருபையினால் உண்டாகும் ஆர்ப்பரிப்பை இன்றைக்கு கண்டு கொள்ளப் போகிறீர்கள். சகரியாவின் புஸ்தகம் 4:7 தலைக்கல்லை கொண்டு வருவார்கள், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று உள்ளது. உங்களின் வாழ்க்கையிலும் இன்றைக்கு கிறிஸ்துவாகிய தலைக்கல் வெளிப்பட்டு ஆர்ப்பரிப்பை உண்டாக்கப் போகிறார். உங்களின் துக்கங்களை, மனபாரங்களை, வியாதிகளை, பொருளாதாரத்தை, குடும்ப சமாதானத்தை எல்லாவற்றிலும் ஆவியானவர் ஆளுகை செய்து ஒரு மாற்றத்தை, நிறைவை தந்து உங்களை மகிழ்ச்சியில் நிரப்பப் போகிறார். 3, அற்பமான ஆரம்பத்தின் நாள். ஆச்சரியமாயும் அலங்காரம் உள்ளவைகளையும் மாற்றுகிற ஒரு நாள். சகரியாவின் புஸ்தகம் 4:10, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று உள்ளதின்படி, கர்த்தரின் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எவையெல்லாம் அற்பமாய் காணப்பட்டதோ, மற்றவர்களின் கண்களுக்கு அது நடக்காது, முடியாது, கூடாது என்று சொல்லப்பட்டவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இன்றைக்கு கர்த்தர் ஆச்சரியமாயும் அவற்றை அலங்காரம் உள்ளவைகளாயும் மாற்றப்போகிறார். யோர்தானின் வெள்ளத்தில் மிகுதியில் அடித்து செல்லப்பட்டு சாய்ந்து போய் யாரும் அறியாத நிலையில் அற்பமாய் எண்ணப்பட்ட 12 கற்களை கர்த்தர் 12 கோத்திரத்தின் சாட்சியின் கற்களாய் மாற்றினது போல, உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள் மத்தியில் அலங்காரமாய் உயர்த்தி மகிழப்பண்ண போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டானது. நட்சத்திரங்களை எல்லாம் தேவன் படைத்தார். நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது ஆமென், நம்முடைய கண்களுக்கு அது சிறியதாய் தெரிந்தாலும் ஆமென், நம் கண்களுக்கு பெரிதாய் தெரிகிற சூரியனை விட வானத்திலே தோற்றுவிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் பல மடங்கு பெரியதாய் இருக்கிறது என்று ஆமென் நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இந்த நட்சத்திரங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவை. மனிதனுடைய கணக்கு எவ்வளவு மேக்சிமம் மனிதனுக்கு தெரியுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக நட்சத்திரங்கள் இருக்கிறது. அத்தனை நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கி அதை அதனதின் ஸ்தானத்திலே தேவன் நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். இத்தனை கோள்கள் ஆமென் அது அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஸ்தானங்களிலே ஆமென் தேவன் நிற்க வைத்திருக்கிறார். எப்படி இது சாத்தியமானது? அவருடைய ஒரு வார்த்தையினால, அவருடைய கட்டளையினால. அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். எத்தனைதான் சமுத்திரம் கொந்தளித்து எழும்பினாலும் தேவன் போட்ட எல்லையை தாண்டி அதற்கு வர முடியாது. எல்லையை தேவன் குறித்திருக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது கர்த்தர் எல்லையை ஏற்கனவே போட்டு விட்டார். அப்படி இல்லை என்றால் என்றோ நம் கதை முடிந்திருக்கும்.

தேவன் கட்டளையிடுகிறவர். யோபுவின் வாழ்க்கையில பிசாசானவன் சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுவார், அவன் பிராணனை தப்பவிடு. சாத்தானுடைய வேலை என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் கர்த்தருடைய கட்டளை என்ன? அவன் கொல்லப்படக்கூடாது. சங்கீதம் 118 சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, அவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு வார்த்தை தான், அவன் பிராணனை தொடக்கூடாது, அவ்வளவுதான். இந்த கட்டளையை தாண்டி பிசாசானவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை இழப்புகள், ஆனாலும் யோபுவின் தீபம் எரிந்து கொண்டுதான் இருந்தது. காரணம், இது கர்த்தருடைய கட்டளை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். சாத்தான் கையில வச்சுட்டு கர்த்தர் கட்டளையிடுகிறார். சாத்தானால ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க இருக்கிற சூழ்நிலை எதுவா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கென்று கட்டளை இட்டது நிற்கும். அதை யாருக்கும் மாற்றவும் முடியாது, யாருக்கும் அதை மீறவும் முடியாது. காரணம், அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கர்த்தரை சார்ந்திருப்போம். எனவேதான் யோபு சொல்லுகிறார், இவ்வளவு நஷ்டம் நெருக்கம் ஏற்பட்ட போதும் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆமே, கர்த்தர் ஜீவனை தந்து கர்த்தர் காக்கிறார் என்றா, ஆமே, தேவன் பின்னாட்களிலே ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்பது நிச்சயம். யோபுவின் பின்னாட்கள் எப்படி இருந்தது? இழந்த நஷ்டப்பட்ட அனைத்துமே ரெண்ட தனியாய் கொடுக்கப்பட்டது. அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கும் செய்வாராக, அவர் கட்டளையிட நிற்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவரே, திராணிக்கு மேல சோதனைக்கு இடம் கூடாதபடி நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். நஷ்டப்பட்ட இழந்த அனைத்தும் ரெண்டத்தனையாய் கிடைக்கும்படிக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில் நீர் அப்படியே செய்கிறீர், செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:35. பீட்டர் மில்லர் என்ற ஒரு பாப்டிஸ்ட் சபை போதகர் பென்சில்வேனியாவில் இருந்தார். அப்போது அவருக்கு ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனின் நட்பு கிடைத்தது. அதே பட்டணத்தில் மைக்கேல் விட்மன் என்ற ஒரு பொல்லாத நபரும் இருந்தான். அந்த மனிதன் இந்த போதகரை எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பப்படுத்தி அவமானப்படுத்தினான். ஒரு நாள் அந்த மனிதன் செய்த ராஜ துரோகத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். பின்பு மரண தண்டனையும் அவனுக்கு விதிக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்ட போதகர் பீட்டர் மில்லர் அவனை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற 70 மைல் தூரம் நடந்தே பிலடெல்பியாவிற்கு வந்தார். ஜனாதிபதி வாஷிங்டனிடம் மைக்கேலை காப்பாற்றும்படி கெஞ்சினார். அதற்கு ஜனாதிபதி வாஷிங்டன், இல்லை பீட்டர், உன்னுடைய நண்பனின் மரண தண்டனையை ரத்து செய்ய என்னால் இயலாது என்று கூறினார். என்ன, என்னுடைய நண்பனா? இல்லை, அவன் எனக்கு மிகவும் துரோகம் செய்தவன் என்றார். பின் ஏன் நீங்கள் அவனை காப்பாற்ற நினைக்கிறீர்கள்? 70 மைல் தூரம் நடந்தே வந்து போதகராகிய நீங்கள் அவனுக்காக பரிந்து பேசுகிறீர்கள் என்றால் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எனவே நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவனை மரண தண்டனையில் இருந்து விடுவிக்கிறேன் என்றார். பின்பு போதகர் பீட்டர் மைக்கேலை பென்சில்வேனியாவிற்கு அழைத்துச் சென்றார். பகைவனாக அல்ல, நண்பனாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பகைவரையும் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். தாவீது கோலியாத்தை கொன்ற பின்பு பெண்கள் அவனை மிகவும் மேன்மைப்படுத்தி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். இதை கேட்ட சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்க்க தொடங்கினார். தாவீதை எப்படியாவது கொன்றுவிட நினைத்தார். ஆனால் தாவீதுக்கு சவுலை கொன்று போடும்படியான வாய்ப்பு எத்தனையோ முறை வந்தபோதும் சவுலை மன்னித்தார், பழிவாங்க நினைக்கவில்லை. தாவீதின் மனுஷர், நான் அவரை கொன்று போடட்டுமா என்று கேட்டபோதும் தாவீது அவர்களை அனுமதிக்கவில்லை, தானும் கொல்லவில்லை, மாறாக சவுலை காப்பாற்றி அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக அவரை பிடிக்கும்படி ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். அவர்களில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை பேதுரு காதர வெட்டிய போது இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொண்டார். அறுபட்ட காதை மீண்டும் ஒட்ட வைத்து அவனுக்கு நன்மை செய்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய மாதிரியின்படியே நாமும் சத்துருக்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 8 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 8 first 5 verses.
1: ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும். பேதைகளே, விவேகமடையுங்கள். மூடர்களே, புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள்.
2: Does not wisdom call out? Does not understanding raise her voice? At the highest point along the way where the paths meet, she takes her stand. Beside the gate leading into the city, at the entrance, she cries aloud, To you, O men, I call, and my voice is to the sons of men. O you simple ones, understand prudence, and you fools, be of an understanding heart.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: கடந்த முறை நான் பேசும் பொழுது ஞானம் அதனுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிற 4 இடங்களை பற்றி சொன்னேன்.
2: Last time when I spoke about 4 places where wisdom is heard.
1: அதை நாம் முதல் 3 வசனங்கள்ல வாசிக்கிறோம்.
2: We can read that in first 3 verses.
1: அது முதலாவது வழி அருகே உள்ள உயர்ந்த மேடைகளில், அதாவது வாழ்க்கையினுடைய இளைப்பாறும் இடங்களில், சோர்ந்து படுக்கும் சோர்ந்து நிற்கும் இடங்களில் ஞானத்தின் சத்தத்தை நாம் கேட்கலாம்.
2: Number 1 is along ways heights where those are the resting places where you rest because of tiredness and weariness in your life.
1: இரண்டாவது கவனித்தோம், இந்த ஞானம் என்பது பட்டணத்தின் முகப்பில் அது வந்து துணிக்கிறது என்று பார்த்தோம்.
2: Number 2 we also learned that this wisdom is heard beside the gates.
1: அது மாத்திரமல்ல, மூன்றாவது நார்ச்சந்திகளில் இந்த ஞானத்தின் சத்தத்தை கேட்கலாம், அல்லது வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்களில் நாம் வந்து தேவனுடைய சத்தத்தையும் ஞானத்தையும் கேட்கலாம்.
2: Number 3 we can hear this wisdom along the crossroads in the places where we have to make decisions.
1: நான்காவது நம்ம கவனித்தோம், இந்த சத்தம் வந்து எங்க கேட்குதுன்னு சொன்னா வாசல்கள்ல, வீட்டினுடைய வாசல்கள்ல இது கேட்கிறது.
2: Number 4 we learned that this wisdom is heard near the door of the house.
1: இந்த ஞானத்தை பற்றி, இந்த சத்தத்தை பற்றி வாசித்த பொழுது அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறதாய் என்னுடைய கண்களுக்கு பட்டது.
2: So when we read about this wisdom and its speaking, there's an important word that is mentioned here.
1: இந்த ஞானம் என்பது வாழ்க்கையின் 4 முக்கிய இடங்கள்ல துணிக்கிறது என்று சொன்ன வேளையிலேயே,
2: when we say that wisdom is heard in 4 important places of our life,
1: இந்த சத்தத்தை யார் கேட்கும்படி துணிக்கிறது அப்படினு பார்த்தேன்.
2: So I saw it is heard or it is spoken to be heard by which kind of people.
1: நான்காம் வசனம் வாசித்தால்,
2: verse 4 says,
1: மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும் அப்படின்னு 4 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Verse 4 says, To you, O men, I call, and my voice is to the sons of men.
1: இது ரொம்ப அருமையா இருக்கிறது.
2: This is very beautiful.
1: இந்த ஞானத்தின் சத்தம் என்பது ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட அல்லது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்லாமல், அத்தனை மனுபுத்திரருக்கும் அத்தனை மனிதருக்கும் பொதுவாக துணிக்கிற ஒரு சத்தம்.
2: So this voice of wisdom is not spoken only to selected people or chosen people, but invariably it speaks to all people.
1: இன்னைக்கு அதை தான் நாம கவனிக்க போகிறோம்.
2: This is what we're going to meditate today.
1: எப்படி தேவனுடைய சத்தத்தை அல்லது தேவனுடைய ஆலோசனையை, அவருடைய ஞானத்தை தேவன் எல்லாரும் கேட்கும்படி தேவன் எப்படி துணிக்க பண்ணுகிறார்?
2: So how does the Lord make his wisdom or counsel or his voice to speak to all people?
1: நீங்கள் இந்த சத்தியத்தை தான் நீங்கள் சங்கீதம் 49 சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம்.
2: So this truth can be read in Psalm 49 first 3 verses.
1: ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள், பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள்.
2: Hear this, all peoples, give ear, all inhabitants of the world, both low and high, rich and poor together.
1: என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும்.
2: My mouth shall speak wisdom, and the meditation of my heart shall give understanding.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா, பெரியோர் சிறியோர், ஐஸ்வர்யவான் ஏழை, சின்னவன் பெரியவன், இளைஞன் முதியவர் அப்படின்னு எந்த வித்தியாசம் இல்லாம எல்லாரிடத்திலேயும் ஞானத்தின் சத்தம் துணிக்க கர்த்தர் வந்து எல்லாரையுமே தேவன் அடைகிறார்.
2: So here there is no partiality or there is no discrimination whether it is low or high, rich or poor, young or old, elder or younger. So without any discrimination, this wisdom's voice is made heard to all people.
1: வேதம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா தேவன் எந்த பாரபட்சம் இல்லாமல், வித்தியாசம் காண்பிக்காமல் எல்லாரிடத்திலையும் பேசுறத நீங்க பார்க்கலாம்.
2: When you read the Bible, you can understand that the Lord speaks to everyone without any partiality.
1: இங்கே உதாரணமாக நல்ல தேர்ந்த முதியவர்களாகிய ஆபிரகாம் அல்லது ஈசாக்கு யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள்னு சொல்றோம் பாருங்க, அவர்களிடத்திலே கர்த்தர் பேசுகிறது மாத்திரம் அல்ல.
2: For example, it is not only to the forefathers like Abraham, Isaac and Jacob to whom the Lord spoke.
1: அதே வேளையில சிறிய பாலகனாகிய சாமுவேல் இடத்துல கூட கர்த்தர் பேசினார்.
2: At the same time, the Lord also spoke to a small boy named Samuel.
1: பெரிய ஐஸ்வர்யவான்களோடு தேவன் பேசினது மாத்திரமல்ல, எளிமையானவர்கள் இடத்துல கர்த்தர் பேசினார்.
2: It's not only the Lord spoke with rich people, but also he spoke to all poor people.
1: நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா எல்லா மனிதரும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார்.
2: So when you read the Bible, you can see the Lord made everyone to hear his word.
1: ஒரு பரிசுத்தமான இடத்துல மாத்திரம் இல்ல, பாவியின் இடத்துல கூட கர்த்தர் பேசி இருக்கிறார்.
2: So not only to a righteous, but also the word comes even to the sinner.
1: ஆச்சரியமா இருக்கு அது உங்களுக்கு கேக்குறதுக்கு.
2: It is really surprising to hear this.
1: இயேசுவுக்கு விரோதமாக, அவருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக வேலை செய்து கிரியை செய்து அதற்காக பிரயாசம் எடுத்துக்கொண்டிருந்த சவுல் இடத்துல இயேசு நேரடியாக பேசினார்.
2: Jesus spoke directly to Saul who was working against Jesus and the servants of God.
1: உங்களுக்கு தெரியும், சமாரிய ஸ்திரீ என்ற ஒரு ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு துன்மார்க்கம் கூட சொல்லலாம். அநேக புருஷர்களை திருமணம் செய்தவளிடத்துல இயேசு தனியா உட்கார்ந்து அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நீங்க பார்க்கலாம்.
2: You can see Jesus proclaiming the gospel to the Samaritan woman who was a wicked woman in the Bible.
1: அதே வேளையில ரொம்ப நீதிமானாக, உத்தமனாக தான தர்மம் செய்து அவப்போது ஜெபித்து உபவாசம் பண்ணி கொண்டிருந்த கொர்நேலியு இடத்திலையும் கர்த்தர் பேசினார்.
2: At the same time, the Lord also spoke to Cornelius, who was a very righteous and upright man who did alms.
1: அது நீங்க விளங்கிக் கொள்ளணும். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய சத்தம் என்பது எல்லா மக்களையும் வந்தடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம்.
2: So you have to understand this voice of wisdom of God, it ought to be reached to every person of God.
1: ஏன் இது இப்படி கர்த்தர் பேசுகிறார் என்றால்,
2: Why does the Lord speak in such a way?
1: நீங்கள் சங்கீதம் 24 ஆம் சங்கீதத்தினுடைய முதலாம் வசனம் பாருங்க.
2: If you read Psalm 24 verse 1,
1: அதுல அந்த சத்தியத்தினுடைய நோக்கம் வெளிப்படுத்தப்படுகிறது.
2: You can see the purpose of this voice.
1: 24:1, பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது.
2: The earth is the Lord's and all its fullness, the world and those who dwell therein.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பூமி அவருடையது.
2: The earth is the Lord's.
1: அதின் நிறைவு கர்த்தருடையது.
2: And its fullness belongs to God.
1: உலகம் கர்த்தருடையது.
2: The world belongs to the Lord.
1: அதில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் அல்லது குடிகளும் கர்த்தருடையவர்கள்.
2: And all who dwell in this world also belongs to God.
1: எவ்வளவு அற்புதமா இருக்கிறது.
2: How beautiful it is.
1: இவர்கள் எல்லாமே தேவனுடைய சிருஷ்டிப்பு.
2: All these are God's creation.
1: இவர்கள் எல்லாருக்கும் தேவன் அவரை உண்டாக்கினவராய் இருக்கிறார்.
2: The Lord is the creator of all these things.
1: எல்லாரும் அவருடையவர்கள் தான்.
2: And everyone belongs to him.
1: ஆகவே எல்லாரிடத்திலேயும் அவர் பேசவும், எல்லாரிடத்திலேயும் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தவும் தேவன் சித்தமாய் இருக்கிறார்.
2: Therefore the Lord purposed to speak to everyone and to reveal his wisdom to all.
1: இதைதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது,
2: This is what when you come to Acts chapter 10.
1: அங்கே கொர்னேலியுடைய வீட்டிற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சென்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தையை பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கிறது.
2: Look at the words of Peter when he uttered at the house of Cornelius.
1: 34 வசனம் பாருங்க.
2: Verse 34.
1: அப்போஸ்தலர் 10:34.
2: Acts 10:34.
1: அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றான்.
2: Then Peter opened his mouth and said, In truth I perceive that God shows no partiality.
1: எந்த ஜாதியாரிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன்.
2: But in every nation whoever fears him and works righteousness is accepted by him.
1: 36 வசனத்துல
2: Verse 36
1: எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே.
2: The word which God sent to the children of Israel preaching peace through Jesus Christ, he is the Lord of all.
1: தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
2: The Lord shows no partiality.
1: எந்த ஜனத்தினாலும் சரி,
2: it might be any nation or any people,
1: அவர்கள் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
2: The Lord accepts those of righteousness.
1: அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து கர்த்தராய் இருக்கிறார்.
2: And Jesus Christ is the Lord of all.
1: இதை நாம் விளங்கிக் கொள்ளணும்.
2: We have to understand this.
1: எல்லாருக்கும் தேவன் கர்த்தராய் இருக்கிறார், அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார், அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் எல்லா மனிதரையும் உடையவராய் இருக்கிறார்.
2: So he is the Lord of all, he is the God of all, he is the creator to all and he owns everyone.
1: அவர் ஒவ்வொரு மனிதரிடமும் தன்னுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார்.
2: And he makes his voice heard to every person.
1: இதை குறித்து நான் யோசித்த பொழுது தேவன் வந்து எல்லா மனிதருக்கும் மனுபுத்திரர் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மூன்று காரியங்களை எல்லா மனிதருக்கும் பொதுவாக தேவன் தருகிறார்.
2: So when he was thinking about this, there are three general things or common things which the Lord gives to all mankind.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவருடைய நோக்கங்கள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய அன்பு ரொம்ப படர்ந்ததுன்றதை நீங்க மறந்துடாதீங்க.
2: You should not forget that his wisdom, that his counsel and his advice are really widespread.
1: நீங்கள் முதலாவது அவருடைய படர்ந்த அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு நீங்க வாசிக்கணும்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:15-18 பாருங்க.
2: So if you want to read about the wideness of his heart, you have to read Genesis 22 verses 15 to 18.
1: ஆதியாகமம் 22:15-18.
2: Genesis 22:15-18.
1: கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
2: Then the angel of the Lord called to Abraham a second time out of heaven and said, By myself I have sworn, says the Lord, because you have done this thing and have not withheld your son, your only son, blessing I will bless you and multiplying I will multiply your descendants as the stars of the heaven and as the sand which is on the seashore, and your descendants shall possess the gate of their enemies. In your seed all the nations of the earth shall be blessed because you have obeyed my voice.
1: எனக்கு இந்த 18 வசனத்துல அந்த வார்த்தை ரொம்ப பிடித்திருந்தது.
2: So I like this word that is present in verse 18.
1: உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
2: In your seed all the nations of the earth shall be blessed.
1: ஆண்டவர் வந்து பாரபட்சம் உள்ளவர் அல்ல.
2: The Lord does not show partiality.
1: அவருடைய திட்டங்கள் ரொம்ப அருமையானது.
2: His plans are very beautiful.
1: இது எப்படி இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் தரேன்.
2: I'll give an illustration there.
1: நம்ம ஒரு விமானத்தை எடுத்துக்கொள்வீர்களானா அந்த விமானத்துல வந்து இன்றைக்கு இருக்கிறதுலயே பெரிய விமானத்துல, அதாவது ஏர்பஸ் A380 சொல்றாங்க, அந்த விமானத்துல ஒரே நேரம் 800 பீப்புள் ஒரே நேரத்துல பறக்கலாம்.
2: So when you consider flights, the biggest flight which can accommodate is Airbus
1: 8 A380
2: which accommodates almost 800 people at once.
1: அவ்வளோ பேரை சுமந்து கொண்டு போகிற விமானத்தை ஒரே ஒரு விமானி ஓட்டுகிறான்.
2: So it is only one pilot who takes control of the entire flight which carries so many people.
1: மற்றவங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல.
2: Others need not worry about anything.
1: அவங்க ரொம்ப சாதாரணமா உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கொடுக்கிற குளிர்பானங்கள் ஆகாரம் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சிட்டு எந்த நேரம் வேணுமோ படுத்து தூங்கிட்டு எழும்பிட்டு உள்ளே நடமாடிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க.
2: See, they sit very casually, they drink the drinks that is given, they eat the food, they take a relax, they take a rest, they sleep whenever we want, they just wander around inside the flight.
1: அவங்க தூங்கி சாப்பிட்டு எழும்பி அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த விமானம் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு போய் சேர்ந்துருது.
2: By the time they sleep, they wake up, they get prepared to get down, it reaches from one continent to other continent.
1: இத்தனை பேரை கொண்டு போறதுக்கு இத்தனை பேரை பறக்க வைக்கிறதுக்கு ஒரு மனிதன் அத்தனை பேர்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது.
2: So one person is separated from those all people just to take and carry all these people and he is trained to take them.
1: இந்த மனிதன் தனியா உட்கார்ந்து படிச்சு பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்று பிரயாசப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவர் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு 800 பேரை ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு கொண்டு போறாரு.
2: So this man is educated, he learns, he is trained and he slowly grows up and he carries people from one continent to other continent.
1: மக்களுக்கு ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா மாறுறாரு.
2: So one person becomes a blessing to many people.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: இந்த கான்செப்ட் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதினுடைய நோக்கம்.
2: So this concept is applicable in choosing of Israelites by the Lord.
1: ஏன் ஆண்டவர் எல்லாரையும் விட்டுட்டு இருக்கிறதிலே சிறிய ஜனமாகிய இஸ்ரவேலை ஏன் தெரிந்து கொண்டார்?
2: So why the Lord left everyone but chose only a small crowd in this entire world?
1: ஏன் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார்?
2: Why did the Lord choose one person named Abraham?
1: அவருடைய நோக்கம் அங்க சொல்றாரு பாருங்க.
2: He says his purpose here.
1: உனக்குள் சகல ஜாதிகளும்
2: In your seed, all the nations of the earth shall be blessed.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: அப்போ எல்லா மனிதரும் அப்படி யோசிக்கும் போது முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார்னா தேவனுடைய நோக்கமும் திட்டமும் என்னன்னா எல்லா மனிதருக்கும் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்க வேண்டும்.
2: So the first purpose or the intention of God is that he should give goodness to all people.
1: தேவனுடைய இருதயம் அப்படிப்பட்டதுதான்.
2: So that is the heart of God.
1: எல்லா மனிதரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்.
2: That every person should inherit the blessing.
1: உங்களுக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க.
2: So you know very well when the Lord blessed Adam and Eve, how did he bless them?
1: ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அது என்ன செய்யுங்கன்னா ஆண்டு கொள்ளுங்கள். 1:28 ஆதியாகமம் 1:28 வாசிக்கலாம்.
2: You can read in Genesis 1:28 he said be fruitful multiply and replenish the earth and subdue it.
1: அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியது.
2: So his blessings belong to everyone.
1: நீங்க பலுகணும் அப்படினா இந்த ஆதாமும் ஏவாளும் பெறுகிற பிள்ளைகள் பழுகணும் அவங்க பிள்ளைகள் பழுகணும் அவங்க பிள்ளைகள் பெருகணும் அப்படிதான். ஒரே ஆள் இல்லை எல்லாரும் அந்த சந்ததி முழுவதும் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளணும் அதான் தேவனுடைய திட்டம்.
2: So when he says you have to be fruitful and multiply it means that Abraham Adam and Eve should multiply and their children should multiply and their children also should multiply the entire descendants should multiply and fill the earth.
1: அநேக வேளையில தேவன் இந்த மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கணும்னு போட்ட திட்டங்கள்ல பல முறை மனிதன் வந்து தோற்று போயிருக்கிறான்.
2: So many times this man has failed in this plan of God to multiply these people.
1: ஆண்டவர் தனங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை பெறும்படி அவங்களை தேவன் வந்து ஆசீர்வதித்த பொழுது தேவனுக்கு பெரிய ஏமாற்றத்தை ஜனங்கள் கொண்டு வந்தாங்க.
2: And it was a great disappointment that people brought to God when the Lord tried to bless the people by his goodness.
1: உதாரணமாக ஆதாம் ஏவாளை பாருங்க.
2: For example, consider Abraham, Adam and Eve.
1: அந்த ஒரு மனிதன் மனுஷி மூலமா உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கணும்னு தேவன் திட்டம் போட்டார்.
2: So the Lord tried or planned to bless the entire world through this one person.
1: ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் போய் பாவத்திற்கு இடம் கொடுத்தான்.
2: But because of their disobedience they gave room for sin.
1: அடுத்த சந்ததியாகிலும் கர்த்தரை தொழுது கொள்வாங்கன்னு பார்த்தா அங்கே காயின் என்பவன் அவன் என்ன செய்கிறான்னா, நீதிமானாகிய ஆபேலை கொன்று போடுகிறான்.
2: When God expected that at least next descendant would be a blessing, but Adam's son Cain killed his righteous brother Abel.
1: ஆனால் ஆண்டவர் இன்னொரு பிள்ளையை தருகிறார், சேத் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.
2: So then the Lord gave another son named Seth and people began to worship God.
1: இப்ப பாத்தீங்கன்னா, இந்த மனசாட்சியில குற்றமற்றவர்களாய் பிறந்த அல்லது உருமாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் விழுந்த பொழுது தேவன் வந்து அவர்களை அடுத்த ஒரு நிலை கொண்டு போகிறாரு. லிவிங் பை கான்ஷியன்ஸ், மனசாட்சியின்படி வாழுகிற ஒரு உலகத்திற்கு அவர் கொண்டு போறாரு.
2: So now the Lord took these people to the next age, which is living by conscience.
1: ஆனால் இந்த மனசாட்சியின்படி வாழுகிற இந்த நிலையில காயின் போன்றவர்கள் தோற்று போனாலும் தேவன் திரும்ப அதுல நீதிமானாக கர்த்தரை தொழுது கொள்ற சேத்தின் சந்ததியை கொண்டு வர்றார்.
2: So in this situation or age where the conscience is gone, but the Lord again brought Seth that people may live through it.
1: அந்த சந்ததி முழுவதுமாக கரபடியுது. வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனுடைய எண்ணங்கள் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார்.
2: So again this descendant is also totally defiled and the Lord found that all the intentions and thoughts are full of evil.
1: இப்போ ஆண்டவர் அதுல நீதிமானா இருக்கிற நோவா என்கிற ஒருவனை தெரிந்து கொள்கிறார்.
2: And here the Lord shows one upright person named Noah.
1: அவன் மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
2: And the Lord desired that the entire world should be blessed through him.
1: இப்போ நோவாவினுடைய வம்சத்தையும் பாத்தீங்கன்னா அங்கேயும் பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்னா, அதிலே தேவன் ஒரு சந்ததி, சேம் என்கிற சந்ததியின் மூலமாய் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார்.
2: And again in this descendant of Noah you can find great rebellion and great problem, but here God shows one son of Noah that is Shem to bring a blessing.
1: அதிலே நீங்க ஆபிரகாமை அழைத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: So here when you see how the Lord called Abraham, it is really surprising you.
1: நீங்க யோசுவாவின் புத்தகம் 24 ஆம் அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Joshua chapter 24 and verse 2,
1: அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு.
2: It says, and Joshua said unto all the people, thus says the Lord God of Israel, your fathers dwelt on the other side of the flood in old time, even Terah, the father of Abraham and the father of Nagor, and they served other gods.
1: இங்க கவனிச்சிங்களா என்ன அழகா இருக்குன்னு?
2: So it is very beautiful here.
1: அப்ப தேரா அப்படின்றவர் வந்து அவர் விக்கிரக ஆராதனைக்காரர்.
2: So is this man Terah was an idolater.
1: அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஆபிரகாம் நாகோர்.
2: He had two sons, Abraham and Nahor.
1: இந்த நாகோர பத்தின அவர் வந்து விக்கிரகாராதனையில இருக்கிறார்.
2: This Nahor is also involved in idolatry.
1: ஆனால் அதுல ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஜீவனுள்ள தேவனை, சர்வவல்லமுள்ள தேவனை அறிகிற பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்து அவன் மூலமாய், அவன் சந்ததி மூலமாக கர்த்தர் வந்து பூமியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
2: But the Lord chose Abraham and made him to know the almighty God, the righteous God, and through him the Lord wants to bless the descendants and the world.
1: அப்படியே நீங்க தொடர்ந்து வாசித்து பாத்தீங்க, ஆபிரகாமை பத்தின வாசித்தோம் நம்ம, இப்படி உன குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
2: And when you read about him, that is what we read, in your seed all the nations shall be blessed.
1: பாருங்க, அவங்கள வந்து கொண்டு வரும்போது பாருங்களே எப்படியெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செய்றார் பாருங்க.
2: See when the Lord brought them, see how goodness the Lord did to them.
1: இந்த ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் எங்க கொண்டு போறாருனா, எகிப்து என்கிற தேசத்து கொண்டு போறாரு.
2: The Lord took this descendants of Abraham into the land of Egypt.
1: நீங்கள் அதுல ஆதியாகமம் 42:6 பாத்தீங்கனா,
2: If you read Genesis 42:6,
1: அங்கதான் வாசிக்கிறோம், அந்த தேசத்துல பஞ்சம் உண்டான போது ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல எகிப்தியர் அனைவருக்கும் என்ன செய்கிறார்னா, ஆகாரம் கிடைக்கும்படி செய்கிறார்.
2: So when there was a famine in Israel, the Lord made not only for Egypt but also all the people of Israel to get food in their land.
1: உண்மைதான், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களாகி 70 பேருக்கு வந்து ஆகாரத்தை கொடுக்கும்படி யோசேப்பை முன்னமே அனுப்பினார்.
2: So it's true that the Lord sent Joseph already to provide food for 70 members of Israel.
1: ஆனால் அதோடு சேர்த்து எகிப்தில் இருக்கிற அத்தனை ஜனமும் அழிந்து போகாதபடி கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறார்.
2: And along with that the Lord also provided the entire nation of Egypt that they may not be destroyed.
1: அந்த ஒரு மனிதனாக யோசேப்பை வைத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார்.
2: The Lord saved the entire kingdom through this one man named Joseph.
1: நீங்க அப்படியே படிப்படியா வருவீர்களானா கர்த்தர் வந்து ஒவ்வொரு மனிதனும் நன்மை பெற வேண்டும் என்றே கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளை பிரித்தெடுத்து அவர்களை பண்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்துகிறார்.
2: So when you look at step by step you can see the Lord shows one single person to just bless and give goodness to all the people and the Lord used them.
1: இதுல பெரிய நன்மை எப்படி வந்ததுன்னு சொன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக.
2: And the great benefit that came to us was through Jesus Christ.
1: ஆபிரகாமின் குமாரன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் அழைக்கப்பட்ட இயேசுவின் மூலமாக உலகத்துக்கே நன்மை ஆண்டர் செய்தார்.
2: So Jesus Christ who was called a son of Abraham and son of David and through Jesus Christ the Lord did great goodness to this entire world.
1: தேவனுடைய அன்பு தேவனுடைய திட்டம் என்பது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதன் மேலும் இருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க.
2: Don't forget that the love of God and the plan of God is present on every person in this world.
1: இதைதான் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
2: This is what we read in John chapter 3 and verse 16.
1: அதிலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
2: For God so loved the world that he gave his only begotten son that whoever believes in him should not perish but have everlasting life.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து என்னன்னா விசுவாசிக்கிறவன் எவனோ யாரா இருந்தாலும் சரி.
2: The most important word is whoever it might be who believes.
1: அது யூதனா இருந்தாலும் சரி கிரேக்கனா இருந்தாலும் சரி.
2: Whether he might be a Jew or a Greek.
1: அவன் காணியாட்சிக்கு புறம்பா இருக்கிறவனோ காணியாட்சிக்கு உள்ளவனா உள்ளே இருக்கிறவனோ யாரானாலும் சரி அவன் ரட்சிக்கப்படணும்.
2: No matter whether he is out of commonwealth of God or whether he is in the commonwealth of God, he is to be saved.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவருடைய இருதயம் எல்லார் மேலும் நோக்கமா இருக்கிறது.
2: So the heart of the Lord is concerned for all people.
1: ஒரு நீதிமானை தேவன் நேசிக்கிறது மாத்திரமல்ல ஒரு துன்மார்க்கன் கெட்டு போகிறது கூட கர்த்தருக்கு பிரியமானது இல்லைன்னு வாசிக்கிறோம்.
2: So we read, it is not only the Lord loves the righteous, but he also desires that no sinner should be perished.
1: ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஒரு துன்மார்க்கன் மாண்டு போகும்போது அவன் வந்து விழும்போது நீ சந்தோஷப்படாதன்னு போட்டிருக்கு.
2: That's why the Bible says, if a wicked falls, do not rejoice.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அவர்களும் யாருனா தேவனுடைய சிருஷ்டி தான்.
2: Because they are also creation of God.
1: ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க வேணா இருக்கலாம்.
2: No matter how many sons a father may have
1: and the pilligalla ethana per thanudaiya pecha ketkam kuda poidalam.
2: No matter even they may not even listen or obey the words of his father.
1: Avargal anegar varthatha kudukalam.
2: Many children may bring sorrow to their father.
1: Ana adula endha pilla irandhalum endha pilla alinjalum endha pilla kettu ponalum தகப்பனுக்கு வந்து சந்தோஷம் இருக்காது.
2: But no matter whichever child it might be, whether any child dies or any child is perished or destroyed, it will not be a happy event for the father.
1: தகப்பனுடைய இருதயம் வந்து எல்லா பிள்ளையையும் பாரபட்சம் இல்லாம நேசிக்குது.
2: Because the heart of a father loves every child without any partiality.
1: அது நல்லவனோ கெட்டவனோ அவருடைய இருதயம் வந்து எல்லா பிள்ளையும் கெட்டு போக கூடாது எந்த பிள்ளையும் நாசம் அடைஞ்சிட கூடாது எல்லா பிள்ளைக்கும் வாழ்வு வரணும் அதான் ஒரு தகப்பனுடைய இருதயம்.
2: So his heart is that no child should be destroyed should perish everyone should have a good living.
1: எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு போய் சேரணும்.
2: So salvation should attain every person.
1: தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு கூட கர்த்தர் இந்த ஒரு பரந்த இருதயத்தை தரணும்.
2: So this kind of a wide heart should be given to the children of God.
1: நதே வெளியில நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா கர்த்தர் நம்மள மட்டும் தான் ஆசீர்வதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்.
2: Many times we think the Lord should bless us alone.
1: ஆனா நீங்க பிரசங்கியில வாசித்தீங்கன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை மழையை ஆண்டவர் பொழிகிறார்.
2: So but when you read in Ecclesiastes you read the Lord causes his rain and goodness to fall both on good and evil.
1: அதுதான் நமக்கு ரொம்ப நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு.
2: So that is what actually grieving us much.
1: நிறைய வேளை நம்ம அந்த மூத்த குமாரன் மாதிரி மாறிறோம்.
2: Many days we become like that elder son.
1: நான் உம்மோடே உட்கார்ந்து இருக்கிறேன்.
2: I am with you always.
1: நீங்க எனக்கு ஒரு ஆட்டு குட்டி கூட கொடுக்கல.
2: But you never gave me even a goat.
1: ஆனா தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வேசிகளிடத்துல அழித்து விட்டு வந்தவனுக்கு கொளுத்த கன்று அடிச்சிட்டீங்களே.
2: But the one who squandered all the wealth with the harlots, you gave a fatted calf.
1: சில பேர் நிறைய பேருக்கு வருத்தம் கூட உண்டு.
2: Many people also feel very sorrow for that.
1: என்ன பாஸ்டர், நான் வந்து எவ்வளவு ஆண்டவரை தேடுறேன், நான் கரெக்டா ஆலயத்துக்கு வர்றேன், நான் வந்து ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், தசமமாகம் கொடுக்கறேன், காணிக்க கொடுக்கறேன், ஊழியம் செய்யறேன், ஆனா எதையுமே செய்யாத ஒரு துன்மார்க்கன் அவன் நல்லா இருக்கிறான், அது எப்படி?
2: See, Pastor, I come to church, I do everything for God, I give tithes, I pray, I worship God, I do everything, but I'm not well. But the one who is wicked, he is living a very good life. How?
1: அப்ப நமக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, நான் கர்த்தர்ட்ட நெருங்கி இருக்கும்போது என்ன வந்து ஆண்டவர் உயர்த்தி நன்மை கொடுத்து என்ன திருப்தியாக்கி வச்சு மத்தவ எல்லாரும் கஷ்டப்பட்டு பாடுபடணும், அதை நான் பார்க்கணும்.
2: So what we expect is that when I am closer to God, the Lord should exalt me, keep me in higher position. The other people who are away from God should suffer in their life.
1: ஆண்டவர் இப்படியாவது வித்தியாசமா எங்களை பார்க்கணும்.
2: So the Lord should somehow see us in a different way.
1: உண்மையிலேயே நிறைய வேளை நினைக்கிறோமா இல்லையா?
2: So whether it is true or not.

0: கர்த்தர் நீதிமானை கூட எதுக்கு பயன்படுத்துறாருனா, எல்லா ஜாதிகளுக்கும் நாம் ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலா மாறிடணும்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: So the Lord expects and uses every righteous man that he should become a channel of blessing to everyone in this world.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அப்ப தேவன் வந்து இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறாருன்னு சொல்லும்போது, எல்லாரும் கேட்க பண்ணுகிறாருன்னு சொல்லும்போது, முதலாவது நான் சொல்லுவேன், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா மனிதரும் தேவனுடைய நன்மையை ருசிக்க வேண்டும்.
1: So when I say that the Lord makes his wisdom to speak to all men, so the heart of God is that he wants goodness to be experienced to all people.
0: இரண்டாவது ஒரு காரியம் கூட இருக்கு பாருங்க.
1: This is the second one.
0: நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 8 முதல் 10 பாருங்க.
1: Luke chapter 2 verses 8 and 10. 8 to 10.
0: லூக்கா 2 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள்.
1: Luke chapter 2 verses 8 to 10.
0: அங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
1: Now there were in the same country shepherds living out in the fields, keeping watch over their flock by night. And behold, an angel of the Lord stood before them, and the glory of the Lord shone around them, and they were greatly afraid. Then the angel said to them, "Do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people."
0: எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்திருந்தது.
1: I like this word here.
0: எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி.
1: I bring you good tidings of great joy which will be to all people.
0: முதல்ல சொன்னேன், goodness to all people. தேவனுடைய இருதயம் என்னன்னா, எல்லா மனிதனும் நன்மையை பெறணும்.
1: So the heart of God is that to give goodness to all people.
0: எல்லா மனிதனும் ஆசீர்வதிக்கப்படணும.
1: That all men should be blessed.
0: இரண்டாவது தேவனுடைய இருதயம் என்னன்னா, எல்லா மனிதருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கணும்.
1: Number 2, the heart of God is to give gladness to all people.
0: அதுவே அவருடைய நோக்கம்.
1: That was his purpose.
0: எல்லா மனிதரும் மகிழ்ந்திருக்க வேண்டும்.
1: To bring gladness to all people.
0: அது தேவனுடைய பிரியம்.
1: That is the desire of God.
0: தேவனுடைய நோக்கம்.
1: That is the purpose of God.
0: ஆண்டவருக்கு தெரியும், உண்மையான சந்தோஷம் என்பது தேவனுடைய ரட்சிப்பில் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும்.
1: God knows that the true gladness rests in the salvation of God.
0: ஆகவே இயேசுவை அனுப்பின நோக்கம் என்னன்னா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனுக்கும் சந்தோஷம் உண்டாகும்.
1: So the purpose why the Lord sent Jesus is that everyone should receive that salvation and everyone should get that gladness in their life.
0: பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்தால் அவங்க வீட்டுக்கு சந்தோஷம் இருக்கும், அல்லது அவங்க அறிமுகமானவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும்.
1: So generally when a child is born, it is happiness to that family and to the acquaintances of that family.
0: ஆனால் இயேசு பிறந்த பொழுது சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கும்படி, தேவன் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படி, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தியாகவே மாற்றினார்.
1: But when Jesus was born, the Lord turned it to a good tiding of great joy to all people.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இது தேவனுடைய நோக்கம்.
1: This is the purpose of God.
0: எல்லாரும் சந்தோஷப்படணும்.
1: Everyone should be happy.
0: யோவான் பிறந்த பொழுது கூட அவனை பத்தி சொல்லப்பட்டத பாருங்க.
1: When John was born, see what is told about him.
0: அவனுடைய பிறப்பின் நிமித்தம் நீங்க சந்தோஷப்படுவீங்க, அல்லது உங்க பெற்றோர் சந்தோஷப்படுவீங்க.
1: You being parents will rejoice because of his birth.
0: அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க.
1: And many will also rejoice because of
0: him. தேவனுடைய நோக்கம்.
1: So that is the purpose of God.
0: எல்லாரும் சந்தோஷப்படணும்.
1: All should be happy.
0: நான் மறுபடியும் இந்த லூக்கா 15 அதிகாரத்துக்கு வர்றேன்.
1: So I come to Luke 15 again.
0: அந்த சம்பவத்துக்கு நீங்க வருவீங்களா? நான் 3 ஓமானங்களை ஆண்டவர் பேசுறாரு.
1: If you read here, there are 3 parables that are spoken by God.
0: தொலைந்து போன ஒரு ஆடு.
1: So it is a lost sheep.
0: தொலைந்து போன ஒரு வெள்ளி பணம்.
1: It is a lost coin.
0: மூன்றாவது தொலைந்து போன ஒரு பையன்.
1: And third lost son.
0: மூன்று பேரும் திரும்ப வருகிறார்கள்.
1: So all the 3 return back.
0: மூன்று பேரும் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள்.
1: All the 3 were found out.
0: காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்படுகிறது, காணாமல் போன நாணயம் கண்டுபிடிக்கப்படுகிறது, காணாமல் போன பையன் திரும்ப வந்துட்டான்.
1: The lost sheep was found out, the lost coin was also found out and the lost son also returned back.
0: அது மூணு சம்பவத்தின் முடிவை நீங்க பார்ப்பீங்களானா, வேதம் சொல்லுகிறது அவன் எல்லாரையும் வரவழைத்து எல்லாரும் என்னோட சந்தோஷப்படுங்க என்று சொல்லி அவன் சொன்னான்.
1: So when you look at the end of all the three incidents, you can see that they invited all the people and they asked them to be merry and enjoy with them.
0: அந்த ஆடு தொலைந்து போன ஆடு கிடைச்ச உடனே எல்லாரும் சந்தோஷப்படுங்க எல்லாரும் கூப்பிட்டானா.
1: So when the

0: because she was found, he invited and called everyone to rejoice with him.
1: இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயம் இப்படி இருக்கணும்.
0: So today the heart of a man of God should be so.
1: சில பேருக்கு தங்களை தவிர மற்றவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டா ரொம்ப வருத்தம் ஆயிடுது.
0: For some people, if other people are happy other than him, they will be very sad.
1: அந்த எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படணும், எல்லாரும் கூடி சந்தோஷப்படணும்ன்றது நிறைய பேருக்கு விருப்பமா இல்ல.
0: Many people don't desire that everyone should come together and rejoice and be happy.
1: அதாவது தாங்க சிரிக்கலனா யாரும் சிரிக்க கூடாது.
0: So according to them, if I don't smile, no one should smile.
1: தாங்க சந்தோஷப்படலனா யாரும் சந்தோஷப்பட கூடாது.
0: If I'm not happy, no one should be happy.
1: எல்லாரும் மகிழ்ந்திர கூடாது.
0: All should not be happy.
1: எல்லாம் தங்களுடைய பிரியமானவர்கள், தங்களுக்கு சொந்தமானவர்கள், தங்களுக்கு நெருங்கியவர்கள் மாத்திரம்தான் சந்தோஷப்படும்.
0: So only his family, his close acquaintances alone should be happy.
1: மற்றவங்கலாம் துக்கத்திலே இருக்கணும்.
0: Others should be in sadness.
1: ஒரு வித்தியாசம் தெரியணும்.
0: There should be a difference.
1: நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், உங்களால அவ்வளவு சந்தோஷப்பட முடியல.
0: See, we are very happy but you are not able to be happy so much.
1: இதுல தான் பாருங்க நிறைய பேருக்கு இத பகிர்ந்து கொடுக்கிற சுபாவம் கூட ஏன் வராத காரணம் என்னன்னா, நான் சந்தோஷமா இருந்தா போதும், எனக்கு தெரிஞ்சவங்க சந்தோஷமா இருந்தா போதும், எல்லாரும் இதே இன்பத்தை அனுபவிச்சிடக்கூடாது.
0: So the reason why many people lost the quality of sharing is also because I should be happy, my close acquaintances should be happy, not everyone.
1: ஆனா தேவனுடைய இருதயம் என்ன தெரியுமா?
0: But what is the heart of God?
1: நாம் எல்லாரும் சேர்ந்து களிகூருவோம்.
0: That everyone should come together and rejoice.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அதுதான் தேவனுடைய பிரியம்.
0: So that is the delight of God.
1: அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
0: And that's why Jesus came into this world.
1: அப்ப எல்லாருக்கும் நன்மை.
0: So it is goodness to all people,
1: ellarkum magilchi,
0: gladness to all people.
1: Kadaisiya na solven,
0: and last
1: Matthew 24:14 parunga.
0: If you look at Matthew 24:14,
1: Matthew 24:14, இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் என்று இயேசுவிடத்தில் கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்ன?
0: So what is the reply of Jesus when they said when the end of this world would come?
1: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்.
0: And this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations and then the end will come.
1: மூன்றாவது நான் சொல்வேன், சகல ஜனங்களுக்கும் நற்செய்தியை அடைய வேண்டும்.
0: நம்பர் 3, gospel to all people.
1: தேவனுடைய நோக்கம் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா மனிதருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் போய் சேர வேண்டும்.
0: So the art of God and the purpose of God is that this gospel should reach all people and it should be proclaimed to everyone.
1: ஒருவரும் விடப்படக்கூடாது.
0: No one should be exempted.
1: அதான் அவர் சொல்றாரு பாருங்க, எப்ப முடிவு வரும்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் போய் சென்றடையணும்.
0: So that's what he says, this end will come only when this gospel reaches everyone.
1: நீங்கள் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன?
0: So before Jesus Christ ascended, what is the word that is he uttered by Jesus Christ?
1: Mark 16 parunga,
0: Mark 15:16,
1: Yesu avargalai nokki ningal ulagam engum poi sarva srishtikkum suvisheshathai prasangiyungal, viswasam ullavanagi gnanasthanam petravan rakshikapaduvan, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
0: And he said to them, go into all the world and preach the gospel to every creature. He who believes and is baptized will be saved, but he who does not believe will be condemned.
1: எங்க போக சொன்னாரு?
0: Where did he ask them to go?
1: இவங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜாதி தேசத்துல பிறந்தவங்க, யூத பாஷையை மாத்திரம் அறிந்தவங்க, அப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தை ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்து கொண்டு ஆண்டவரோட திட்டம் என்னன்னா, நீங்க எங்க போகணும்னா வெறும் எருசலேம் யூதேயா சமாரியா மாத்திரம் போக கூடாது, நீங்க உலகம் எங்கும் போனோம் எனக்கு சாட்சியா இருக்கணும்.
0: So the Lord chose this 12 people out of the small crowd who were born in this Israel and who know only Jewish language, but the Lord does not want them only to go to Judea Samaria alone, but he wants them to go into all the world and preach the gospel to everyone.
1: எல்லா மனிதருக்கும் போய் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, யாரையும் விட்டு வைக்காதீங்க.
0: So don't leave everyone but preach the gospel to every creature.
1: நீங்கள் இதே தரிசனத்தை தான் சங்கீதம் 22 வாசிக்கலாம்.
0: You can read the same vision in Psalm 22.
1: சங்கீதம் 22:27-28 பாருங்க.
0: Psalm 22:27-28.
1: பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும், ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர்.
0: All the ends of the world shall remember and turn to the Lord, and all the families of the nations shall worship before you, for the kingdom is the Lord's, and he rules over the nations.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
0: It is really amazing.
1: உலகத்தில் உள்ள எந்த மனிதனும், எந்த தேசத்துல அவன், எந்த ஜனமாக ஜாதியாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்றது அவருடைய நோக்கம்.
0: So no matter every person who whether he belongs to any nation or any community or any place, but the Lord's purpose is that gospel should reach him.
1: அப்படின அர்த்தம் என்னன்னா, எந்த கலாச்சாரத்துல உள்ளவங்களும் கர்த்தருடைய நாமத்தை அவங்க தொழுது கொள்ளணும், எந்த தேசத்துல இருந்தாலும் அவங்க கர்த்தரை அறியணும்.
0: So it means that people whether they belong to any community or culture or any nation, they should know the name of God, they should worship the Lord.
1: கொஞ்சம் யோசித்து பாருங்க, யூதர்களுக்கு மாத்திரம் சுவிசேஷம் போயிருந்தா நாம நிச்சயமா அதுக்குள்ள வந்திருக்க மாட்டோம்.
0: Just imagine if the gospel would have reached only to Jewish people, then we would have not come into salvation.
1: இந்தியாவுக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய சீஷனாகிய தோமா மூலமாக தேவன் சுவிசேஷத்தை இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்தார்.
0: Almost around 2000 years ago the Lord brought this gospel into India through his disciple Thomas.
1: எவ்வளவு பெரிய கிருபை பாத்தீங்களா?
0: What a great grace it is.
1: அவருடைய இருதயம் எவ்வளவு பரந்தது பாருங்க.
0: So how widespread was his heart?
1: எங்கேயோ பிறந்து வளர்ந்தவனை தேவன் அவ்வளவு தூரம் கடந்து வந்து நம்முடைய தேசத்துல கொண்டு வந்து விதைய வச்சிட்டு போயிருக்காரு.
0: So this man who was born and brought up in some other place, the Lord brought him all over here to our nation to sow the seed of gospel.
1: தெரியுமா, அவர் சகல ஜனங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார்.
0: It's because he is a king over all nations.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: சில வேளையில நமக்கு வந்து நமக்குன்னு மாத்திரம் சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு விருப்பம்.
0: So sometimes we just want to own ourselves.
1: சில பிள்ளைகள் பாத்தீங்களா, தன்னுடைய தகப்பனை வந்து வேற யாரும் பிள்ளைங்க ரொம்ப நெருங்கி ரொம்ப பழகிட்டாங்க, ரொம்ப அன்பு கொடுத்துட்டாங்க, எரிச்சல் ஆயிடும்.
0: So sometimes have you noticed that children, when other children come closer to their father, they will be more envious.
1: இந்த சின்ன வயசுல he is my daddy, she is my mommy, இது வந்து என்னுடைய அம்மா, இது என்னுடைய அப்பா, நீ தள்ளிப்போ அப்படின்னு
0: சொல்லுவோம். So they will claim that he is my daddy, she is my mommy.
1: அந்த அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர்ட்ட கொஞ்சம் நெருங்கிட்டாங்க, கொஞ்சம் சிரிச்சு பேசினாங்கன்னா அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப சுருங்கி போயிடும்.
0: So when they see that their father or mother moving more closer to with other children, their faces will become so dark.
1: ரொம்ப பொசசிவ் ஆயிடுவாங்க.
0: They'll become so possessive.
1: என்கிட்ட மட்டும்தான் ரொம்ப பிரியமா இருக்கணும்.
0: You should be closer and pleasing only to me.
1: யாரும் பக்கத்துல அண்டிட கூடாது.
0: No one should come closer to you.
1: நிறைய வேளை நம்ம கூட கிறிஸ்தவ உலகத்துல இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்ம தெரியாம வளர்த்துறோம்.
0: So we also grow up such kind of attitude and mindset Christian world.
1: நாம என்ன நினைக்கிறோம், பா இந்தியர்களுக்கு மட்டும் தான் ஆண்டவர் ரொம்ப நெருக்கி இருக்கணும்.
0: So we think the Lord should be close only to Indians.
1: மற்ற யாரா இருந்தாலும் சரி அவங்கள தள்ளி நிக்கணும்.
0: So it might be other people, they have to be just away from God.
1: நம்ம தான் ரொம்ப விசேஷமானவர்கள்.
0: We are the special people.
1: நம்மள தான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கணும்.
0: The Lord should love only us more.
1: அது ஆண்டவர் சொல்றேப்பா, நான் உனக்கு மட்டும் இல்ல இந்த பூமியில உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் நான் ராஜாவாக இருக்கிறேன்.
0: But the Lord says it is not only to you, but I am a king to all the people of this world.
1: என்னுடைய சுவிசேஷத்தை எல்லாரும் அறியணும் நான் விரும்புறேன்.
0: And I desire that my gospel should reach every person.
1: இயேசு சிலுவைக்கு சென்றதே அதற்காக தான்.
0: So that is why Jesus went to the cross.
1: யோவான் 12:32-33 வாசிப்பீர்களானால்,
0: If you John 12:32-33,
1: அவருடைய மரணத்தை குறித்து அவர் பேசும்போது அவர் சொல்லுகிறார்,
0: When he speaks about his death, he says,
1: நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் சொன்னார்.
0: He said, and I, if I am lifted up from the earth, will draw all peoples to myself.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இதுதான் தேவனுடைய பிரியம், தேவனுடைய நோக்கம்.
0: So this is the delight of God, this is the purpose of God.
1: நீங்க பரலோகம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க.
0: Just imagine how the heaven would be.
1: அதை தான் யோவான் தன் தரிசனத்தில் சொல்றாரு.
0: That's what John says in his revelation.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-10 வசனங்களை பாருங்க.
0: Revelation chapter 7:9-10.
1: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
0: And after all these things I looked, and behold, a great multitude which no one could number, of all nations, tribes, peoples and of tongues, standing before the throne and before the Lamb, clothed with white robes, with palm branches in their hands.
1: அவர்கள் எல்லாரும் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: I'm crying out with a loud voice saying salvation belongs to our God who sits on the throne and to the lamb.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
0: How beautiful it is.
1: அப்ப ஹெவனுக்கு போனா நீங்க நினைச்சிட கூடாது, நம்ம மட்டும் தான் இருக்க போறோம்னு வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜாதி பாஷைக்காரர் தேசத்தார் எல்லாருமே அங்க இருப்பாங்களாம்.
0: So when we go to heaven, don't think only we will be present there, but it says all nation, tribes, people and tongues will be present there.
1: என்ன அருமையா இருக்கும் அந்த இடம்.
0: How beautiful that place would be.
1: அப்பனா இது நான் யோசிக்கும் போது, நான் ஒருவேளை யோசிக்கிறேன், ஒருவேளை நம்ம இப்ப ஒருத்தர் பார்த்த உடனே இவங்க இந்தியர்னு நம்ம சொல்லிடுறோம், இவங்களை ஆப்பிரிக்கன் சொல்லிடுறோம், இவங்களை வந்து அமெரிக்கன் முகத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லிடுறோம்.
0: So when we look at people, we easily identify them as they are Indians, they are Africans, they are Americans.
1: இந்தியாவிலேயே வந்து சிலர பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்.
0: Even in India, we are able to identify this person belongs to such state.
1: நான் சொல்ல விளக்குதா இல்லையா உங்களுக்கு?
0: Can you understand it or not?
1: தமிழர்களுக்கு ஒரு முகம் இருக்கு.
0: So these Tamilians have a face.
1: மலையாளிஸ் அவங்க face ல ஒரு மலையாளின்னு சொல்லிருவாங்க.
0: So when you look at Malayalis, you can identify their Malayalis.
1: அதே போல நீங்க போய் பெங்கால் போனா அங்க ஜனங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க.
0: If you go to Bengal, you can easily identify they belong to that place.
1: North ஈஸ்ட் மக்களை பத்தின அவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க, எல்லாம் ஒரே நாடு தான், ஆனா வித்தியாச வித்தியாசமான முகங்கள் இருக்கும்.
0: If you look at North East people, you can easily identify it is one nation, but we have different faces.
1: யாராக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுது பரலோகம் வந்து எல்லா விதமான ஜனங்களால் நிறைஞ்சிருக்குமா, அதை நம்ம பார்க்க முடியும்.
0: So no matter whoever they might be, but the heaven is filled with all kind of people and we cannot see them.
1: We can identify them. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க இருப்பாங்க.
0: So they will be in a state where we can identify them.
1: யோவானால சொல்ல முடிஞ்சது, இவங்க எல்லாம் இந்த தேசத்துல இருந்து வந்திருக்காங்க, இந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, இந்த ஜாதிக்கார இருக்காங்க, இந்த இனத்தாரா இருக்காங்க, அத்தனை பேரும் பரலோகத்துல வந்து தேவனை துதிக்கிறாங்க.
0: John was able to identify that they belong to this nation, this tribe, this people and they all come to heaven to worship the Lord.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: எல்லாருக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது.
0: Because the gospel of Christ is given to every people.
1: அப்ப we are one big family. நாம வந்து தேவனுடைய ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரு அங்கமா இருக்கிறோம்.
0: So we are the part of God's big family.
1: நல்ல கவனிங்க, தேவனுடைய இருதயம் நமக்கு இருக்கணும்.
0: So we should have the heart of God.
1: நம்ம குறுகிய மனத இருக்கவே கூடாது.
0: We should not be narrow minded.
1: இன்னைக்கு பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு.
0: So many Christians also have this problem in them.
1: அவங்க சபைக்குள்ள பாருங்க, பாஷைகளால வித்தியாசத்தை கொண்டு வராங்க.
0: They bring a difference in languages in the church.
1: ஓ, நீ அந்த லாங்குவேஜ் பேசுறியா, அப்ப நீ என்னோட ஐக்கியப்பட முடியாது.
0: See, if you speak that language, you cannot have a fellowship with me.
1: நீ தனியா போயிடு.
0: You have to be alone.
1: சில பேர் ஐயோ நீ இந்த ஊர், அதனால உங்கட நான் பேச மாட்டேன், உங்கட நான் நெருங்க மாட்டேன்.
0: So some people will say, see, you belong to this place, so I will not associate with you.
1: அந்த ஊர்லயே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஆனா அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்க.
0: So there might be only few people in that place, they all come together here.
1: மற்றவர்களை தரக்குறைவா நினைப்பாங்க.
0: They will underestimate other people.
1: சில பேர் ஐயோ அந்த ஜாதிய பிடிச்சிட்டுவாங்க.
0: So some people will hold on to their caste.
1: எவ்வளவு வேதனை இந்த நாட்கள்ல.
0: So these days it is really a
1: ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு சபை.
0: There's a church for every caste.
1: எல்லாம் பேசுற தமிழ் தான்.
0: Everyone is speaking Tamil.
1: ஆனா அந்த தமிழுக்குள்ள நூத்துக்கணக்கான ஜாதி.
0: But in Tamil they have hundreds of community and caste.
1: இந்த ஜாதிக்காரர் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாரு, அந்த ஜாதிக்காரர் இந்த சர்ச்சுக்கு வர மாட்டாரு.
0: So this person belong to this community will not go to that church. That person belong to that community will not come to this church.
1: அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்க ஜாதிக்கு இயேசு சொந்தமானவர்.
0: So they claim that Jesus belongs to our community.
1: அந்த ஜாதிக்கார் சொல்ல, எங்க ஜாதிக்கு இயேசு சொந்தமானவர்.
0: So that people will say Jesus belongs to our community.
1: அதனால கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தர் தங்க பக்கம் பிடிச்சிக்கிறாங்க.
0: So they try to draw Jesus or God towards them.
1: அட, அவர் யார் தெரியுமா?
0: But who is he?
1: பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறார்.
0: So he is the king over all the world.
1: ஒரே கர்த்தர், ஒரே ராஜா, ஒரே தேவன்.
0: So it is one God, one Lord and one king.
1: அதுல வித்தியாசமே கிடையாது.
0: There is no difference in that.
1: ஞானம் எப்படி தொனிக்கிறது என்று சொன்னா,
0: how does wisdom speak?
1: தேவனுடைய சத்தம் எப்படி தொனிக்குதுன்னு கேட்டா,
0: how is the voice of God heard?
1: எல்லா மனுபுத்திரருக்கும் கேட்கும்படி அது எல்லா இடங்களிலும் துணிக்கிறது.
0: It speaks to all people in all places.
1: அது தேவனுடைய பரந்த இருதயத்தை காட்டுது.
0: So that shows the great heart of God.
1: அவருடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதம் எல்லா மனிதரையும் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம்.
0: So the purpose of God is that his goodness should reach all people.
1: தேவனுடைய நோக்கம் என்ன?
0: What is the purpose of God?
1: அவருடைய சந்தோஷம் எல்லா மனுஷனையும் அடையணும்.
0: To bring gladness to all people.
1: அவருடைய நோக்கம் என்ன?
0: What is his purpose?
1: எல்லா மனிதரையும் சுவிசேஷம் அடைய வேண்டும்.
0: So to give gospel to all people.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே அந்த ஒளி.
0: Because he is the true light which can make any person to shine.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்முடைய இருதயம் அப்படி இருக்கணும்.
0: Our heart should be also be so.
1: நமக்குள்ள வேற்றுமைகள் இருக்க கூடாது.
0: We should not have any variance.
1: பெரியோரோ சிறியோரோ.
0: No matter whether you are great or elder.
1: ஐஸ்வர்யமானோ ஏழையோ.
0: Whether you are rich or poor.
1: படித்தவனோ படிக்காதவனோ.
0: Whether you are educated or non educated.
1: நாம பழகினவர்களோ பழகாதவர்களோ.
0: Whether you are your acquaintance or non acquaintances.
1: நம்முடைய ஜனமும் மற்ற ஜனமும்.
0: Whether it's your people or other people.
1: நம்முடைய தேசமும் மேர் தேசமும்.
0: Whether it's our nation or other nations.
1: கிறிஸ்துவுக்குள்ள நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம்.
0: We are all one in Christ.
1: நாம ஒரே சரீரத்தினுடைய பல அவயவங்களாக இருக்கிறோம்.
0: We are many parts of one single body.
1: நாம் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்க வேண்டுமே தவிர ஒன்றை ஒன்று இன்னொன்று கனவீனமாக நினைக்க கூடாது.
0: So we should care for each other but we should not dishonor each other.
1: நம்முடைய சபைகளல வித்தியாசங்கள் வரவே கூடாது.
0: There should not be differences in our churches.
1: யாரா இருந்தாலும் எந்த தேசத்தானா இருந்தாலும் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும்.
0: So no matter whether they belongs to any nation or any kind of person we should accept them.
1: ஒரு முறை ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் இங்கிலாந்து தேசத்துக்கு பிசினஸ் விஷயமா போயிருந்தாராம்.
0: So one a person from black community went to England for his business.
1: அவர் போயிட்டு அந்த ஏரியால ஏதாவது ஒரு ஆலயம் இருந்தா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கலாமேன்னு சொல்லி தேடினாராம்.
0: So he sought for a church to worship the Lord on Sunday.
1: அவர் தன்னுடைய ஹோட்டல் அறையில இருந்து பார்க்கும்போது ஒரு உயர்ந்த ஸ்தூபி ஒரு பெரிய அந்த ஸ்பயர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆலயத்தை தூரத்துல பார்த்தாராம்.
0: So when he saw from his hotel room he found a church which was so high and he just want to went there.
1: அந்த ஸ்பயர பார்த்த உடனே அந்த சர்ச்சுக்கு போனாராம்.
0: So when he saw that spire he went to the church.
1: அங்க போனா இவர் உள்ள போலாம்னு போனா அவன் வெளியில இருந்து தடுத்துட்டாங்க.
0: So when he was about to enter they just stopped him.
1: அவர் பார்த்து சொன்னாங்களா இங்க வந்து கருப்பு மக்கள்லாம் உள்ள வரக்கூடாது அவங்க ஆராதிக்க கூடாது.
0: So they said this people of black community should not enter this place they should not worship here.
1: இங்க வந்து வெறும் white people மட்டும்தான் வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் இந்த இடம்.
0: So this is only for white people.
1: அப்ப அவர் சொன்னார் இல்ல நான் கடவுளை ஆராதிக்க வந்திருக்கேன் இயேசு ஆராதிக்க வந்திருக்கிறேன் நானும் கிறிஸ்தவன் தான் நானும் வந்து ரட்சிக்கப்பட்டவன் தான் சொன்னார்.
0: So he said see I am a Christian I just came here to worship God I am also a saved person I want to worship God.
1: அதெல்லாம் கிடையாது இது வெள்ளையர்களுக்கு மாத்திரம் ஆராதிக்கிற இடம்.
0: So they said no it is a place where only white people will worship.
1: இவர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்.
0: He tried and he pleaded them very much.
1: ஒவ்வொரு வாசலா சைடுல எல்லாம் போய் நுழையலாம்னு பார்த்தார் உள்ள விடவே மாட்டேன்
0: தடுத்துட்டாங்க. He tried to enter through every entrances that it had but they never allowed him.
1: ஒரு 20 நிமிஷம் போராடி பார்த்தார்.
0: He struggled for 20 minutes.
1: உள்ள விடல.
0: They never let him.
1: கடைசில ரொம்ப விரக்தி அடைந்து அவர் என்ன பண்ணாரா அந்த ஆலயத்து பக்கத்துல ஒரு பெரிய grass lawn இருந்துச்சு. அவ நல்ல புல்வெளி இருந்துச்சு.
0: So at last out of frustration he just came out and there was a grass lawn beside the church.
1: அந்த grass lawnல முட்டி போட்டு அவர் ஜெபம் பண்ணாரா ஆண்டவரே நான் 20 நிமிஷமா இந்த ஆலயத்துக்குள்ள போய் இமை ஆராதிக்கலாம் நினைக்கிறேன் என்ன உள்ள விட மாட்டேங்கறாங்களே என்ன அவர் அழுதாராம்.
0: He cried and prayed in that lawn saying Lord I am just struggling for 20 minutes to enter into this church but they are not letting me in.
1: அப்ப இயேசு அவரோட பேசினாரா?
0: Then Jesus spoke with him.
1: அப்பா நீ 20 நிமிஷமா அந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க.
0: You are trying to enter into the church for 20 minutes.
1: நா 20 வருஷமா ட்ரை பண்றேன் என்னைய உள்ள விட மாட்டேங்கறாங்க.
0: I am trying for 20 years but they are not letting me in.
1: நிறைய பேர் இப்படி தான் பாகுபாடுகளால தேவ பிரசனத்தை அவங்க இழந்துறாங்க.
0: Many people because of this discrimination they lost the presence of God.
1: நீ வேற நான் வேற.
0: You are different and I am different.
1: நீ வேணும் நான் வேணும் நீ வேணாம்.
0: The Lord needs me not you.
1: நீ தள்ளி போ நான் தள்ளி போறேன்.
0: You move away and I will also move away.
1: பக்கத்துல நின்னு நீ ஆராதிக்க நீ தகுதி அற்றவன்.
0: You are not eligible to stand beside me and worship
1: இந்த கோயில் இந்த ஆராதனை ஸ்தலம் வெறும் இந்த ஜாதிக்கு மட்டும் தான்.
0: So this church or this worship center is only for this community.
1: நீ வராத நீ இங்க நிக்காத நீ அங்க போய் இது செய்யாத அதை செய்யாத இவங்களே டிஸ்கிரிமினேஷன்.
0: So they will discriminate saying you don't come here you don't stand here you don't go there.
1: சில பேர் பாரு இறங்கி வா நீ வா நீ இங்க இருக்க கூடாது.
0: There some people say you just come down you should not stand there.
1: நீ அதெல்லாம் செய்ய கூடாது.
0: You should not do all those things.
1: எங்க போறோம் நம்ம எல்லாரும்?
0: Where are we going to go?
1: எங்க போறோம்?
0: Where are we going to go?
1: ஒவ்வொரு ஜாதி தனித்தனி பரலோகமா?
0: So is there a heaven for each community?
1: ஒவ்வொரு தேசத்துக்கு தனித்தனி பரலோகமா?
0: Is there a separate heaven for each nation?
1: இந்த பூமியில தான் தனித்தனியா நம்ம பிரிச்சிட்டோம்.
0: So we have separated ourselves in this nation.
1: இங்க தான் பூமியில தான் அமெரிக்கர்களுக்கு ஒரு நாடு ஆப்பிரிக்கர்களுக்கு ஒரு நாடு இந்தியர்களுக்கு ஒரு நாடு இங்க தான் தேசபக்தி என்னென்னலாம் பேசுறோம்.
0: So only in this earth we have all kind of patriotism we say one nation for Indians one nation for Americans one nation for Africans.
1: இங்க தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் பாஸ்போர்ட் தனித்தனியா இருக்கு.
0: So only here we have a separate passports for each country.
1: நாம நினைக்கிறோம் பரலோகத்தோட இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் பாஸ்போர்ட்டா இருக்கும் போலக்கு நினைக்கிறோம்.
0: We also think that will be different passports even in heaven.
1: அங்க ஒரே பாஸ்போர்ட் தான்.
0: But there it is only one passport.
1: அங்க இருக்குறது ஒரே நாடு தான்.
0: It is only one nation there.
1: அங்க இருக்குறது ஒரே அரசாங்கம் தான்.
0: It is only one kingdom there.
1: அங்க இருக்க போறது ஒரே ராஜா தான்.
0: It is only one king there.
1: கூட போறது ஒரே இடம் தான்.
0: And it is one place where we gather.
1: ஆராதனை என்பது ஒரே தேவனுக்கு தான்.
0: And it is worship just to one God.
1: எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் ஒரே தகப்பனை எல்லாம் ஒரே இடத்துல ஆராதிக்க போறோம்.
0: So all being washed by the blood of Jesus Christ, we should want to worship God in one place.
1: அங்க நாம ஒன்று ஆராதிக்க போறோம் னா,
0: so if we going to worship together in that place,
1: இங்க ஆராதிக்க வேண்டாமா?
0: So should we not worship so here?
1: இங்க தொழுது கொள்ள வேண்டாமா?
0: Should we not praise God here in that place?
1: இங்க நாம ஐக்கியமா இருக்க வேண்டாமா?
0: We should not have the fellowship here, right?
1: என்னை பொறுத்த வரையில இந்த ஜாதி அடிப்படையில் நடத்தப்படுகிற சபைகளில் கர்த்தர் இல்ல என்பது நிச்சயம்.
0: According to me, it is truly the Lord doesn't exist or is not present in churches which is conducted based upon community discrimination.
1: Community or caste, நீங்க வந்து என்னன்னா சொல்லிடுங்க, என்னன்னா பேசிக்கிடுங்க. கர்த்தர் பாகுபாடு பாரபட்சம் உள்ளவர் அல்ல.
0: So the Lord does not show partiality.
1: நீங்க என்னென்ன பாட்டு பாடிக்கிடுங்க, நீங்க என்னென்ன ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சுக்கிடுங்க, நீங்க என்னென்ன உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிடுங்க.
0: So whatever songs you can sing, whatever order of service you may have, whatever you can speak about yourself.
1: நம்ம தேவன் உங்க ஊருக்காரர் கிடையாது, நம்ம தேவன் உங்க பாஷக்காரர் கிடையாது, நம்ம தேவன் உங்களுடைய ஜாதிக்காரர் கிடையாது.
0: So our God doesn't belong to your community, he doesn't belong to your nation, he doesn't belong to your tongue or your language.
1: இதெல்லாம் மனுஷன் உண்டாக்குனது.
0: This is all made by man.
1: தேவன் எல்லாருக்கும் பொதுவானவர்.
0: The Lord is common to all.
1: அவர் எல்லாரையும் நேசிக்கிறார்.
0: He loves everyone.
1: எல்லாருக்காக ஒரே இரத்தம் சிந்தினார்.
0: He shed the same blood for everyone.
1: எல்லார் மேலும் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார்.
0: And he is so compassionate on everyone.
1: எல்லாருக்காக ஒரே இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
0: And he has prepared one single place for everyone.
1: நீங்க அந்த மாதிரி ஒரு உபதேசத்தையோ ஒரு நம்பிக்கையோ ஒரு கூட்டத்தையோ நீங்க பின்பற்றிட்டு இருக்கிறீங்களா, இன்றைக்கு வெளியே வந்துருங்க.
0: If you are following such kind of doctrine or belief or such a crowd, just come out of it now.
1: நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை, ஓ ஏன் ஜாதி ஏன் ஊர்க்காரன் இப்படி நினைச்சிட்டு நீங்க போய் ஆலயத்துல உட்காந்தீங்கன்னா, அது வந்து தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் இல்ல, அது நீங்க ஆராதிக்கிற தேவன் இயேசு கிடையாது.
0: So if you enter into a church with that attitude that that is mine, that church belongs to my caste, my community, my people, then there is no God present in that church and you are not worshiping Jesus Christ.
1: நீங்க இயேசுக்காக அங்க போல, ஜாதிகா போனீங்க.
0: You did not go there for Jesus Christ, you went for your caste.
1: நீங்க ஆராதிக்க போகல, நீங்க உங்க ஊர்காரங்களை பார்க்க போனீங்க.
0: You did not go there to worship God, you went to see your people of your places.
1: அந்த மனப்பான்மையில இருந்து வெளியே வாங்க.
0: You just come out of that attitude.
1: ஆண்டவருடைய இருதயம் உங்கள் மேல் இருக்கட்டும்.
0: Let the heart of God be present in you.
1: எல்லாரையும் நேசிப்பேன்.
0: I love everyone.
1: எல்லாரையும் ஏற்றுக்கொள்வேன்.
0: I will accept everyone.
1: எல்லாரோட சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்வேன்.
0: And I will be together with everyone and worship God.
1: இதுதான் தேவனுடைய பிரியம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய இருதயம்.
0: So this is the delight of God, this is the purpose of God, this is the heart of God.
1: எல்லார் மேலும் ஒரு மனதுருக்கம் நமக்கு இருக்கணும்.
0: We should have a compassionate heart toward everyone.
1: You know why? ஆபிரகாம் என்கிற ஒருவன் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
0: Because through one person named Abraham, all the nations shall be blessed.
1: எல்லா மனுஷனுக்கும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இயேசு கொண்டு வந்தார்.
0: And Jesus brought the good tidings of great joy to all men.
1: எல்லா ஜாதியினரையும் மனிதரையும் சீஷராக்கும்படி இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பினார்.
0: The Lord sent his disciples that he could make everyone his disciples in this world.
1: எல்லாருக்கும் சுவிசேஷம் அறியணும்.
0: That this gospel should reach everyone.
1: எல்லா மனிதரும் அவருடைய ஞானத்தை அடையணும்.
0: And all men should attain his wisdom.
1: இந்த இருதயத்தை எனக்கும் தாரும்.
0: Lord, give me this heart, Lord.
1: ஜெபம் பண்ணுவோமா?
0: Let us pray.
1: அன்பினால் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய அளவற்ற அன்பை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Lord, our loving God, we thank you for the abundant love that you have upon us, Lord.
1: உம்முடைய இருதயம் எவ்வளவு விசாலமானது.
0: Lord, how wide is your heart, Lord.
1: எவ்வளவு எங்களை நேசிக்கிறீர்.
0: Lord, how much you love us, Lord.
1: உங்களிடத்தில் பாரபட்சமே இல்லை.
0: Lord, there is no partiality in you, Lord.
1: ஆண்டவரே, நீ சிறியவன் என்றோ பெரியவன் என்றோ ஆண் என்றோ பெண் என்றோ யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ பார்ப்பதே இல்லை.
0: Lord, you don't see whether it is a low or high, poor or rich or great man or elder or younger, low or high, whoever it might be, Lord.
1: எல்லா மனிதரையும் உம்மிடத்தில் இழுத்து கொள்ளும்படிதான் நீர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டீர்.
0: Lord, you were lifted upon the cross just to draw every person towards you, Lord.
1: உம்முடைய ஞானத்தின் சத்தத்தை எல்லா மனுப்புத்தரும் கேட்கும்படி நீர் துணிக்கிறீர் ஆண்டவரே.
0: Lord, you speak out your words of wisdom that every every person may hear that Lord.
1: இந்த உலகத்தில் உள்ள இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து எங்களை நீர் விடுவியும்.
0: Lord, deliver us from this narrow mindedness in this world, Lord.
1: உம்மை பற்றி அறிவில்லாமல் உம்மை தொழுது கொள்ளுகிற சுபாவங்களை எங்களை விட்டு எடுத்து போடும்.
0: Lord, take away the ignorance where we don't have and we worship you without that Lord.
1: எல்லா மனிதருக்காக நீர் இருக்கிறீர். நீர் ஒரே ராஜா. எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாரும்.
0: Give us grace to understand that you have one kingdom and you are the only one king and everyone is present in your kingdom, Lord.
1: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும்.
0: Glorify your name in our life, Lord.
1: இந்த பாடங்கள் மூலமாக உணர்வடைய பண்ணும்.
0: Lord, make us to convict through these lessons, Lord.
1: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
0: Glorify your name.
1: கிருபை எங்களோடு இருக்கட்டும்.
0: Let your grace be with us.
1: உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும்.
0: Let your name alone be exalted.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen. Amen. Amen.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு உண்மை கதையை சொல்லவா? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்கள்ல ஒருவர் ஆனல்ட் பாமர். ஒரு தடவை சவுதி அரேபியா ராஜா சவுதி அரேபியாவில பாலைவனத்து நடுவுல ஒரு புது கால்ஃப் மைதானத்தை நிறுவி அதோட திறப்பு விழாவுக்கு இவரை அழைச்சிருந்தாரு. இவரை மட்டும் இல்ல, பல பிரபலங்களையும் உலகத்துல உள்ள மிகச்சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்களையும் அழைச்சிருந்தாரு. திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த மைதானத்துல கால்ஃப் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அரசரோட விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ ராஜா வலம் வந்து ஒவ்வொருவரையும் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனல்ட் பாமர் பக்கம் வந்தாரு. அவர்கிட்ட சுகநலன் விசாரிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ராஜா அவர்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஆனல்ட் பாமர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. மனசு திக் திக்குன்னு அடிச்சது. ஏதோ ஒரு விதமான பயம் அவரை ஆட்கொண்டது. ராஜா கிட்ட என்ன கேக்குறதுன்னு தெரியல. எதுவும் கேட்காம இருக்கவும் முடியாது. தன்னிடம் அன்பா கேட்ட ராஜா கிட்ட மெதுவா, ராஜா எனக்கு ஒரு கிளப் கொடுங்கன்னு சொன்னாரு. கிளப்னா கால்ஃப் மைதானத்துல பந்து அடிக்க பயன்படும் கம்பு. ராஜா சிரிச்சுக்கிட்டே நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மூணு வாரங்கள் ஆச்சுது. ராஜா கிட்ட இருந்து ஒன்னும் வரல. ஆனல்ட் பாமர் தனக்குள்ளே, அவர் சவுதி அரேபியாவின் ராஜா, என்னைய பற்றி நினைக்க அவருக்கு எங்க நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. பல வாரங்கள் கழிஞ்சது. அவருடைய தபால் பெட்டியில மிகப்பெரிய கவர் ஒன்னு இருந்துச்சு. அனுப்புனர் விலாசத்துல சவுதி அரேபியா ராஜான்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள 500 ஏக்கர் கால்ஃப் மைதானத்துக்கான சொத்து பத்திரம் இருந்துச்சு. கால்ஃப் மைதானத்தையும் கிளப்னு சொல்வாங்க. இவர் கேட்ட கிளப் பந்தை அடிக்கும் கம்பு. ஆனா ராஜா கொடுத்தது கால்ஃப் கிளப். இவருடைய எண்ணம் வேற, ஆனா ராஜாவுடைய எண்ணம் வேறா இருந்துச்சு. இந்த உலகத்துல உள்ள ராஜாவே இப்படி கொடுக்கும்போது, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய நம் பரமபிதா நாம கேக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா நமக்கு கொடுப்பார் இல்லையா?

வேதம் சொல்லுகிறது, நீ கழுகுகிற போல கத்தர் உனக்கு புது பலனை தந்து சட்டைகளை அடித்து உன்னை உயர எழும்பல் செய்வான்.

ஆராதிக்கிற இயேசு சுவாசிக்கிற காற்றை போல அவரை பார்க்க முடியாது. ஆனா அவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இயேசுவோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறீங்களா?

பிள்ளைகளை அவர் இல்லாம ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நம்மளால போக முடியாது. ஏன்னா சுவாசிக்கிற காற்றுவே இயேசுவா இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நடத்துகிறான்.

பிரியமான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் தாமதமாய் கொண்டிருக்கிறதா? Everything in life getting late. ஒருபோதும் கவலைப்படாதீங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வெயிட் பண்றது நல்லது. Your wait is worth it. நீ காத்திருக்கிறது நல்லது. பிரிதானவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்னோட கூட சேர்ந்து பாடலாம்.

யோபுக்கு இரண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டுள்ளது. அது முடை விழ விளங்கும், அது சாமதி காலம் காத்திரு, அது பொய் சொல்லல் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். Something in your life is getting late. உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் தாமதமாகுதுனா பெரிதாய் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா?

ஆண்டவர் எல்லா இழந்த யோபுவை பார்த்து ரெட்டிப்பான நன்மை உனக்கு தருகிறேன் சொல்லி இழந்தவர்களை காட்டியும் ரெட்டிப்பான பலனை கற்றுக் கொடுத்தார். இந்த பாடலை கேட்கிற உங்களுக்கு நேரம் சொல்லுகிறேன், இழந்து போன எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ரெட்டிப்பானதாய் ஒரு ஆசீர்வாதம் வர போகிறான்.

எஸ்தர் 2 அதிகாரம். இவர்களுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னிப்பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரியாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரண்மனையில் பெஞ்சமினாகிய கீசின் குமாரன், சீமையினுடைய மகனாகிய ஜாவிரின் குமாரன் மொர்கதாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். அவன் தன் சிறிய தகப்பின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்கதாய் அவனை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரமனையுள்ள ஜேகாயின் வசத்திலே ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரம் ராஜாவின் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரிகளை காவல் பண்ணுற ஜேகாவின் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டான். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததனால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரமனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மடத்துக்கு சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவன் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தரோ வந்தால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்கதாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியும் அவளுடைய நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்கதாய் நாள்தோறும் கன்னி மடத்துக்கு முற்றத்துக்கு முன்பாக உலாவான். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரிகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரிகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்த்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரினிடத்தில் பிரவேசிக்க அவர் அவருடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பான். கன்னி மாடத்தில் இருந்து தன்னோட கூட ராஜ அரமணிக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரிகளின் 2 மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவிடத்தில் பிரவேசிக்க கூடாது. மொர்கதாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயில் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஜேகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவையே ஆகாஸ்வேரி அரசாளிகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். ராஜா சகல ஸ்திரிகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பச்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசு மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்துக்கு ஸ்திரியாக்கினான். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு
ஷலக்கானை உண்டாக்கி ராஜ இஸ்திரிக்கு தக்க வெகுமானங்களையும் கொடுத்தான். இரண்டாம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்கதாய் ராஜாவின் அரமணை வாசலில் உட்கார்ந்திருந்தான். எஸ்தர் மொர்கதாய் தனக்கு கற்பித்தபடியே தன் பூவோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்கதாய் இடத்தில் வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அந்நாட்களிலும் மொர்கதாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் பர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஷ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்கதாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்கதாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே 4வது புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே மீண்டுமாக வார்த்தையின் வாழ்வு நிகழ்வுக்கூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வின் தலையங்கமாக நம்பு காத்திரு, அதற்கான ஜீவ வார்த்தை, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊட்டிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் 62:8 இவ்வாறு கூறுகிறார். கர்த்தரையே நம்புவதும் கர்த்தருக்கு காத்திருப்பதும் இரண்டு வேறு விடயங்கள். இந்த இரண்டும் நமது உதடுகள் அடிக்கடி உச்சரிக்கின்ற வார்த்தைகள். ஆனால் எவ்வளவு தூரம் நாம் இந்த காரியங்களில் உண்மையாயிருக்கிறோம்? இந்த இரண்டிலும் ஒற்றுமை இருப்பதை அவதானித்தீங்களா? ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்றோ, அல்லது எதிர்பார்த்திருந்தது நடக்காத போதோ, அல்லது எல்லாமே பிழைத்து போய் நல்லது நடக்காதோ என்று ஏங்கும் போதோ, அப்போதுதான் நம்புவதும் காத்திருப்பதும் நம்மை சவாலிடுகிறது. ஆனால் நாம் யாரை நம்ப போகிறோம்? யாருக்கு காத்திருக்க போகிறோம்? நம்பிக்கை அற்று போன பின்பும் நம்புவதும் காத்திருப்பதும் இலகுவான விடயங்கள் அல்ல. காத்திருப்பது என்பது மனதை அழுத்திக் கொள்ளாமல் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருப்பது. கர்த்தரை நம்புவது என்பது அவர் தாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுவார் என்று நம்பி வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. தக்க சமயத்தில் மனிதன் நம்மை கைவிடுவார். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் இவன் ஒருவன் கர்த்தருக்குள் மனோரமியமாக பாடுகள் மத்தியிலும், என் பெலன் என் கர்த்தரே, ஜனங்களே நீங்களும் அவரை நம்புங்கள் என்று பறைசாற்றுகிறானோ, அவனே மெய்யாக கர்த்தருக்கு காத்திருப்பவனும் கர்த்தரை நம்புகிறவனுமாய் இருக்கிறான். தாவீது இந்த 62 சங்கீதத்தை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்து பாடவில்லை. காடு மேடு என்று அலைந்து திரிந்து துரத்தப்பட்ட போது தான் பாடினான். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் என்றும், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என்றும் தாவீது கூறுவதிலிருந்து அவன் எத்தகைய ஆபத்தில் இருந்திருப்பான் என்பது விளங்குகிறது. அந்த சமயத்திலும் பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறான். அவனால் இது எப்படி முடிந்தது? ஆம், தாவீது கர்த்தரையே நம்பினான். கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டிருந்தான். அதன் பின்னர் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்பதும் அவரை நம்புவதும் அவனுக்கு கடினமாகவே இருக்கவில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு கூறினாரே மத்தேயு 10:30. இது என்ன? தலைமுடி நமக்கு தெரிந்து கொட்டுவதிலும் தெரியாமலே அதிகம் கொட்டி விடுகிறது. அதை கூட தேவன் அறிந்திருக்கிறார். அப்படியானால் நமது வாழ்வில் நமக்கு தெரியாமலே நடக்கின்ற சகலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் நம்பலாமே. இந்த தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாகவே செய்து முடிப்பார். இதுவே எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆமென். இன்றைய சிந்தனைக்காக, கர்த்தருடைய வேலைக்கு காத்திருப்பதற்கும் அவர் நன்மையானதையே செய்வார் என்று அவரையே நம்பி இருப்பதற்கும் எனக்கு இருக்கிற தயக்கம் என்ன? எதனால் அந்த தயக்கம்? சிந்தித்து பாருங்க, உங்களுக்குள்ளே விடை இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருப்பீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பரிசுத்த பவுல் சொன்னார், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், ஜெபியுங்கள் என்று நமக்கு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தினார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரமும் இருக்கும், வருத்தமான நேரங்களும் இருக்கும், அனுகூலமான நேரங்களும் இருக்கும், அனுகூலம் இல்லாத நேரங்களிலும் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் மட்டும் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது 1 சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய முதல் அதிகாரத்தில் இருந்து. சரிங்களா, அன்னாள் என்று சொல்லுகிறதான பெண்மணியை நம்முடைய ஜபத்தின் முன் அடையாளமாக நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறோம். இப்போ பைபிளில் ஜெபம் பண்ணது யார் அப்படின்னு நம்ம கேட்டால் முதல்ல தானியேல் சொல்லுவாங்க, ரெண்டாவது யாரை சொல்லுவாங்க, அன்னாள் சொல்லுவாங்க. உபவாசத்திற்கு அடையாளமாக யாரை சொல்லுவோம், எஸ்தரை சொல்லுவோம். அபிஷேகத்திற்கு ஒப்பனையாக யாரை சொல்லுவோம், தாவீதை சொல்லுவோம். இப்போ விசுவாசத்திற்கு ஒப்பனையாக யாரை சொல்லுவோம், அபிரகாமை சொல்லுவோம். கீழ்ப்படிதலுக்கு யாரை சொல்லுவோம், ஆமீன், யாரை சொல்லுவோம், ஈசாக்கை சொல்லுவோம். ஆமீன். பாடு சகிப்பதற்கு ஒப்பமையாக யாரை சொல்லுவோம், தோத்தர யோசேப்பை சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல். இந்த அன்னாள் என்று சொல்கிற பெண்மணி ஜபத்திற்கு நமக்கு என்றைக்குமே ஒரு மாடல் தாங்க. சரியா, ஜபத்திற்கு இந்த அம்மா மாடல். அவங்க என்ன செய்தாங்க, ஜபித்தார்கள். 1 அதிகாரம் 10 வசனத்தை படிங்க.
2: அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி.
1: இந்த அம்மா 1 அதிகாரம் 10 வசனத்திலே ஜபம் பண்ணினதாக வேதம் சொல்லுது. அன்னாள் ஜெபித்தார்கள். 2 அதிகாரம் 1 வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது அன்னாள்
2: ஜெபம் பண்ணி.
1: போதும். இங்கே 1 அதிகாரம் 10 வசனத்திலேயும் அன்னாள் ஜெபித்தார்கள் அப்படின்னு இருக்கு. 2 அதிகாரம் 1 வசனத்திலேயும் அன்னாள் ஜெபித்தாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் அப்படின்னு நமக்கு இருக்கு. ஆனா ஜெபித்தது ஒருவர் தான், ரெண்டும் அன்னாள் தான். 1 அதிகாரத்திலே அவங்க தான், 2 அதிகாரத்திலே அவங்க தான். முதல் அதிகாரத்திலும் ஜெபித்தார்கள், 2 அதிகாரத்திலும் ஜெபித்தார்கள். அதே நேரத்தில் முதல் அதிகாரத்தின் பின்னணியம் வேறு, 2 அதிகாரத்தின் பின்னணியம் வேறு. கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. முதல் அதிகாரத்திலே எந்த சூழ்நிலையில ஜெபம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 வசனத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அப்போ இல்லாய்மையின் நடுவில் அவர்கள் ஜெபித்தார்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், இல்லாய்மையின் நடுவில் அவர்கள் என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் என்ன செய்தார், அடைத்தார் அப்படின்னு இருக்கு. அது ஒரு தடை தானங்க, தடை தானமா? சரி, வாழ்க்கையிலே அவர்களுக்கு குழந்தை தடைப்பட்டது. அப்போ முதல்ல சொன்னேன், இல்லாய்மையின் நேரத்தில் ஜெபித்தார்கள். ரெண்டாவது நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, தடைகளை கண்ட பொழுது ஜெபித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போ உங்க வாழ்க்கையில இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு நீங்க வருகிறீங்களோ உடனே ஜெபிக்க நீங்க திட்டமிடணும். எப்ப நீங்க உங்க வாழ்க்கையில தடை என்று சொல்கிற ஒன்றை பார்க்கிறீர்களோ, தடைபட்டிருக்கிற சூழ்நிலை நீங்க பார்க்கிறீங்களோ உடனே நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். மூணாவது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, 6 வசனத்தை மட்டும் வாசிக்க கேளுங்கள்.
2: உண்டாகும்
1: பொழுது அன்னால் ஜெபம் பண்ணாங்க. முதல்ல இல்லை, இரண்டாவது தடை, மூன்றாவது துக்கம் நிறைந்த விசனம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா எப்ப ஜெபம் பண்ணாங்க, வாழ்க்கையில இல்லாய்மையின் பொழுது ஜெபம் பண்ணினார்கள். 2, தடைகளை கண்ட பொழுது ஜெபம் பண்ணினார்கள். மூன்று, துக்கம் நிறைந்த பொழுது ஜெபம் பண்ணாங்க. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, வாழ்க்கையில இல்லை என்று நிலை வரும் பொழுது ஜெபம் பண்ணா இல்லாய்மையை மாற்ற கர்த்தரால் முடியும். ரெண்டு, வாழ்க்கையில தடைகளை கண்டால் தடைகளை ஜெபத்தால் மாற்ற முடியும், துக்கத்தை ஜெபத்தால் மாற்ற முடியும். அதனால இந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஆமை இல்லாய்மையின் சூழ்நிலை வந்த பொழுது, துக்கமான சூழ்நிலை வந்த பொழுது, தடைப்பட்ட சூழ்நிலை வந்த பொழுது, யாரையும் குறை சொல்லல, யாரையும் குற்ற சொல்லல, எங்கே போய் உட்காந்து கதை பேசல, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லல, நேர தேவ சமூகத்தில் போய் அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்த அம்மாவுக்கு அற்புதம் செய்தார். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க, இல்ல ஜெபிக்கிறாங்க. இப்ப ஜெபம் அற்புதத்தை அவங்களுக்கு செய்திருச்சு. இந்த அம்மா வந்து சொல்லுது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஆண் பிள்ளையை கர்த்தர் எனக்கு தந்தார் அப்படின்ட்டாங்க. ஆனா இந்த அம்மா ஆமை தோத்தர் அற்புதத்தை பெற்ற உடனே, நன்மையை பெற்ற உடனே, ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே ஜெபத்தை நிறுத்தினாங்களா? ஜெபத்தை நிறுத்தல. இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை மறுபடியும் முழுசா வாசிங்க பார்க்கலாம்.
2: அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி,
1: ஜெபம் பண்ணி,
2: என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
1: களி கூறுகிறது.
2: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
2: என் பகைஞரின் மேல்,
1: என் பகைஞரின் மேல்,
2: என் வாய் திறந்திருக்கிறது.
1: என் வாய் திறந்திருக்கிறது.
2: உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே களி கூறுதல் என்று சொல்லுகிற வார்த்தை இருக்குமா? கீழே கடைசி வார்த்தை சொல்லுகிறது, சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் நான் துக்கப்பட்டேன், ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். இப்ப எப்படி இருக்கிறேன்? அந்த துக்கம் ஜெபத்தினால் மாறி இப்ப நான் எப்படி இருக்கேன்? களி கூறுகிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியானால் ஜெபிக்கிறவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபிக்கிறவனின் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன், புலம்பிக் கொண்டிருக்கிறேன். தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அருமை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால், இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம், உன்னுடைய குடும்பத்தில் வெகு தூரத்தில் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே, துக்க முகத்தோடு ஆராதனை, துக்கத்தோடு கூடிய ஜெபம், அழுகையோடு கூடிய ஜெபம், கண்ணீரோடு கூடிய ஜெபம், கண்ணீரோடு கூடிய ஊழியச்சுலே நீ நின்று கொண்டிருப்பாய். ஆனால் இன்றைக்கு பகல்வேளை கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போகிறேன், என் குடும்பத்தில் அற்புதம் செய்ய போகிறேன், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை தரப்போகிறேன், என் பிள்ளைக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறேன். அநேக நாட்களாய் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஒரு மாற்றம் வரவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சில பிள்ளைகளுக்கு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தினுடைய அனுபவத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார், தூய ஆவியானவர் செய்கிறார். ஆனால் நான் அதிலே கற்றுக்கொண்ட ஒரு பாடம், வருத்தம், இல்லாய்மை, துக்கம் இருந்த பொழுது ஜெபித்த அன்னாள் சந்தோஷம் வந்த பொழுது ஜெபத்தை விடல. ஆமென். மகிழ்ச்சி. இப்ப எப்படி இருக்காங்க? களி கூறுகிறேன். இப்ப என்ன சொல்றாங்க? சந்தோஷப்படுகிறேன். ஆனா சந்தோஷப்படுகிறேன் ஆலயத்திற்கு செல்லாமல் இல்லை, சந்தோஷப்படுகிறேன் ஜெபம் பண்ணாமல் இல்லை, சந்தோஷப்படுகிறேன் ஆராதிக்கமா இல்லை. அப்படியானால் கஷ்ட நேரத்தில் மட்டும் தெய்வத்தை தேடி நன்மையை அனுபவித்து விட்டு, நன்மை கிடைத்த பின்பு ஆண்டவரை மறப்பது, ஆராதனையை மறப்பது, ஜெபத்தை மறப்பது, உபவாசத்தை மறப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதற்கு தெய்வ மனுஷியாகிய அன்னால் அடையாளம். நன்மை வந்த பின்பும் ஜெபம் நிறுத்தப்படவில்லை, மகிழ்ச்சி வந்த பின்பும் ஜெபம் நிறுத்தப்படவில்லை. காரணம், அந்த ஜெபம் அவர்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெபம் சூழ்நிலையை மாற்றி துக்கத்தில் இருந்த அவர்களை ஜெபம் சந்தோஷப்படுத்தியது. நெருக்கத்தில் ஜெபித்த பொழுது அந்த ஜெபம் துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அதே நேரத்தில் அவர்கள் மகிழ்ச்சியில் ஜெபித்த பொழுது, பைபிளை வாசிக்க முடியுது, மகிழ்ச்சியில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், நான் ஜெபத்தை விடவில்லை, ஆராதனை விடவில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதை விடவில்லை. ஆனபடியினால் ஆமீன், அதனுடைய ஆமீன் ஸ்தோத்திரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
2: அவர் சிறியவனை புழுதியிலிருந்து
1: எடுத்து
2: எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
1: கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், பட் ஜெபத்தை விடல. அப்போ என்னை கர்த்தர் சந்தோஷப்படுத்தின நேரத்திலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு தந்த நன்மையில் நான் இன்னும் அது உயர்த்தப்படுவதற்கு, நான் உயர்த்தப்படுவதற்கு என் ஜென்மம் காரணமாய் மாறும். கஷ்டப்படுகிற நேரத்தில் ஜெபம் பண்ணேன், அப்ப துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். சந்தோஷப்பட்ட நேரத்தில் நான் இப்ப ஜெபம் பண்ணுகிறேன். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? தந்த ஆசீர்வாதத்திலே கர்த்தரனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். உனக்கு தந்த பிசினஸ்ல கர்த்தரனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உனக்கு தந்த வேலையில கர்த்தரனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் ஜெபிக்கும் பொழுது, இன்னும் ஜெபிக்கும் பொழுது சந்தோஷப்படுத்தி விடுகிறவர் அல்ல, உன்னை சந்தோஷப்படுத்துகிற உன்னை அவர் உயர்த்துகிறவரா? ஜெபம் உன்னை உயர்த்தோ.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: விளையாட்டுத்துறை ஆசிரியர் பாபு நீண்டகாலம் அந்த கல்லூரியிலே பெயர் பெற்ற ஒரு ஆசிரியர். பொதுவாக சிறந்து விளையாடும் ஒருவரை மேலும் சிறந்து விளையாடச் செய்யும் உடற்பயிற்சி ஆசிரியர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் பாபு சார் இந்த வகையில் ஒரு வித்தியாசமானவர். கால்பந்து விளையாட்டில் உற்சாகம் இல்லாமல் விளையாடும் நபர்களை அவர் குறித்து வைத்து அவர்களோடு தனியாக நேரம் செலவு செய்து மாலை நேரங்களில் வாரத்தில் 3 நாட்கள் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுப்பார். ஆரம்ப நாட்களில் இவனையெல்லாம் ஏன் இந்த விளையாட்டில் சேர்த்தார்கள் என்று எண்ணப்பட்ட கல்லூரி மாணவர்கள் 3ஆம் ஆண்டு இறுதியில் சிறந்த விளையாட்டு வீரர்களாக கல்லூரிக்கு பெயரையும் புகழையும் தரும் நபர்களாக திகழ்வார்கள். ஒரு முறை இவருடைய இந்த விசித்திரமான செயலை கவனித்த கல்லூரியினுடைய முதல்வர் பாபு சாரை தனியாக அழைத்து, நீங்கள் ஏன் விளையாட்டில் திறமையில்லாத தாளந்தில்லாத மாணவர்களுக்கு நேரம் செலவு செய்து அவர்களை ஏன் நீங்கள் முன்னுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். தானும் எந்த விளையாட்டிலும் ஆர்வமற்றவனாய் இருந்தபொழுதுதான் தன்னுடைய தெருவில் வசித்த ஒரு பெரியவர் பாபு சாருக்கு நேரம் கொடுத்து வீட்டின் அருகிலிருந்த ஒரு மைதானத்திற்கு அழைத்து சென்று விளையாட்டின் மேல் ஆர்வத்தை தூண்டியதாகவும், அந்த காரணத்தினால்தான் இன்று இந்த கல்லூரியில் உடற்பயிற்சி ஆசிரியராக பணி செய்கிறேன் என்றும், எனவே விளையாட்டில் ஆர்வமற்ற திறமையற்றவர்கள் என்று எண்ணி மற்றவர்களால் ஓரங்கட்டப்படும் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதே என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக நான் மாற்றிக்கொண்டேன் என்றும் கூறினார். பரிசுத்த வேதத்தில் கடவுளும் திறமையானவர்களை தன்னுடைய பணிக்கென்று தெரிவு செய்யாமல் பலவீனமானவர்களையும் திக்குவாயை உடையவர்களையும் தெரிந்து கொண்டு சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார். எனக்கு திறமையில்லை, தாளந்து இல்லை என்று நீங்கள் ஓரமாய் நில்லாமல் இந்த உலகத்தில் உங்களை உண்டாக்கிய கடவுளிடம் உங்களை குறித்த திட்டத்தை கேட்டு அறிந்து முன் செல்லுங்கள். அவரே உங்களுக்கு தேவையான பயிற்சியையும் திறமையையும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தோல்விகளைக் கண்டு பின்வாங்க வேண்டாம். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். என்ன, நாமும் தைரியத்துடன் முன் செல்வோமா?

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமா. எல்லையற்ற அன்பினால் நம்மை நேசித்தவர், அனாதி சிநேகத்தால் நம்மை இழுத்து கொண்டு நேசித்தவரை, ஓ இந்த வேளையில கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு இணையே இந்த உலகத்தில் ஒரு அன்பு இல்லை அப்பா. புழுதியில் இன்று எங்களை கூப்பினவர் நீர், எங்கள் பாவத்தை கழுவினவர் நீர், பாவ சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் சுயத்தை வெறுத்து உம்முடைய சித்தத்தை செய்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா.

கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா, எங்களை நேசித்தவரே, புழுதியில் இன்று உயர்த்தினவரே, கண்மலையின் மேல் எங்களை நிறுத்தினவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ மாத்திரமே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர். உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஒரே ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டு

உலகத்தை ஜெயித்திருக்கிறபடியினாலே ஜெயித்தவரின் பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மோடு கூட சேர்ந்து உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. நீர் எங்களே யெகோவா, உமை

0: நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீரங்கள் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே, அனைத்தையும் மருளுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. சகலத்தையும் பார்த்து கொள்கிறவரே, உம்முடைய பர்வதத்தில் சகலமும் பார்த்து கொள்ளப்படும். நல்ல கரங்களை தட்டி கட்டுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கருதுகிறவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லவராகிய தேவனை இந்த வேளையில் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் அனைத்தையும் மருளுகிறவர், எனக்கென எல்லாவற்றையும் தருகிறவரே. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர், எனக்கு என்று எல்லாவற்றையும் தருகிறவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
1: உன்னத தேவன், மகத்துவமுள்ள ராஜன்.

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உன்னத தேவன், மகத்துவமுள்ள ராஜன், எல்லா மகிமைக்கு பாத்திரர், பிதாவாம் தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். எங்கள் மகத்துவமுள்ள ராஜனே, எங்கள் மாறாத கண்மலையே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, எங்களை பரிசுத்த

நல்ல கைகளை தட்டி ஒரு விசை கூட. உன்னத தேவனே, மகத்துவமுள்ள ராஜனே, சர்வ வல்லவரே, மாறாத தெய்வமே, எங்களை கரம் பற்றி இதுவரைக்கும் நடத்தினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகி

0: சகல கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: பரிசுத்தாவியே, வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் கிரிய செய்ய போகிற ஒரு நாளாயும், ஆவியானவர் உங்கள் மேல் முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்காய் செயல்படுகிற ஒரு நாளாயும் இருக்க போகிறது. சகரியாவின் புஸ்தகம் 4:1 இப்படியாக சொல்கிறது, நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி என்று. இந்த வசனத்தில் நித்திரையில் எழுப்பி ஒரு சொப்பனத்தின் பதிலை அறியாது இருந்தவனுக்கு அதன் நிச்சயத்தை காண பண்ணுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியங்கள், திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், நீண்ட நாள் ஜபத்தில் காத்திருந்தவைகளை எல்லாம் ஒரு சொப்பனம் போல இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கத்த அவற்றையெல்லாம் ஒரு நிச்சயத்திற்கு கொண்டு வரப்போகிறார். சகரியாவின் புஸ்தகம் 4:9 செருபாபேலை பார்த்து கத்த சொல்லுகிறார், ஆவியினால் ஆகும் என்று. செருபாபேலின் கைகளே ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும் என்று. ஆகவே எவற்றை உங்களை கொண்டு செய்விக்க வேண்டுமோ, எவையெல்லாம் முடியாதது நடக்காதது என்று சொல்லி காத்திருக்கிறீர்களோ, அவற்றை தம் ஆவியினால் நடப்பிக்கப் போகிறார். அது எப்படி என்றால், ஒரு சொப்பனத்தை போல் சடுதியில் நடக்கப் போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆவியினால் உண்டாகும் அற்புதங்களை காண செய்ய போகிறார். முதலாவது ஆவியினாலே ஆகும் நாள். சகல காரியங்களும் இன்று கர்த்தர் தம்முடைய ஆவியினால் ஆகும்படி செய்ய போகிறார். சகரியாவின் புஸ்தகம் 4:7 பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் என்று உள்ளதின்படி, உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆவியினாலே ஆகும்படி செய்ய போகிறார். அடுத்ததாக ஆர்ப்பரிக்கும் நாள். கிருபையினால் உண்டாகும் ஆர்ப்பரிப்பை இன்றைக்கு கண்டு கொள்ளப் போகிறீர்கள். சகரியாவின் புஸ்தகம் 4:7 தலைக்கல்லை கொண்டு வருவார்கள், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று உள்ளது. உங்களின் வாழ்க்கையிலும் இன்றைக்கு கிறிஸ்துவாகிய தலைக்கல் வெளிப்பட்டு ஆர்ப்பரிப்பை உண்டாக்கப் போகிறார். உங்களின் துக்கங்களை, மனபாரங்களை, வியாதிகளை, பொருளாதாரத்தை, குடும்ப சமாதானத்தை எல்லாவற்றிலும் ஆவியானவர் ஆளுகை செய்து ஒரு மாற்றத்தை, நிறைவை தந்து உங்களை மகிழ்ச்சியில் நிரப்பப் போகிறார். 3வதாக அற்பமான ஆரம்பத்தின் நாள். ஆச்சரியமாயும் அலங்காரம் உள்ளவைகளையும் மாற்றுகிற ஒரு நாள். சகரியாவின் புஸ்தகம் 4:10 அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று உள்ளதின்படி, கர்த்தரின் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எவையெல்லாம் அற்பமாய் காணப்பட்டதோ, மற்றவர்களின் கண்களுக்கு அது நடக்காது, முடியாது, கூடாது என்று சொல்லப்பட்டவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இன்றைக்கு கர்த்தர் ஆச்சரியமாயும் அவற்றை அலங்காரம் உள்ளவைகளாயும் மாற்றப்போகிறார். யோர்தானின் வெள்ளத்தில் மிகுதியில் அடித்து செல்லப்பட்டு சாய்ந்து போய் யாரும் அறியாத நிலையில் அற்பமாய் எண்ணப்பட்ட 12 கத்தர் 12 கோத்திரத்தின் சாட்சியின் கற்களாய் மாற்றினது போல, உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள் மத்தியில் அலங்காரமாய் உயர்த்தி மகிழப்பண்ண போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது! அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புமுள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கே அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தமிட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வச் செருக்காய் வாழ்ந்ததெவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன். நான் கைம்பண்ணல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச் செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்குண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளைக்கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் இலவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் ராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் இரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. கொழுமையானவைகளும் சம்பிரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யங்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணல்கள் யாவரும், கப்பல் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு
தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பூர்ணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாய் அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதுமில்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாணலும் மணவாட்டியுமானவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசியுடைய இரத்தமும் பரிசுத்தவானுடைய இரத்தமும் பூமியின் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான்.

0: நீங்கள் கேட்க போவது
1: அணுதின தியானம்.
2: நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. 1854 நடைபெற்ற ஒரு யுத்தத்திலே போர் வீரன் ஒருவன் சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டான். போர் வீரர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்துக்குள்ளே அவனுக்கு போகக்கூட முடியவில்லை. தன்னுடைய கூடாரத்துக்கு தவழ்ந்தே சென்றான். உடலின் பல பகுதிகளிலிருந்தும் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. சக போர் வீரர்கள் அவன் கூடாரத்துக்குள்ளே போய் பார்த்தபோது அவன் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். அவனுடைய வேதாகமம் அவனுக்கு முன்பாக திறந்திருந்தது. அந்த திறந்த வேதாகமத்தில் அவனுடைய இரத்தம் வடிந்த கை ஒட்டி கொண்டிருந்தது. அவனுடைய கையை எடுத்து பார்த்தபோது திறந்த வேதாகமத்தில் இருந்த யோவான் 11:25 அவன் கையில் படிந்திருந்த இரத்தத்திலே பதிந்திருந்தது. அந்த கையில் நித்திய நித்தியமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வசனம்தான் அந்த இரத்தத்திலே பதிந்திருந்தது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதே அவன் கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த வாக்குத்தத்த வசனம். ஆம், அதை அவன் விசுவாசித்தான். தேவன் தந்த வாக்குத்தத்தமாக அதை அவன் மாற்றிக்கொண்டான். ஒரு மகிமையின் நம்பிக்கையோடு அவன் இந்த உலக ஓட்டத்தை முடித்தான். அவனுடைய உடலை எடுத்து ஒரு கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள். அந்த கல்லறையின் மீதும் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, அந்த போர் வீரனுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடையவர்களாய் வாழ்ந்த மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் தம்மோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் வாழும்படி அவர்களை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இதுதான் நாம் பெற்ற மகிமையின் நம்பிக்கை. இந்த உலகத்திலே நாம் மரித்த பின்பு நம்முடைய வாழ்க்கை முடிவடைய போகிறதில்லை. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை அழைத்து செல்ல இரண்டாவது முறை வரப்போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயரிலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நம் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்கிறவர்கள் மரண பயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷமான செய்தி என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையும் அதில் இருக்கும் கண்ணீர் கஷ்டமும் ஏமாற்றங்களும் வியாதியும் தான் மரிக்கப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கை நித்தியத்திலே ஆரம்பிக்கப் போகிறது. அந்த பரலோக வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கை. ஏனெனில் நம்மை படைத்து நம்மிடத்தில் அளவற்ற அன்பினால் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் முடிவில்லாத ஆண்டுகள் வாழப்போகிறோம். அங்கே வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, மிகவும் சந்தோஷமான ஒரு இடம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை மரண பயத்திலே இருக்கலாம். வாழ்க்கை இருளாய் போனதைப் போல உங்களுக்கு தோன்றலாம். எவ்வாறு என் முடிவை சந்திக்கப் போகிறேன் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவரே உங்களுக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருப்பார். இவ்வுலக வாழ்க்கை முடிந்தாலும் மறுமையில் முடிவில்லாத ஆண்டுகள் வாழும்படி நீங்கள் எழுந்திருப்பீர்கள். இதுதான் நாம் இயேசுவிடம் பெற்றுக்கொண்ட மகிமையின் நம்பிக்கை. ஆம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆகவே அநித்தியமான இந்த உலகத்திலே நாம் வாழும்படி கொடுக்கப்பட்ட இந்த ஜீவிய நாட்களில் அவருடையவர்களாய் வாழுவோம். அப்பொழுது முடிவில்லாத பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆம், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் ஸ்தோத்தரித்து அல்லது துதித்து செபிக்கிற அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு யோபினுடைய புத்தகம் 1:21-22 வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானத்துக்குள்ளே கடந்து செல்வோம். யோபினுடைய சரித்திரம் 1:21 வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அன்பாலே இங்கே நாம் ஜெபத்தை அந்த ஏற்கனவே பழைய ஏற்பாடு காலத்தில் அநேகர் ஜெபிக்கிற அந்த மெத்தடை நாம் பார்க்குறோம். இங்கு யோபு ஒரு புதிய மெத்தடை இங்கே ஜெபிக்கிறத நாம் பார்க்குறோம். அவன் ஸ்தோத்தரித்து ஜெபித்தான், அல்லது துதித்து ஜெபித்தான், அல்லது நன்றி செலுத்தி ஆண்டவரை ஜெபித்தான். இந்த ஸ்தோத்திரம், துதி, நன்றி, இது எல்லாமே மூணு ஒரே அர்த்தத்தை கொடுக்கிற சொல்லாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்றாலே நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, துதி என்றாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. அப்படி நன்றி செலுத்தும்படியாக அவன் என்ன செய்கிறான்னா, துதிக்கிறான் அல்லது ஜெபிக்கிறான் அல்லது ஆண்டவரோடு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான். அன்பால் இந்த ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிற அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கிறதா? கொஞ்சம் இதை தான் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுத்தரார். நம்ம வேதத்திலே, நம்ம பரிசுத்த வேதகாமத்திலே எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள் அப்படின்ற காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இந்த துதித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அன்பால் இந்த துதித்து ஜெபிக்கிற பழக்கம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இன்றைக்கி எப்படியாக ஜெபிக்கிறோம் என்றால், இன்றைக்கி அழுது புலம்பி கொண்டு தான் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் பெரும்பாலும். இன்றைக்கி அந்த ஜெப முறைகள் எல்லாம் மாறணும். அழுது புலம்புற நேரத்தில் அழுது புலம்பணும். அழுது புலம்புறது எதுக்காக, யாருக்காக அழுது புலம்பணுமோ அதுக்காக அழணும். ஒன்று நினச்சி, உன்னுடைய காரியத்தை நினச்சி அழக்கூடாது. ஓம் பிரச்சனையை குறித்து அழக்கூடாது. அன்பாலே ஓம் பிரச்சனையை குறித்து அழாதபடிக்கு துதித்து ஜெபிக்கணும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு நான் யோபிலிருந்து கற்றுக்கொண்டேன். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், நம்ம அடுத்த ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதே என்று அழலாம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அருவறுப்புகள் நீங்கும்படி அழுது ஜெபிக்கலாம். அதில் தப்பே கிடையாது. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிங்கணும்னு நம்ம கற்றுக்கொண்டோம். அன்பாலே அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை எல்லா நேரத்துலையும் நீ ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தனாக்கா அதுவும் வேலைக்காகாது. அப்போ இடம், பொருள், ஏவல் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும், எப்படியாக நாம் ஆண்டவர் இடத்துல பேசணும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அதாவது ஜெபம் என்றாலே பேசுகிறதான் என்பது அர்த்தம். ஆண்டவரோடு நாம் பேசுறது. அப்போ நம்ம இன்னைக்கு ஒன்று இல்லை, ஒரு நண்பரோடவோ அல்லது நம்மளுடைய ஒரு அதிகாரியோடையோ அல்லது நம்முடைய வேறு யாராவது உயர்ந்த பதவியில் இருக்கிற முதலமைச்சரோடைய நம்ம பேசும்பொழுது ஒவ்வொரு விதத்தில் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே பேச முடியுமா? அன்பா இல்லையா? அழுது பேசுறதுக்கு அழுது பேசணும், அன்பாக பேசுகிற இடத்த அன்பாக பேசணும், அடுத்தது நம்ம உரிமையாக பேசுகிற இடத்துல உரிமையாக பேசணும். இப்படி பேசுவதிலே பல மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நைஸ் வச்சு கெஞ்சி பேசுறதுல கெஞ்சி பேசணும், வழக்காடி பேசுறதுல வழக்காடி பேசணும், பரிதவித்து பேசும்போது பேசணும், இருதயத்தை ஊற்றி பேசும்போது ஊற்றி பேசணும். அப்போ நாம் ஜனங்கள்கிட்ட பேசும்போதோ அல்லது நம்மளுடைய நண்பர்கிட்ட பேசும்போதோ பல விதத்தில் நம்ம பேசணும். அதே போல தான் ஆண்டவர்கிட்ட பேசும்போது பல விதத்தில் பேச வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த யோபினுடைய சரித்திரத்தின் மூலமாக இந்த யோபு என்ற பக்தன் எப்படி ஜெபித்தான் என்ற காரியத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார். எப்படி ஜெபித்தானாம்? அவனுக்கு நஷ்டம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்போது ஆண்டவரை முறுமுறுக்காமல், ஆண்டவர் மேலே குறை சொல்லாமல் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அன்பால் இது பெரிய ஒரு நல்ல ஒரு மெத்தட், ஜெபிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு மெத்தட். இந்த மெத்தடு தான் நான் கற்றுக்கொண்டு அநேக வெற்றியை நான் பார்த்தேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதனால நேற்று ஒரு செய்தியை நான் யூடியூப்பில் கேட்டேன். ஈக்காடு தாங்கல்ல நம்முடைய கிருபாகரன் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சபை ஆரம்பித்து 14 ஆண்டு ஆகிறது. நேற்று 14வது ஆண்டு விழா கொண்டாடினார்கள், ஆன்வர்சரி. உண்மையிலே அந்த செய்தி எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, நான் அதை கேட்டேன். அப்போ நன்றி சொல்கிற டாப்பிக்கில் தான் அவர் பேசினார். ஆண்டவர் நமக்கு நன்மையானதை செய்யும்போது நன்றி சொல்ல தெரிகிறோம். நம்ம நன்றி ஆண்டவரேன்னு மனப்பூர்வமாக சொல்கிறோம். நன்மையை செய்ததுனால நமக்கு வேலை கொடுத்தாரு, இல்லை நமக்கு திருமணத்தை கொடுத்தாரு, நம்ம குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாருன்னா, அப்பா நன்றி ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்ல தேவன் அப்படின்னு நம்ம துதிக்கிறோம். அதே போல் ஆண்டவுடைய மகிமை நம்ம இடத்துல வரும்பொழுது ஆண்டவரை ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவுடைய மகிமை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு துன்பத்தையோ துக்கத்தையோ அல்லது ஒரு சம்பவத்தை, ஆண்டவர் துன்பமான ஒரு சம்பவத்தை அனுமதிக்கும் போது நம்ம இருதயம் ஆண்டவரை நன்றி சொல்லி துதிக்கிற அந்த இருதயத்தை கொண்டிருக்கிறதா?

மூணு மைலுக்கு அப்பாளுக்கு நீங்கள் போனீங்கன்னா உன் பிள்ளைங்களுடைய பாடியை நீ பார்க்கலாம் அப்படின்னு இப்படியே அப்படி இது சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாராம், நான் கீழ் நோக்கி பார்க்க மாட்டேன், நான் மேல் நோக்கி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பரத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி அவர் என்ன செஞ்சாராம், ஒரு பாடலை ஏற்றினாராம். அந்த இங்கிலீஷ் பாடல் அது அவன் இந்த பிள்ளைகள் எல்லாம் பாடினாங்க, மிக அருமையாக இருந்தது, நல்லா கண்ணீர் வடித்தேன். அன்பாவில் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்முடைய யோபு, அதான் யோபுன்ற பக்தன் அவன் என்ன செய்கிறான்னா, பிள்ளைகளெல்லாம் செத்து போச்சு, அவன் சொத்தெல்லாம் இழந்து போயிட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டான். இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு பிச்சைக்கார நிலைமையில் அவன் வந்திருக்கும் பொழுது அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் நிர்வாணியாய் வந்தேன், கர்த்தரிடத்தில் நிர்வாணியை நான் திரும்பேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம்னா. அன்பாவிலே இந்த நேரத்தில் துதிக்கிறது தாங்க மிக கடினமான ஒரு காரியம். இன்றைக்கி எத்தனை பக்தர்கள் கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் நம்முடைய துக்க நேரத்தில், நாம் இழப்பின் நேரத்தில், நம்முடைய காரியத்தில் ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு, இல்லை கஷ்டம் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, இல்லை நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய விபத்து வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமாங்க. இதை தாங்க நமக்கு ஆண்டவர் கற்றுத்தராரு. அன்பாவிலே யோபினுடைய பக்தன் அப்படி செய்தான். அன்பாவிலே இதை நினைக்கும்போது எனக்கு யோசுவாவின் புத்தகம் 6:5 கொஞ்சம் படிச்சிங்கன்னா தெரியும். யோசுவாவின் புத்தகம் 6:5 அதில் பாருங்கள், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிக்க கடவர்கள், அப்பொழுது பட்டணத்தின் அலங்கள் இடிந்து விடும், உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர், ஆர்ப்பரிக்க கடவர்கள். அதனால் இது எந்த இந்த யோசுவாவினுடைய சம்பவத்தை நான் அடிக்கடி அநேகருக்கு நான் சொல்லி கொடுப்பது உண்டு. என்னென்னா அந்த எரிகோ கோட்டையை பார்த்துட்டு யோசுவா வந்து ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்து, ஐயோ இந்த எரிகோ கோட்டையை இடித்து தகர்த்து விழுவதற்கு நம்மகிட்ட படைபலம் இல்லையே, நம்மகிட்ட பீரங்கி இல்லையே, அவர் அம்பும் கத்தியும் தான் வச்சுருக்கிறாங்க, ஆனால் இந்த எரிகோ கோட்டை அவ்வளோ பெருசு, 10 குதிரை பூட்டின ரதம் ஓடுமா அது மேலே, அவ்வளோ பெரிய அகலம், அவ்வளோ நீட்டு. இந்த எரிகோ கோட்டை பயங்கரமான ஒரு மதில் என்று சொல்கிறார்கள், அதை இடிக்கிறதுக்கு இவனால் சக்தி இல்லை, அதனால் சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அப்போ ஆண்டவர் வந்து அவனை தேற்றுகிறார், ஏ யோசுவாவே ஒன்னால் இந்த எரிகோ கோட்டையை இடித்து ஒரு கல்லை கூட பேக்க முடியாது, ஒரு கல்லை கூட என்ன செய்ய முடியாது, பேக்க முடியாது, ஆனாலும் ஒன்னால் ஒன்று செய்ய முடியும், உன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நீ சொல்லி கொடு, கட்டளையிடு, என்னென்னா இந்த எரிகோ கோட்டையை துதிச்சு சுற்றி வானார். என்னது துதித்து, இது தமிழில் இல்லைங்க, அந்த மூல பாஷையில் இருக்குது, இது தமிழில் அந்த காரியம் துதித்து ஸ்தோத்தரித்து சுற்றி வர சொல்லு அப்படின்று ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுக்குறார். இன்னைக்கு 7வது நாள் 7 முறை துதித்து வந்து ஸ்தோத்தரித்து துதித்து வந்து எக்காலத்தை ஊது ஆர்ப்பரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்பால் இன்னைக்கு சோகமாக இருக்கிற நேரத்தில் ஆர்ப்பரிக்க முடியுமா, இந்த எரிகோ கோட்டையை இடித்து விட முடியலையே, நம்ம எப்படி இங்கே நம்ம போவோன்னு சொல்லி அவன் சோகமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் அவனை சோகத்தை தனியை வைக்க தான் துதிக்க கற்றுக் கொடுக்குறார். அன்பாவில்லை இந்த சோகத்தினால இந்த பிசாசு சோர்வை கொண்டு வருகிறான். அன்பாவில்லை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, இல்லை யாராவது நம்முடைய வீட்டில் தவறி விட்டார்கள், அல்லது வேலை போயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதன் மூலமாக சோர்ந்து போய் உட்கார வேண்டும் என்று தான் பிசாசு விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னாக்கா, சோர்வுக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவரை குறித்து ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்க, அவர் சோர்வின் ஆவியை நீக்கி துதியின் ஆவியை கொடுக்கிறவர் என்று. ஆனால் இன்னைக்கு நம்ம துதிச்சோமா, இன்னைக்கு யோபு அதே பேர் துதித்தான், ஆண்டவர் யோசுவாவுக்கு அதை தான் சொல்லி கொடுத்தார், ஏ யோசுவாவே நீ என்ன செய், துதித்து சுற்றி வா, 7வது நாள் 7 முறை துதித்து சுற்றுவான்னார். அன்பவன்லே அதே போல் அவன் சுற்றி வந்தான், அந்த அலங்கை இடிந்தது, ஆட்டோமேட்டிக்காக விழுந்தது. அன்பவன்லே என்கிட்டத்தில் ஒருத்தர் 11 லட்சம் கடன் பிரச்சனையினால் என்கிட்ட வந்தார், ரமேஷ் என்று பிரதர், அவர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, உங்கள் இயேசுநாதர்கிட்ட நான் வந்தேன்னா எனக்கு 2000 ரூபா சம்பளம் தருவாரா, அப்போ நான் வந்து கீழே இருக்கிற துண்டு சிகரெட்டை நான் பொறுக்கி அடிக்கிறேன், அவ்வளோ நான் வறுமையில் நான் வாடிக்கிறேன், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு லாட்டி அடிக்கிறேன், உன் இயேசுகிட்ட வந்தால் 2000 ரூபா எனக்கு வேலை தருவாரா அப்படின்னு வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் ஒவ்வொரு பங்கடையிலையும் போய் நின்றுட்டு துண்டு பீடியை துண்டு சிகரெட்டை எடுத்து பொறுக்கி எடுத்து நான் அடிக்கிறேன், ஒரு சிகரெட் வாங்கிறது கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், என் ஆண்டவர் அல்பசுல்பமாக நினச்சிட்டியா,
உனக்கு அரசாங்க வேலையை 5000 ரூபா வேலையை தருவார், நீ ஆண்டுகிட்ட வந்தால் மனம் திரும்பினா அப்படின்னு. நான் என்ன செய்யணும்னு, மனம் திரும்பு, பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டுகிட்ட ஏற்றுக்கோ, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார்.

0: சொன்ன அன்பாவிலே அது ஷார்ட்டாக சொல்கிறேன். அவருடைய சாட்சி சூப்பர் சாட்சி. ஆனால் அவர் வந்தாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்தார், தன்னை ஒப்பு கொடுத்தாரு, பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டார், சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எல்லாத்தையும் விட்டார். ஒரு மாதத்துக்குள்ளார அவர் நல்ல ஆண்டவரை பிடித்து கொண்டு ஜெபிக்கவும் ரட்சிக்கப்படவும் ஆரம்பித்தார் அன்பாவிலே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உறாது ஒரு 30 நாள் சென்ன பிறகு அவர் ஒரு தபாலை தூக்கிட்டு வந்தார். அந்த தபாலை நான் தான் பிரிக்கிறேன், அது அரசாங்க தபால், முத்திரை பதித்த தபால். அதில் பிரிச்சாக்கா PW தேசிய நெடுஞ்சாலை துறையில் உனக்கு 5000 ரூபா சம்பளம் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. குறிஞ்சிப்பாடி என்ற தொகுதியில் போய் நீ நினைச்சி வேலையில் ஜாயின் பண்ணின்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டர், 5000 ரூபா ஆர்டர், அரசாங்க ஆர்டரை அவர் எடுத்துகிட்டு வந்தார். நான் சொல்லி நானும் அழுதேன், ஆண்டவரே நான் ஏதோ ஒரு எதுக முனையில் நான் வந்து என் ஆண்டவர் அற்ப சொல்பமாக நினச்சிக்கிட்டியா, ஆண்டவர் நினச்சா உனக்கு 5000 ரூபா வேலை அரசாங்க வேலையை தர முடியும்னு சொல்லி நான் ஏதோ நான் ஃப்ளூக்கில் அடித்தேன், அதை கூட நீ கேட்டு 5000 ரூபா வேலையை அரசாங்க வேலையை கொடுத்துட்டேனே சொல்லி அன்றைக்கி அழுது அன்பாவில். அரசாங்க வேலையை ஜாயின் பண்ணுறாரு, இன்னும் முதல் மாதம் சம்பளம் வாங்கலை. அதுக்குள்ளே ஒரு கடங்காரம் வந்து அவரை என்ன செஞ்சிட்டான், மிரட்டிட்டான். அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவர் ரொம்ப பயந்தார். நீ வேலையே செய்ய மாட்டா, உன் வேலைக்கு நான் உழ வச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு 5 லட்சம் ரூபா பணம் தரணும், கடங்காரன் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்து மிரட்டிட்டு போயிட்டார். அப்போ என்கிட்ட வந்து சொல்லி அழுதார். அழுகும்போது நான் எவ்வளோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன், 3 மணி நேரம் பேசி பார்த்தேன், எதுவுமே கேட்கல. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறார் போகும்போது, இந்த அவனை நினச்சா, அந்த போலீஸ்காரனை நினச்சா போய் எங்கேயா நான் தூக்கு மாட்டிட்டு செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னார். அன்பாவிலே நீ அப்படிலாம் சாகக்கூடாதுன்னு சொல்லி அவர் சைக்கிளை வாங்கி பூட்டிட்டு நேராக சர்ச்சுக்கிட்டு வந்து, ரமேஷ் நான் கண்ணை மூடிட்டு ஆண்டவரே நான் 3 மணி நேரம் பேசினேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், இப்போ நீ பேசு அப்படின்னு சொல்லி, நான் என்ன பேசுறது எனக்கு தெரியல, நீ பேசணுன்னே ஆண்டவர் இந்த யோசுவாவின் புத்தகம் 6 அதிகாரத்தை தான் என்கிட்ட காமிச்சார். தோபார் யோசுவா எப்படியாக எரிகோ கோட்டையை பார்த்து அவன் தளர்ந்து உக்காந்தானோ சோர்ந்து போனானோ, அதே போல் இந்த பிரச்சனையை பார்த்து இந்த ரமேஷ் மகன் சோர்ந்து போயிட்டான். அவனுக்கு யோசுவாவுக்கு நான் சொன்ன ஆலோசனை நீ சொல்லு, 7 முறை சுற்றி வர சொல்லு, ஏன் நல்லா துதிக்க சொல்லுன்னார். அன்பாவிலே நான் சொல்ல சொல்ல ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார், துதிக்க ஆரம்பித்தான். அன்பாவிலே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சிங்க. அந்த பிரச்சனை இன்னை வரைக்கும் அந்தாலும் அவன் கண்ணு முன்னாலே நிற்கலைங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆகி இன்றைக்கி ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அற்புதம் செஞ்சு அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல உத்தியோகம், இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவரை ஆண்டவரை உயர்த்தினார். இன்றைக்கி ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நண்பர். அன்பாவில் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த துதிக்கிறதின் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை தர முடியும். அன்பாவில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நான் துதித்து தான் சாதித்திருக்கிறேன். அன்பாவில் இன்றைக்கி சோர்ந்து போன வேலையில் நீ சோர்ந்து உட்காராத. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, நீ துதிக்க ஆரம்பி. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, பிலிப்பியர் 4:6 எனக்கு அடிக்கடி நான் கவுன்சிலில் அநேகருக்கு சொல்வது உண்டு. பிலிப்பியர் 4:6 நான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று பக்தன் எழுதியிருக்கிறார். அன்பாலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இந்த சோர்வு கவலையெல்லாம் நம்மளை முடக்க வச்சிருங்க. அன்பாலே இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில். அன்பாலே இது தாங்க துதியின் ஜபம். அன்பாலே இது தாங்க இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் செய்யாமல் உட்காந்து தோல்வியில் இருக்கிறாங்க. அன்பாவிலே என்னுடைய வாழ்க்கையில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடன் பிரச்சனை இருக்கும்போது எனக்கு கிடைத்த முதல் புத்தகம் 4வது பரிமாணம், அதில் துதிக்கிறதை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். அடுத்த புத்தகம் துதியின் வல்லமை, த பிரைஸ் இன் பவர் என்ற ஒரு புத்தகம். அந்த துதியின் வல்லமை என்ற புத்தகத்தை நான் படித்து துதித்து துதித்து துதித்து இன்றைக்கி எனக்கு விரோதமாய் எனக்கு முன்பாக இருந்த எரிகோ கோட்டையெல்லாம் துதித்து நான் என்ன செஞ்சேன், அதை தவிடுபடியாக ஆக்க ஆண்டவர் உதவி செய்தார். துதிக்கிறதின் மூலமாக அந்த எரிகோ கோட்டை என்ற பிரச்சனைகள் தகர்ந்து விழுந்தது. இன்றைக்கி ஆண்டவர் அநேக திருச்சபையை கொடுத்தாரு, என்னுடைய கடன் பிரச்சனை அடைச்சாரு, துதித்து தாங்க நான் சாதித்தேன். அன்பாலே இந்த துதிக்கிற ஜபத்தை யோபுகிட்ட கற்றுக்கொண்டேன், அடுத்து யோசுவாகிட்ட கற்றுக்கொண்டேன், அடுத்து இந்த துதியின் வல்லமையின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அந்த துதியின் வல்லமை புத்தகத்தை வாங்கி ஒவ்வொருவரும் வாசியுங்கள். அது வேர்ட் ஆஃப் கிரைஸ்டில் அது இருக்கிறது. அது துதியின் வல்லமை என்ற புத்தகத்தின் மூலமாக அநேகர் இன்றைக்கு வெற்றியை பார்த்துருக்கிறார்கள். நம்முடைய ஜப முறைகள் மாறும். நம்முடைய ஜபத்தை நம்ம ஜப முறை மாறினா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அன்பாலே உங்களுடைய தோல்வியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும். பண்ணணும்னா நீ துதிக்கிற ஜெபத்தை ஏறிடு, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஒப்பு கொடுப்போம்மா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரித்து துதித்து நன்றி சொல்லி ஜெபிக்கணும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. யோபு என்ற பக்தன் துதித்து வெற்றியை பார்த்தான். யோசுவா துதித்து ஆண்டவரே எரிகோ கோட்டையை தகர்ந்து விட செய்தான். அதே போல ஆண்டவரே பிலிப்பில் ஆண்டவரே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் எங்கள் புத்தியை ஆளுமை செய்யணும் பார்க்கிறோம். அப்படியாக நீர் கற்றுக் கொடுத்த இந்த ஆண்டவரே துதியின் ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரித்து ஜபிக்கிற மகனாய் மகளாய் நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. அழுது புலம்புனது போதும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் துதித்து ஜபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்ய அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:35. பீட்டர் மில்லர் என்ற ஒரு பாப்டிஸ்ட் சபை போதகர் பென்சில்வேனியாவில் இருந்தார். அப்போது அவருக்கு ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனின் நட்பு கிடைத்தது. அதே பட்டணத்தில் மைக்கேல் விட்மன் என்ற ஒரு பொல்லாத நபரும் இருந்தான். அந்த மனிதன் இந்த போதகரை எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பப்படுத்தி அவமானப்படுத்தினான். ஒரு நாள் அந்த மனிதன் செய்த ராஜ துரோகத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். பின்பு மரண தண்டனையும் அவனுக்கு விதிக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்ட போதகர் பீட்டர் மில்லர் அவனை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற 70 மைல் தூரம் நடந்தே பிலடெல்பியாவிற்கு வந்தார். ஜனாதிபதி வாஷிங்டனிடம் மைக்கேலை காப்பாற்றும்படி கெஞ்சினார். அதற்கு ஜனாதிபதி வாஷிங்டன், இல்லை பீட்டர், உன்னுடைய நண்பனின் மரண தண்டனையை ரத்து செய்ய என்னால் இயலாது என்று கூறினார். என்ன, என்னுடைய நண்பனா? இல்லை, அவன் எனக்கு மிகவும் துரோகம் செய்தவன் என்றார். பின் ஏன் நீங்கள் அவனை காப்பாற்ற நினைக்கிறீர்கள்? 70 மைல் தூரம் நடந்தே வந்து போதகராகிய நீங்கள் அவனுக்காக பரிந்து பேசுகிறீர்கள் என்றால் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எனவே நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவனை மரண தண்டனையில் இருந்து விடுவிக்கிறேன் என்றார். பின்பு போதகர் பீட்டர் மைக்கேலை பென்சில்வேனியாவிற்கு அழைத்துச் சென்றார். பகைவனாக அல்ல, நண்பனாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பகைவரையும் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். தாவீது கோலியாத்தை கொன்ற பின்பு பெண்கள் அவனை மிகவும் மேன்மைப்படுத்தி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். இதை கேட்ட சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்க்க தொடங்கினார். தாவீதை எப்படியாவது கொன்றுவிட நினைத்தார். ஆனால் தாவீதுக்கு சவுலை கொன்று போடும்படியான வாய்ப்பு எத்தனையோ முறை வந்தபோதும் சவுலை மன்னித்தார், பழிவாங்க நினைக்கவில்லை. தாவீதின் மனுஷர், நான் அவரை கொன்று போடட்டுமா என்று கேட்டபோதும் தாவீது அவர்களை அனுமதிக்கவில்லை, தானும் கொல்லவில்லை, மாறாக சவுலை காப்பாற்றி அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக அவரை பிடிக்கும்படி ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். அவர்களில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை பேதுரு காதர வெட்டிய போது இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொண்டார். அறுபட்ட காதை மீண்டும் ஒட்ட வைத்து அவனுக்கு நன்மை செய்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய மாதிரியின்படியே நாமும் சத்துருக்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம்.